அரை அரசாளும் மீனாட்சி சகககாகரி கம கம கம சிகா சதி நிறுதரி தனி தனி மபனி சகரிசா சரி மகரி தனி தனி பாபா பனி பதா நிதி சரி மகரி தனி தனி பாபா பனி சகரிசா சரி நிதி சரி புதா இப்ப மகரிக தரி நித பனிசா

பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புலரும் பொழுது. இந்நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் திருவருட்செல்வர், குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இந்திரா என்ற படத்திற்காக ஒலிக்கிருக்கும் இந்த குரல்கள் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 5:45.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு மற்றும் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆணி மாதம் 31 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 15 நாள் புதன்கிழமை. நேர்களின்

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பு மற்றும் மத்திய அலை 1197 கிலோஹர்ட்ஸின் ஒலிபரப்பு. குறள் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

0: நடுவுநிலை தவறாதவன் என்கிற பெயரே ஒருவனுடைய எல்லா செயல்களுக்கும் அழிவற்ற பாதுகாப்பாக அமையும். குறள் எண் 112 அதிகாரம் நடுவு நிலைமை.
1: செப்பம் உடையவனாக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து.
0: நடுவுநிலை தவறாதவன் என்கிற பெயரே ஒருவனுடைய எல்லா செயல்களுக்கும் அழிவற்ற பாதுகாப்பாக அமையும். குறள் எண் 112 அதிகாரம் நடுவு நிலைமை.

0: இன்னும் சில மணித்துளிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர்.

கம்பம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தவசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:50 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். 7:00 to 7:15 வணக்கம் பரணி தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி தொடர்ந்து திரை இசை பாடல்கள் கேட்கலாம். காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 9:02 ஆனந்த பூங்காற்று இன்றைய இளைஞர்கள் வழி நடத்துதலுக்காக தேடுவது பெற்றோரையா மொபைல் போனையா, நேயர்கள் உங்கள் கருத்துக்களை பகிரலாம். 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி, 11:02 மணித்திருநாடு கர்ம வீரர் காமராஜர், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நீண்ட நாள் கழித்து உங்கள் தோழியை சந்தித்த அனுபவம். ஒரு மணிக்கு நலம் தானா தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 1:05 நலம்தானா நிகழ்ச்சி பாத வெடிப்பை குணமாக்கும் வீட்டு வைத்தியம்.

இரண்டு மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி நிகழ்ச்சி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி, 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும். நேர்முகம் பங்கேற்பவர் சித்த மருத்துவர் பாப்பா எவாஞ்சலின் அவர்கள். 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:07 பக்தி மாலை, 6:50 நம்மை சுற்றி, 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம், 7:32 தொடர்ந்து அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம். இரவு 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:00 இலக்கிய சாரல், ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பெருளி, 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: சில மணித்துளிகளில் இணைத்தாலும் நல்லவை கேட்க.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
3: எண்ணியது எழுது, எண்ணிய முடிதல் வேண்டும் என்கிறார் பாரதியார். நாம் இங்கு எண்ணியது எழுத வேண்டும் என்கிறோம். எழுத்து என்பது மனித குலத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். களத்தில் கழுத்தை வெட்டும் ஆயுதம் போல காகிதத்தில் மனத்தை வெட்டும் ஆயுதமே எழுத்து. இந்த நாட்டையும் சமூகத்தையும் சீர்திருத்த, மானுட நெறியோடு வாழச் செய்ய அன்று முதல் இன்று வரை எல்லா தலைவர்களும் எண்ணியதை எழுதியதே தனிமனிதனின் நல்ல நடத்தைக்கு காரணமாகியுள்ளன.

0: எழுத்தாணி தொடங்கி பேனாமுனை வரையிலும் எழுத்தின் வலிமை குறையவே இல்லை. சங்கப் புலவர்கள் தொடங்கி இன்று வரையிலும் மானுட நீதி எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அதனால்தான் வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்கிறார். உளவியல் அடிப்படையில் எழுத்து என்பது நம் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுபோல் கட்டமைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக உள்ளது. நாம் நன்றாக சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒரு காலத்தில் கடிதம் எழுதும் முறை நம்மிடையே பரவலாக இருந்தவரை நம்முடைய மன உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறப்பட்டன. பரிமாறுவதற்கான மிகச் சரியான வழிமுறையாக எழுத்து முறை அமைந்திருந்தது என்பதே உண்மை. ஆனால் இன்றோ மனதில் தோன்றியதை உடனுக்குடனே நிதானிக்காமல் ஆத்திரம், அழுகை, கோபம், மகிழ்ச்சி, ஆற்றாமை, இப்படி எல்லா மன உணர்வுகளையும் வடிகட்டாமல், வடிகாலை கண்டறியாமல் அப்படியே புலனத்தில் அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பலரும் வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அறிந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எழுத்து முறையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்த போது மேற்சொன்ன உணர்வுகள் அனைத்தும் நாகரிகமானதாக, கட்டுப்பாடு மிக்கதாக ஒரு ஒழுக்க வரையறைக்குள் கொண்டுவரப்பட்டு அதன் வழி உணர்வுகள் வெளிப்பட்ட போது அதற்கான வெளிப்பாடும் நயத்தக்க நாகரிகமானதாகவே இருந்துள்ளதனை நாமும் அறிவோம், நாடும் அறியும். உறவுகளுக்கிடையே எழுத்து வடிவிலான பரிமாற்றம் ஏற்படும் போது விரிசல் விழாமல் அந்த உறவு வலுப்படத்தான் செய்யும். அதனால்தான் அன்றைய நாட்களில் தலைவர்கள் கூட தங்கள் தொண்டர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவும் அவர்களை வழிநடத்த வேண்டவும் தங்களுடைய உறவுகளுக்கு சொல்வதைப் போல உரிமையோடு அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்றெல்லாம் தலைப்பிட்டு எழுதினார்கள், மக்களுக்கும் சொன்னார்கள். சிறையில் இருக்கும்போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தம்பிக்கு கடிதம் என்று எழுதிய நூல் சிறப்பு மிக்கது. இதுபோன்று பலரும் உறவு முறைகளின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு விளையும்போது அதற்கு எழுத்துக்கள் மிகப்பெரிய களமாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த தலைமுறைக்கு, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் இனிமேல் சொல்லித்தர வேண்டியது எழுதி பழகு என்பதையே. முன்னோரின் மரபான எழுத்து முறையை மீட்டெடுப்பது மூத்தோரின் கடமை. ஒரு நாளைக்கு அரைப்பக்கமோ அல்லது ஒரு பக்கமோ எப்படி படிப்பதற்கான நேரத்தை செலவிடுகின்றோமோ அதுபோல் எழுதுவதற்கும் செலவிட வேண்டும். அன்றாடம் நடக்கும் நமக்கான நிகழ்வுகளை கூட டைரி குறிப்பு போல எழுதும்போது நம்மை நாமே எழுத்து உளியால் செதுக்கிக் கொள்கிறோம். எழுத்தின் வழியது உயர்நிலை என்பதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். ஸ்லேட்டு எனும் கற்பலகையில் பல்பம் எனும் எழுதுகோல் பிடித்து எழுதும் வழக்கத்தை இன்று நாம் பெரும்பாலும் மாற்றிக்கொண்டதன் விளைவு, நம் குழந்தைகளுக்கு பேனா பிடித்து எழுதுவதும் எழுத்து வடிவம் பல குழந்தைகளுக்கு சிக்கலாகி போனதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது. அந்த நிலையை நாம் மாற்றி எண்ணத்தை சீரமைக்கும் எழுத்து முறையை கற்றுத்தர வேண்டும். சரியான சிந்தனையோடு முறையாக அதனை வெளிப்படுத்தி சமூகத்தை செம்மைப்படுத்தும் வலிமையான கருவியாக எழுத்து அமைய வேண்டும். எனவே எண்ணியதை சரியாக எழுத வேண்டும். எழுத்து வலிமை மிக்க ஆயுதம் என்பதை உணர வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

மலரும் இந்த நாள் மனமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று

இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த குமதி நாராயணன். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை நினைக்காமல் இன்று செய்ய வேண்டியதை நினைத்து பயணத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கு பூக்கள் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். நல்ல எண்ணங்களுடன் தொடங்கும் நாள் நல்ல நிகழ்வுகளால் நிறைவடையும். ஆம், உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. விளம்பரத்தை தொடர்ந்து சுதா ரகுநாதன் குரலில் பாடல் கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கப் பூக்கள் நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைய சிறிய முயற்சிதான் நாளைய பெரிய வெற்றியின் விதை. செய்யும் ஒவ்வொரு செயலையும் தெளிவாகவும் உண்மையாகவும் செய்தால் வெற்றி நிச்சயம்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களை உருவாக்கும். நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். நல்ல வார்த்தைகள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். நிகழ்ச்சியின் நிறைவாக எம். ஹனீஃபா குரலில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வணக்கம் பரணி. தொடர்வது உழவர்களுக்கான தகவல்கள்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: கற்றாழை சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியில் கற்றாழையின் மருத்துவ முக்கியத்துவம், தொழில்துறை பயன்பாடுகள் மற்றும் அதன் சந்தை வாய்ப்புகள் குறித்து அறிந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நல்ல மகசூல் பெறுவதற்கான முதல் படிகளான கற்றாழையில் எந்தெந்த ரகங்களை நாம் சாகுபடி செய்ய வேண்டும், எந்த சூழ்நிலையில் அதாவது எந்த காலநிலையில் நாம் சாகுபடி செய்ய வேண்டும், எந்த மண்ணில் நாம் சாகுபடி செய்ய வேண்டும், எவ்வாறு நிலம் தயாரிக்க வேண்டும், நடவு பொருட்கள் மற்றும் நடவு முறைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். குறிப்பா சரியான ரகம்தான் நமது வெற்றியின் முதல் படி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, ஒரு நல்ல பயிரில் நல்ல மகசூல் பெற வேண்டுமென்றால் முதலில் தரமான ரகத்தை தேர்வு செய்வது முக்கியம். கற்றாழையில் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் 500 மேற்பட்ட இனங்கள் இருந்தாலும் வணிக ரீதியாக பெரும்பாலும் அலோவேரா அதாவது ஆலோ பார்படான்சிஸ் மில்ல என்ற இனமே வந்து சாகுபடியில உள்ளது. நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா சில ரகங்கள் வந்து நன்றாக சாகுபடி செய்கிறார்கள். குறிப்பா IC 111 271, IC 111 269, AL 1 போன்ற ரகங்கள் வந்து நல்ல ரகங்களாக மேம்படுத்தப்பட்ட ரகங்களாக விவசாயிகள் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி CAM சீத்தல் அப்படிங்கிற ஒரு ரகமும் சில இடங்கள்ல வந்து பரிந்துரைக்கப்பட்டு சாகுபடி செய்வது. நம்ம ரகங்களை தேர்வு செய்வது என்ன ஞாபகம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ரகத்துல நம்ம ஏரியாவுக்கு அதிக ஜெல் வருது அதை மட்டும் நம்ம பாத்துக்கிட்டு நல்ல வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான தாய் செடிக்கு வந்து நல்ல சக்கர்களை வந்து முன்னுரிமை கொடுத்து தேர்வு செய்ய வேண்டும். எந்த காலநிலையில வந்து நம்ம சாகுபடி செய்யலாம்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில குறைந்த மழைப்பொழிவு உள்ள பகுதிகளில் நன்றாக வளரும். தமிழ்நாட்டில் நம்ம வறண்ட மற்றும் அரை வறண்ட மாவட்டங்களாக கருதப்படுகின்ற மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சியில ஒரு சில பகுதிகளெல்லாம் நல்ல சாகுபடி செய்யலாம். என்ற மண் ஏற்ற மண்ணுன்னு கேட்டினால், நீர் தேங்காத மண்ணே வந்து கற்றாழை சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. மணற்பாங்கான செம்மண், வண்டல் மண் மற்றும் நல்ல வடிகால் வசதி உள்ள மண் வந்து சிறந்ததாகும். ஒரு விஷயத்தை மட்டும் விவசாயிகளை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நீர் தேங்கும் நிலத்தில் கற்றாழை சாகுபடி செய்யவே கூடாது. அது வேரழுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக வகுத்துவிடும். அதற்கு அடுத்தாக்குல நிலம் தயாரித்தல் வந்து ரொம்ப முக்கியமானது. சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை நன்கு உழுது நல்ல ஒரு டிராக்டர் வந்து நல்ல மக்கிய தொழு உயரம் இட்டு நிலம் வந்து தயாரிக்க வேண்டும். மழை நீர் தேங்காதவாறு நல்ல பாத்திகள் வரப்புகள்லாம் அமைக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக்குல முக்கியமானது நடவு பொருள். இது ரொம்ப முக்கியமானது. கற்றாழை வந்து பொதுவாக விதை மூலம் நடவு செய்வதில்லை, சக்கர்கள் மூலம்தான் நடவு செய்கிறோம். அதாவது கற்றாழையில வந்து அந்த தாய் செடியின் அடிப்பகுதியில் இயற்கையாக முளைத்து வரும் சிறிய கன்றுகள் அல்லது பக்க கன்றுகள் மூலமே புதிய நடவு செய்யப்படுகிறது. இந்த கன்றுகளை தான் நம்ம வந்து சக்கர்னு அழைக்கிறோம். வாழையில வந்து கன்று வருவது போல கற்றாழையிலும் தாய் செடியின் அடிப்பகுதியில் சிறிய கன்றுகள் வந்து தோன்றும். அவற்றையே பிரித்து நடவு செய்வதே கற்றாழை பெருக்கத்தின் முக்கியமான முறையாகும். இந்த கன்றுகளையே சக்கர்னு நம்ம வந்து சொல்றோம். ஒரு நல்ல சக்கர்னு பாத்தீங்கன்னா 15-20 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். ஒரு 3-4 ஆரோக்கியமான இலைகள் இருக்கணும். நல்ல வேர்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி 8 முதல் 10 மாதங்கள் வயதுடைய ஆரோக்கியமான தாய் செடியிலிருந்து உருவாகும் சர்க்கரை தான் நாம வந்து தேர்வு செய்ய வேண்டும். நடவு செய்யறதுக்கு முன்னாடி வந்து இந்த நடவு பொருள் நேர்த்தி வந்து முக்கியம். ட்ரைகோடர்மா அல்லது சூடோமோனஸ் கலந்து கரைசலில் சிறிது நேரம் நனைத்து நடவு செய்தால் ஆரம்பகட்ட நோய்கள் இருந்து நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி எந்த மாசம் நடவு செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் மாசத்துல நம்ம நடுறதுக்கு நல்ல ஏற்ற மாதங்கள். பாசன வசதி இருந்துச்சுன்னா எல்லா நாள்லயும் நம்ம வந்து நடலாம். இடைவெளி எவ்வளவு விடணும்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக 1.5 to 1.5 நம்ம வந்து இடைவெளி விடலாம். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 to 1.5 வந்து இடைவெளி விடுறாங்க. ஒரு ஏக்கர்ல வந்து கிட்டத்தட்ட 18,000 to 20,000 சர்க்கரை நம்ம வந்து நடவு செய்யலாம். இப்ப நடவு செய்யற முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய நடவு பொருள் அதை வந்து ஒரு குழி எடுத்து நேராக வைத்து வேர் பகுதியை மண்ணில் வந்து நல்லா மூடி விட வேண்டும். நடவு செய்த உடனே கொஞ்சம் உயிர் தண்ணி வந்து கொடுக்கணும். ரொம்ப ஆழத்துலையும் நடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப மேலாகவும் நடக்கூடாது. இந்த கற்றாழையை வந்து நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, தரமான சர்க்கரை மட்டுமே

0: பயன்படுத்த வேண்டும். நீர் தேங்காத நிலத்தை வந்து தேர்வு செய்ய வேண்டும். தொழு உரம் எவ்வளவுக்கு எவ்வளவு போடணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு போடலாம், இடைவெளி நிறைய இருக்கணும். நடவு செய்த உடனே நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில கற்றாழைக்கு தேவையான உர மேலாண்மை, நீர்ப்பாசனம், களை மேலாண்மை மற்றும் அதை எவ்வாறு பராமரிக்கலாம் என்பதை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம்.
1: இதுவரை கற்றாழை சாகுபடி குறித்து வேளாண்மை அலுவலர் முனைவர் சி ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 73 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
4: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
4: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
5: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 32% முதல் 57% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மின்னணு கழிவுகள் காலாவதியாகிவிட்ட செயல்பாடுகள் குன்றிய மின்னணு சாதனங்களையே மின்னணு கழிவுகள் என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக, பழுதடைந்த கணினி திரைகள், தொலைக்காட்சி பெட்டிகள், கைபேசிகள், அச்சிடப்பட்ட மின் சுற்று பலகைகள், குறுந்தகடுகள், மின்னேற்றிகள் ஆகியவை மின்னணு கழிவுகள் ஆகும். இவை பொதுவாக எலக்ட்ரிக்கல் கழிவுகள் மற்றும் மின்னணு உபகரணங்கள் அல்லது செயல்பாடிழந்த மின்னணு என்று அழைக்கப்படுகின்றது. மின்னணு கழிவுகளானவை ஒரு மின்னணு பொருளை அதன் பயனுள்ள வாழ்நாள் முடிந்த பிறகு அப்புறப்படுத்தும் போது உருவாகிறது. எல்லா நிலையிலும் மிக கவனமாக கையாள வேண்டிய மிகச் சிக்கலான கழிவுகள்தான் இந்த மின்னணு கழிவுகள். அரசின் கொள்கைப்படி இவை அனைத்தும் இவேஸ்ட் அல்லது இஸ்கிராப் எனப்படும். இது போன்ற மக்காத கழிவுகளை அழிப்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. மலைபோல் குவிக்கப்படும் இம்மின்னணு கழிவுகள் நிலத்தையும் நீரையும் கெடுத்து சுற்றுச்சூழலையும் நம் உடலையும் கடுமையாக பாதிக்கின்றன. இம்மின்னணு கழிவுகளில் காணப்படும் நச்சுக்கள் மிகுந்த காரியம், கேட்மியம், பாதரசம் நிலத்திலும் நிலத்தடி நீரிலும் கலந்து மாசுபடுத்துகின்றன. இதனால் மனித உடலில் கல்லீரல், நரம்பு மண்டலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. மின்னணு கழிவுகளில் வெறும்

0: 5% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. எந்த வகையிலும் மீண்டும் பயன்படுத்த முடியாத இந்த மின்னணு கழிவுகளை மக்கள் குடியிருப்பு இடங்களில் இருந்து தொலைதூர இடங்களுக்கு எடுத்து சென்று பாதாள தரைக்குழிகளில் இட்டு காற்று புகாதவாறு மூடியும் உலைகளில் எரியூட்டப்பட்டும் அழிக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழலை பாதிக்கா வண்ணம் மறுசுழற்சி செய்ய இயலாத மின்னணு கழிவுகளை எரித்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றலில் இருந்து மின் ஆற்றலை உற்பத்தி செய்யும் யுத்திகளை சில அண்டை நாடுகள் கையாளுகின்றன. இவ்வாறு கழிவுகளை வளங்களாக்கி அவற்றை முழு திறனோடு பயன்படுத்துவதையே சுழற்சி முறை பொருளாதாரம், சர்க்குலர் இக்கானமி எனப்படுகிறது. வளரும் நம் இந்திய நாடுகளில் மின்னணு கழிவுகளின் முறைசாரா செயலாக்கம் மனித உடல் நல பாதிப்புக்கும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கும் வழிவகுக்கும். டிஜிட்டல் புரட்சி என்னும் அறிவியல் தொழில்நுட்ப உலகில் பிட்காயின் போன்ற அதிநவீன கண்டுபிடிப்புகள் காரணமாக மின்னணு பொருட்களின் நுகர்வு அதிகரித்து வருவது உலகளாவிய மின்னணு கழிவு அபாயத்திற்கு வழிவகுக்கிறது. மின் கழிவுகளின் விரைவான அதிவேக பெருக்கத்திற்கு மின்னல் வேகத்தில், அதுவும் கண் இமைக்கும் நேரத்தில் புதிய புதிய மாடல்கள் வணிகச் சந்தையில் கொணர்ந்து குவிப்பதும் முக்கிய காரணமாக திகழ்கிறது. இது மட்டுமல்லாது மின்னணு உபகரணங்களை குறுகிய காலத்தில் கண்டுபிடித்து வெளிக்கொணர்தல், சுழற்சிகள் குறைந்த மறுசுழற்சி விகிதங்கள் மற்றும் கணினிகளின் சராசரி ஆயுட்காலம் குறைதல் ஆகியவை காரணமாக அமைகிறது. சிபியூக்கள் போன்ற எலக்ட்ரானிக் ஸ்கிராப் பாகங்களில் ஈயம், கேட்மியம், பெரிலியம் போன்ற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் தன்னகத்தே கொண்டுள்ளதால் இத்தகைய கழிவுகளை மறுசுழற்சி செய்வதும் அகற்றுவதும் தொழிலாளர்கள் ஆரோக்கியத்திற்கு பங்கம் விளைவிப்பதால் இக்கழிவுகள் மிக மிக கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அகற்றப்பட வேண்டும். மின்னணு கழிவுகள் அதிகம் உற்பத்தியாவதை குறைப்போம், வளமாக வாழ்வோம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

தகுதிரதா.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமா தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று பயன்படுத்தப்பட்ட அல்லது பயன்படுத்தி நன்றாக சர்வீஸ் செய்து பெயிண்ட் அடித்து டயர்களை மாற்றி விற்பனை செய்யக்கூடிய வாகன விற்பனை மையம், சாதாரண 5000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பழைய டிவிஎஸ் 50 தொடங்கி 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் பெறுமான மிகப்பெரிய ஜேசிபிகள் வரை ஒரு குறிப்பிட்ட காலம்

காரணம், எந்த உரிமையாளரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருந்து அது நன்றாக உழைத்து அடிக்கடி ரிப்பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன பிறகு அதை விற்பனை செய்யத்தான் விரும்புவார். மீண்டும் மீண்டும் வைத்திருந்தால் நிறைய செலவாகும். எனவே தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடங்களில் பார்த்திருப்பீர்கள், புதுப்பிக்கப்பட்ட வாகனம் விற்பனை, பழைய வாகனம் விற்பனை. சென்னையிலெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் 500, 300, 1000 என்று பைக்குகள் நின்று கொண்டிருப்பதையும் விற்பனைக்கு என்று போட்டிருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட தொழில் மிக லாபகரமான தொழில். அப்படியே வாங்கி லேசாக பாலிஷ் போட்டு கழுவி சுத்தம் செய்து விற்பது ஒரு துறை. உரிமையாளர் 10,000 ரூபாய் சொல்வார், இவர்கள் 12 சொல்லி 11 விற்பார்கள். அந்த 1,000 ரூபாயை தங்கள் எடுத்துக்கொள்வார்கள். விற்பவரிடமும் வாங்குவரிடமும் 1%, 2% கமிஷன் பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் பராமரிக்க ஆட்கள் தேவை, பெரிய இடம் தேவை. மெயின் ரோட்டில் இப்படி இருப்பதால் தான் அது விளம்பரம் தேவை. குறிப்பிட்ட அளவு கமிஷன் வாங்குகிறார்கள். இது டூவீலராக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, குட்ஸ் வாகனமாக இருந்தாலும் சரி, சிறிய பழைய காலத்து அம்பாசத்து காரில் இருந்து இன்று சிறப்பாக ஓடக்கூடிய புதிய ரக கார்கள் வரை, வெளிநாட்டு ரக ஹூண்டாய் அல்லது ஃபோர்டு போன்ற வெளிநாட்டு கார்களாக இருந்தாலும் சரி, அதைவிட பெரிய வேன்கள், பொருட்களை ஏற்றி செல்லும் வேன்கள், ஆட்களை ஏற்றி செல்லும் வேன்கள், லாரிகள், இப்படிப்பட்டவற்றில் உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கிறதோ அதை குறித்து அதை வைத்து நீங்கள் இந்த என்னென்ன வண்டிகளை வாங்கி விற்கலாம் என்பதை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சிலர் பணம் எங்களுக்கு வேண்டாம், நிறுத்திவிட்டு செல்கிறோம், எப்படியாவது விற்று கொடுங்கள் என்று ஆர்ஷிப்கனுடைய ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து செல்வார்கள். ஒரு சிலர் நாங்கள் இப்போதான் விற்று விடுகிறோம், நீங்கள் லாபம் வைத்து விட்டுக்கொள்ளுங்கள் என்பார்கள். அப்போது அதை வாங்குவதற்கும் அதை மறுபரிசீலனை ஒரு அதனுடைய அழகை, அதனுடைய வெளிப்புற தோற்றத்தை தண்ணீர் விட்டு கழுவி சுத்தம் செய்து, ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்து, கோடுகள் இருந்தால் அதை பெயிண்டிங் வச்சு சரி செய்து, டயர்கள் மிக மோசமான நிலையில் இருந்தால் அதை புதிய டயராகவோ அல்லது ரீபட்டன் டயர்களாகவோ மாற்றி, உள்ளே இருக்கக்கூடிய சீட் கவர்கள் இத்து போயிருக்கக்கூடிய சில இடங்களில் பில்டு பண்ணி ரீபெயிண்ட்டும் செய்யலாம், அல்லது இருக்கிற பெயிண்ட் நன்றாக இருந்தால் அப்படியே பல பல என்று மாற்றியும் விற்கலாம். இப்படி பல்வேறு வகையான வாகனங்களை வாங்கி விளம்பரம் செய்து ஓட்டி காட்டி அதற்கு நல்ல விலை விற்பனை செய்து தாங்களும் லாபம் பெறுவார்கள், விற்பனைக்கு கொடுத்தவர்களுக்கும் நல்ல லாபம் கொடுப்பார்கள். இது தமிழகமெங்கும் முன்பெல்லாம் பெரிய நகர்களில் நடந்து கொண்டிருந்தது. டூ வீலர்கள் வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமான காரணத்தால் சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்து மிகப்பெரிய நகர்களில் வரை இந்த தொழில் நன்றாக நடக்கிறது. ஆனால் சிலர் திருட்டு வண்டிகளையும் வேறு வண்டியினுடைய ஆர்சிபிக்க வைத்து இன்னொரு வண்டியையும் விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். நாளைக்கு பிரச்சனையில் நீங்கள் இருக்க வேண்டி வரும். காரணம், வாங்கியவர் உங்களை விடமாட்டார். எனவே உங்களுக்கு ஒரு வக்கீலுடைய ஒரு ஆலோசனையும், ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த ஆர்சி புக்கு கரெக்டானா, இந்த வண்டியினுடைய இன்ஜின் நம்பரும் ஆர்சி புக்கில் இருப்பதும் சரிதானா என்பதை சரிபார்த்து அதன் பிறகு நீங்கள் வாங்குங்கள், அதன் பிறகு விற்று கொடுங்கள். காரணம், இன்றெல்லாம் நிறைய கலிகாலம் என்று சொல்வார்கள். எங்கு பார்த்தாலும் திருட்டு வண்டிகள், விபத்திலே சிக்கி பலரை கஷ்டப்படுத்திய வண்டிகளெல்லாம் வந்துவிடும். அப்படிப்பட்ட வண்டிகளை வாங்கி விற்பது அவ்வளவு லாபகரமாகவோ அல்லது உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாகவோ இருக்காது என்று மக்கள் கூறுகிறார்கள். எனவே ஒரு வண்டியினுடைய வரலாற்றை சரியாக பார்த்து, டாக்ஸ் கட்டாமல் இருக்கிறார்களா, ஏதாவது மாநிலத்திலே விபத்து செய்துவிட்டு வந்த வண்டியா என்பதையெல்லாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது. சிறிய இடம் இருந்தால் போதும், மிகப்பெரிய இடம் என்று தேவையில்லை. ஒரு 300 முதல் 1,000 சதுரடி இடம் இருந்தால் போதும். மெயின் ரோட்டிலே இருக்க வேண்டும், நல்ல சுத்தமான இடமாக இருக்க வேண்டும். தூசி பட்டு மீண்டும் மீண்டும் அந்த வண்டி பழைய வண்டி மாதிரி ஆகுமா, அப்படிப்பட்ட இடம் ஆக இருக்கக்கூடாது. எனவே இது அருமையான லாபகரமான தொழில். சிறிதளவுக்கு முதலீடு, முதலீடு 1, 2, 3 வண்டிகளை நீங்கள் வாங்கி விற்பனை செய்ய வேண்டும். வருகின்ற லாபத்தை வைத்து அடுத்தடுத்து பெரிய வண்டிகள் வாங்கலாம். இது உங்களுடைய இடம் நன்றாக இருந்து நல்ல லாபம் வந்தால் அதற்கு சரியான ஜிஎஸ்டி கட்டினீர்கள் என்றால் வங்கிகளில் கடன் பெறலாம். வங்கிகள் கூட இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டிகளை வாங்கி அதை சரி செய்து விற்பனை செய்வதற்கு கடன் உதவி கொடுக்கிறார்கள், தனியார் கொடுக்கிறார்கள். பெரிய சேட்டுகள் ஃபைனான்ஸ் கொடுத்து அந்த பணம் கட்டாமல் இருப்பவர்களை கோர்ட் ஆர்டரோடு போய் பிடித்து விட்டு வந்துவிடுவார்கள். அது டூ வீலராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும்.

0: ஜேசிபியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவற்றை அவர்கள் வைக்கக்கூட இடம் இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சேட்டுகளிடம் நீங்கள் ஃபைனான்சியர்களிடம் நல்ல பெயர் எடுத்தால் அவர்களுடைய வண்டிகளை நீங்கள் மொத்தமாக வாங்கி வந்து உங்களிடத்தில் வைத்து விற்று லாபத்தில் அவருக்கு பாதி நீங்கள் பாதி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் உங்களால் எல்லா வண்டியும் வாங்கி விற்பனை செய்ய இயலாது. இது ஒரு உங்களுக்கும் டிரைவிங் தெரிய வேண்டும். எந்த வண்டி வந்தாலும் நீங்கள் ஓட்டி பார்க்க வேண்டும். அது ஒவ்வொரு வண்டியினுடைய தரத்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு மெக்கானிக் இருப்பது போல் கடமை இருக்க வேண்டும். ஸ்டெப்னி இருக்கிறதா, தேவையான பொருட்கள், அதுக்குரிய மெக்கானிக்கு ஒரு இடத்துல வண்டி நின்று விட்டதுக்கு அதுக்கு தேவையான அந்த மெக்கானிக்கல் பொருட்கள் இருந்தால்தான் எதுவும் செய்ய முடியும். அவையெல்லாம் சரியாக இருக்கிறதா, சரியாக இன்று வரை எஃப்சி இருக்கிறதா, சில வண்டிகளுக்கு எஃப்சி வேண்டும். அதே போல் அதற்கு லைசன்ஸ் பெர்மிட், நமக்கு ஒரு டிரைவருக்கு இருப்பது போல் அதற்கும் பெர்மிட் இருக்கிறது. அந்த பெர்மிட்டுக்கு சரியாக வைத்திருக்கிறார்களா, கடந்த காலங்களில் ஏதாவது விபத்துகளிலோ அல்லது வேறு திருட்டு வழக்குகளிலோ அது ஈடுபட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் சரியாக விசாரித்து அதை இன்டர்நெட் மூலமும் காவல்துறை மூலமும் அதை சரிபார்த்து வாங்குங்கள். காரணம், இது ஆயிரங்காலத்து பயிர். நீங்கள் விற்றுவிடுவீர்கள், சிறிது காலத்திற்கு பிறகு எதுவும் பிரச்சனை என்றால் அந்த உரிமையாளர் உங்கள் மீது தான் வருத்தப்படுவார், கம்ப்ளைண்ட் கொடுப்பார். எனவே மிக கவனமாக செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு மெக்கானிக் தொழிலும் டிரைவிங் தொழிலும் தெரிந்தால் மட்டுமே இந்த துறையில் ஈடுபட வேண்டும். அதேபோல் உங்களிடம் எக்ஸஸாக நல்ல பணம் இருக்கிறது என்றால் பழைய ஒரு 3 வருடம் 2 வருடம் ஓடிய வண்டிகளை வாங்கி உள்ளே இருக்கிற சீட் கவர்களை மாற்றி 4 புது டயர்கள் மாற்றி பெயிண்ட் அடித்து புத்தம் புதிதாக வைத்து நல்ல லாபகரமாக நீங்கள் இந்த தொழிலை நடத்தலாம். நிறைய பேர் இந்த துறையில் டிராக்டரிலிருந்து விவசாய கருவிகளையும் இப்போது வாங்கி நகர்ப்புறங்களில் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த வாகனம் என்றாலும் உடனடியாக வாங்கி விற்று கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த தொழிலை தொடங்கி மிக லாபம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த தொழில் செய்வதற்கு பயிற்சியும் கொடுக்கிறார்கள். ஏதாவது ஒரு நிறுவனத்திலே சேர்ந்து இந்த அனைத்து சட்டத்திட்டங்களையும் நீங்கள் படித்து தொடங்கினால் மிக லாபகரமாக இருக்கும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்கியவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

15 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருப்பது

0: தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.
1: தமிழே அமுதே. நந்தமிழ் இலக்கியத்தில் சிலேடை இலக்கியத்திற்கு தனிச்சிறப்புண்டு. சிலேடை என்று சொன்னால் இரு பொருள் விட பேசுவது, அதுவும் நகைச்சுவை கலந்த பேச்சாகவே பெரிதும் அது வெளிப்படுவது நம்முடைய அறிஞர்களின் வார்த்தையிலிருந்து தெரிய வருகின்றது. கிருபானந்த வாரியாரை பொறுத்தவரையிலே இந்த சிலேடையினம் சொட்ட தன்னுடைய பேச்சை அமைத்து கொள்ளுவதிலே அவர்கள் வல்லவராயிருந்தார்கள். அந்த காலத்திலே பழங்கள் என்று சொன்னால் விரும்பி சாப்பிடுவார்கள் என்பார். பழங்கள் என்று சொன்னால் நாம் தின்று மகிழ்கின்ற சுவையான வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் போன்றவற்றை குறிக்கும். அதையே பிரித்தால் பழங்கள், பழமையான கள், இந்த காலத்திலே பழங்கள் என்றால் விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று அந்த பழங்கள் என்பதற்கு இரு பொருளை சிலேடையாக சொல்லி நம்மையெல்லாம் சிரிக்க வைத்தவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இந்த சிலேடை தமிழ் இலக்கியங்களிலே சிறப்பாக இயங்குகிறது. ஒரு பாடல், காலமாக போல ஒரு பாடல், முக்காலுக்கேகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்காலரை கால் கண்டு அஞ்சாமுன் விக்கி இருமாமுன் மாகாணிக்கேமா ஏகாமுன் காஞ்சி மாவரையின் கீழறை ஓது என்று ஒரு பாடல். இந்த பாடல் சிலேடரையும் சொட்டுகிறது. முக்கால், அரை, கால், மாகாணி, இருமா, ஒருமா என்றெல்லாம் இந்த எண்கள், அதுவும் பின்ன எண்கள் இதிலே வருவதை பார்க்க முடிகிறது. நேரடியாக அதற்கு பொருள் சொல்வோம் என்று சொன்னால், முக்கால் என்று சொன்னால் நாலில் மூன்று பங்கு, அரை என்று சொன்னால் இரண்டில் ஒரு பங்கு, கால் என்று சொன்னால் நான்கில் ஒரு பங்கு, அரைக்கால் என்று சொன்னால் எட்டில் ஒரு பங்கு, இருமா என்று சொன்னால் இருபதில் ஒரு பங்கு, மாகாணி என்று சொன்னால் பதினாறில் ஒரு பங்கு, ஒருமா என்று சொன்னால் பத்தில் ஒரு பங்கு. இப்படி பின்னங்களில் பங்கு தெரிகிறது. ஆனால் இதே பாடலை வேறு ஒரு முறையாக சொன்னால், முக்காலுக்கு ஏகாமுன், முக்கால் என்று சொன்னால் மூன்றாவது கால், இரண்டு கால்களை உடையவர்கள் தள்ளாடி நடக்கின்ற போது அவர்களுக்கு மூன்றாவது கால் தேவைப்படுகிறது, அதுதான் முக்கால். முக்காலுக்கு ஏகாமும், மூன்று கால்கள், அதாவது கம்பை பிடித்து நடப்பதற்கு முன்னால், முன்னறையில் வீழாமும், முன்னறை என்று சொன்னால் முன்பக்கத்து தலையிலே நரை வீழாமும், முன்னறையில் வீழாமும், அக்காலரை காலரை கண்டு அஞ்சாமல், அக்கால் அந்த நேரத்தில் காலரை கண்டு அஞ்சாமல், காலர் என்று சொன்னால் இந்த யமதூதர்கள், அவர்களை கண்டு அஞ்சாமல், விக்கி இருமாமல், விக்கல் வந்து நம் உயிர் போவதற்கு முன்னால், காஞ்சி ஒருமாவின் கீழ், காஞ்சிபுரத்திலே ஒரு மாமரத்தின் கீழே இருக்கின்ற அந்த இறைவனை நீ வணங்கு என்று சொல்லுகின்ற ஒரு பாடல் பின்னங்களாகத்தான் வருகிறது. அது பின்னங்கள் என்ற பொருளையும் கொடுக்கிறது. அதே நேரத்திலே அந்த முக்கால் என்பதற்கு மூன்று கால், முன்னறை என்பது அறை என்பதற்கு முன்னே தோன்றுகின்ற நரை, இப்படியெல்லாம் அந்த பொருள் இரு பொருளாக சிலேடனையும் தருவதை பார்க்கின்ற போது அந்த காளமேகப்புலவரின் பாடலை எண்ணி நமக்கு ஒரு வகையான நகைப்பு தோன்றினாலும் வியப்பு தோன்றினாலும் இந்த இறைவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை சிலேடையாக சொன்ன சிறப்பு நம்மை மயங்க வைக்கிறது. நாளை பார்ப்போம்.
0: நேர்களை இதுவரை கேட்டது தமிழே அமுதே உரை வழங்கியவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. கடைநல்லூர் உபமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால நாளைக்கு குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 16/7/2026 வியாழக்கிழமையான நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கடைநல்லூர் உபமின் நிலைய பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால கடைநல்லூர், முத்துகிருஷ்ணாபுரம், பேட்டை, மாவடிக்கால், குமந்தாபுரம், முத்துசாமிபுரம், வலசை, கருப்பாநதி, தார்காடு, போகநல்லூர், கண்மணியாபுரம், பால அருணா, அருணாச்சலபுரம், கம்பனேரி, மங்களபுரம், அச்சம்பட்டி, பொய்கை, ஊர்மேழகியான், வேலாயுதபுரம், இடைக்கால், சிவராமபேட்டை, கொடிக்குறிச்சி மற்றும் நயினாரகம் பகுதியில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துணிவு படத்திலிருந்து பாடல் கேட்டு தொடரலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வரணி நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா ஆங்கிலம் அறிவோம் வழங்கியிருக்கிறாங்க சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். வணக்கம்.
1: சாலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு டியர் லிசனர்ஸ். நெல்லை பண்பலை நேயர்களை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சில வார்த்தைகள் வழக்கம் போல் பார்க்கலாம். அதாவது ஐடென்டிபிகேஷன் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஐடென்டிபிகேஷன் அடையாள அட்டை இருக்கிறது அல்லவா, அதில் சில அடையாள நமக்கு குறிகளை நம் பாமர மக்கள் பண்பலை நேயர்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சில வார்த்தைகளை நான் இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறேன். முதல் வார்த்தை மச்சம் இருக்கும் பாத்தீங்களா, மோல், MOLE, மோல், மச்சம், மோல், மோல் என்றால் மச்சம், எமோல் இந்த ரைட் சீக், அதாவது அதுல எழுதுவாங்க டிசி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் கட்டாயம் அவங்களுக்கு அந்த ஒரு அடையாள அட்டைக்கு அடையாள குறி ஒண்ணு கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மச்சத்துக்கு ஆங்கிலத்துல மோல், MOLE. அடுத்தபடியாக கார், கார்னா தழும்பு, காயம் ஆயிருக்கும் அது பாத்தீங்களா, அது போ நீங்காத தழும்பா இருக்கும், வடு, SCAR, அதான் அதாவது போர்க்கட்ல இருக்கும், அதாவது நெத்தியில ஒரு தழும்பு இருக்கும், சிலருக்கு பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியாத சிலர் அவங்களுக்கு கூட காம்ப்ளெக்ஸா இருப்பாங்க. சோ ஸ்கார், ஸ்கார் என்றால் தழும்பு. அடுத்தபடியாக மறு, மறுவேறு பருவேறு, மறு, அது WART, அதாவது சத்து கொஞ்சம் பெரிதாக இருக்கும், WART, ஆர்ட், ஆர்ட் என்றால் மறு. அடுத்தபடியாக நாம வைக்கக்கூடிய ஒரு ஒரு காரியம் டாட்டூ, பச்சை குத்துதல், டாட்டூ, TATTOO, பச்சை குத்தி இருப்பாங்க, அதான் சில பெரிய முக்கியமான அரசு தேர்வுகள் எல்லாம் பச்சை குத்திருக்காங்களான்னு பார்த்து அதையும் அந்த அப்ளிகேஷன்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ டேட்ரூ, TATTOO. கடைசியாக பிம்பிள், அது பரு, இது சில நேரம் நமக்கு இந்த அதிகமாக எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடியது பிம்பிள், PIMPLE. இது அடையாள அட்டையில் அவர்கள் யாரும் குறிக்க மாட்டார்கள். அது போல மோல் மச்சம், அடுத்தபடியா ஸ்கார், டாட்டூ, பிம்பிள் போன்ற வார்த்தைகள் நாம் எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் இதை குறித்துள்ளேன். அடுத்தபடியாக பாருங்கள், நாம் நன்றாக ஒரு வரியை வைத்து நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய சில வரிகளை பார்க்கலாம் என்று இருக்கிறேன். லெட்ஸ் நோ இங்கிலீஷ், நாம் ஆங்கிலம் அறிவோம் அறிவோம் என்று ஆரம்பிக்கிறோம். அந்த லெட்ஸ் என்றால் என்ன, லெட்ஸ், LET, அப்பாஸ்ட்ரோபி கமா போடணும், கமா போடலன்னா அது அர்த்தம் மாறிடும். லெட்ஸ் நோ இங்கிலீஷ், லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ், அதை நாம் ஆங்கிலம் கற்போம், ஷால்வி, இந்த ஷால்வி சேர்த்துட்டோம்னா சரியா அப்படின்னு ஆயிரும் ஒரு கேள்வி. அதான் லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ், நான் நாம் நாம் ரெண்டு பேர் ஒருத்தர் கிடையாது, அஸ் யூஎஸ்னா அதை இரண்டு பேருக்கு மேல், ஒருவருக்கு மேல் உள்ளதுதான் அந்த அஸ்டம் சம்பந்தப்படும். லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ், கல்வி, நாம் ஆங்கிலம் கற்போம், சரியா, லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், கல்வி, நாம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம், லெட்ஸ் சேவ் எலக்ட்ரிசிட்டி, நாம் மின்சாரத்தை சேமிப்போம், சரியா, லெட்ஸ் ரீட் த புக், நாம் இந்த புத்தகத்தை வாசிப்போம், சரியா, அதாவது சரியா செய்வோமா அப்படித்தானே, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கக்கூடியதுக்கு இந்த ஷால்விங்கிறதை நம்ம பயன்படுத்தலாம்.

0: லெட்ஸ் லிசன் டு த ரேடியோ, நாம் வானொலியை கேட்போம் அல்லவா, அப்படி இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த லெட்ஸ் பயன்பாடு மிகவும் கட்டாயம். இப்ப எல்லாருக்கும் நன்றாக ஒரு நம்பிக்கை இருக்கும், லெட்ஸை வைத்து நமக்கு ஒரு வரி உருவாக்க முடியும் என்று கேட்பவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கடைசியாக இரண்டு பழமொழிகளை சொல்லலாம் என்று சொல்லலாம் என்று இருக்கிறேன். கட் யுவர் கோட் அகார்டிங் டு த கிளாத், கட் யுவர் கோட் அகார்டிங் டு த கிளாத், அறவுக்கேற்ற செலவு செய்வோம். அதாவது கோட்டை வந்து கோட்ல தைக்கணும்னா தையல்காரெல்லாம் இஷ்டம் போல அந்த தைக்க வெட்ட மாட்டாரு. அத மாதிரி வரவுக்கேற்ற செலவு செய்வோம். The journey of 1,000 miles begins at a single step. The journey of 1,000 miles begins at a single step. அதாவது 1,000 மைல் பயணம் கூட முதல் படியில் தான் ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி போடுறோம், சின்ன சின்ன வார்த்தை இது முதல் ஸ்டெப். இதை வச்சு நம்ம ஆங்கிலம் ஓரளவு நன்றாக அறிந்து விடுவதற்கு இது முதல் படி என்று நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆங்கிலம் அறிவோம், அழுமையாக பேசுவோம், மீண்டும் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம், வழங்கியவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

அன்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள் கீரைகள் பழங்களுடைய விலை என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 72 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 30 ரூபாய்க்கும், புடலங்காய் 20 ரூபாய்க்கும், சுரக்காய் 16 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 12 ரூபாய்க்கும், பாகக்காய் 65 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 42 ரூபாய்க்கும், காராமணி 30 ரூபாய்க்கும், கோவக்காய் 75 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழை இலை 20 ரூபாய்க்கும், கீரைக்கட்டு 15 ரூபாய்க்கும், புதினா 80 ரூபாய்க்கும், இஞ்சி 210 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 27 ரூபாய்க்கும், ரிங் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், சௌச்சோ 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 40 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 50 ரூபாய்க்கும், வெள்ளை பூண்டு 280 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 150 ரூபாய்க்கும், சோயா பீன்ஸ் 160 ரூபாய்க்கும், பச்சைப்பட்டாணி 250 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், பழங்கிழங்கு 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்தளவில் வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 50 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 40 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 240 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 55 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. சீத்தாப்பழம் 100 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும், மாம்பழம் 80 ரூபாய்க்கும் விற்பனையாகுது.

0: நிலவரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டு தொடரலாம்.
1: இன்று ஒரு தகவல்
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்ர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்ட் பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 crore சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 lakh ருபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். ஆஜ் ஹி ஆயுஷ்மான் ஆப் டவுன்லோட் கரே ஆர் பாத்ர லாபார்த்தி அப்னா ஆயுஷ்மான் கார்ட் பன்வாயே. அதிக ஜானகாரி கே லியே 1-4555 பர் கால் கரே.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைய தினம் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15 உலக இளைஞர் தினம், இளைஞர் திறன் தினம் அனுசரிக்கப்படுது. ஐக்கிய நாடுகள் சபையால் 2014 முதல் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாள் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உலகுக்கு நினைவூட்டுது. இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம், அவங்களுடைய திறன்களை வளர்ப்பது நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையாகும். உலக இளைஞர் திறன் தினம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவது மட்டுமில்லாமல், இந்த தினத்தன்று உலகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், இதெல்லாமே இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறாங்க. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துறது மட்டுமில்லாமல், அவங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறது, அவங்களுடைய திறன்களை வளர்க்க உதவுறது ஆகிய நோக்கங்களை மையமாக கொண்டு இந்த தினம் அனுசரிக்கப்படுது. பகிரப்பட்ட எதிர்காலத்துக்கான திறன்கள் அப்படிங்கிற கருப்பொருளோட இந்த தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. 2014 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, கண்ணியமான பணி மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றிற்கான திறன்களை வழங்குவதன் மூலோபாய முக்கியத்துவத்தை கொண்டாடும் வகையில் ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினமாக அறிவித்தாங்க. பணிச்சூழல் அதிவேகமாக மாறி வருது. செயற்கை நுண்ணறிவு, அதுக்கப்புறமா பசுமை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரக்கூடிய சமூக சிக்கல்கள் ஆகியவற்றை நாம் கற்கும், பணிபுரியும் மற்றும் சமூகத்தில் பங்கேற்கும் முறைகளை உருமாற்றி வருது. மாறிவரும் இந்த சூழலில்

வந்து விளங்குறதுக்கு இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப திறன்கள் மட்டும் போதாது. தொழில்நுட்பத்தால் மாற்றீடு செய்ய முடியாத மனித பண்புகளோட தொழில்நுட்பம், டிஜிட்டல், செயற்கை நுண்ணறிவு, பசுமை சமூக உணர்ச்சி மற்றும் குடிமை பண்பு திறன்களை ஒருங்கிணைக்க ஒரு சமச்சீரான திறன்களின் தொகுப்பு அவங்களுக்கு தேவை. இதை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு உலக இளைஞர்கள் திறன் தினம் அனுசரிக்கப்படுது. கோச்சடையான் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருது. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலமாக நமக்கு பிசியோதெரப்பி மற்றும் ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுது. மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்கு அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலமாக பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சனைகள், சிறப்பு கல்வியல் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சனைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுது. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வராங்க. இது பற்றிய மேலும் விவரமான தகவல்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. இலவச உதவி எண் 1800-4251111. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண் 9498-34-5350 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். படைவீரர் மற்றும் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு கூட்டம் 22/7/2020 காலை மாலை 4:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் வச்சு நடைபெற இருக்கு. அதாவது ஜூலை மாதம் 22 சாயங்காலம் 4:30 மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் வச்சு இந்த குறைதீர் கூட்டம் நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர்கள் இந்த நீண்ட நாள் கோரிக்கை எதுவும் இருந்தது அப்படின்னா விண்ணப்பங்களை 2 பிரதிகளில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சி நிறைவா காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டு இருக்கு.

0: சில மணி துளிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருளானினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ்

இணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:03 நாமளும் கேட்க போறோம் இந்த நிகழ்ச்சி வழக்கென்று வந்தால். ஒவ்வொரு நாளும் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில சட்டம் சார்ந்த நிறைய செய்திகளை நம்ம நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கூட நிறைய தகவலை பகிர்ந்துக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். ஸோ இன்றைக்கும் கூட என்ன தகவலை தெரிஞ்சுக்க இருக்கிறோம்ன்றதை கேட்டுலாம். வணக்கம் சார், இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக என்ன சட்டம் சார்ந்த விஷயங்களை சொல்ல இருக்கிறீங்க?
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பயிரிடும் சம்சாரிகள் அல்லது பயிரிடும் குத்தகைதாரர்கள் பற்றிய சங்கதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வருமான வரி செலுத்துவராக இருந்தால் அந்த நிலத்தின் உரிமையாளர் கொடுக்கப்பட்ட குத்தகை சுவாதீனத்தை திரும்ப கேட்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுபோக தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விவசாய நலங்கள் அதாவது குத்தகை உரிமை பதிவு சட்டம் 1969 என்ற ஒரு சட்டம் நமது அரசால் இயற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் பயிரிடும் குத்தகைதாரர்களுக்கு கிடைத்த ஒரு மகத்தான சட்டம் என்றால் அது மிகையில்லை. விவசாயிகள் விவசாயம் செய்வது என்பது தான் பெற்ற குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு சமம். ஒவ்வொரு விவசாயியும் தனது விவசாய பயிர்களை தனது குழந்தைகளாகவும் விவசாய நிலங்களை தனது உடலாகவும் பாவிக்கிறார்கள் என்பதே உண்மை. அப்படிப்பட்ட விவசாயம் தனக்கு சொந்தமில்லாத நிலத்தில் செய்கிறோம் என்ற எண்ணம் ஒரு விவசாயியின் மனதில் இருந்தாலும் நாம் நிலத்தின் உரிமையாளரால் எப்போது வேண்டுமானாலும் வெளியேற்றப்பட்டு விடலாம் என்ற நியாயமான அச்சம் இருந்தாலும் பயிரிடும் விவசாயிக்கு அவர் செய்யும் விவசாய தொழில் மீது முழுமையான ஈடுபாட்டை குறைத்திட வழிவகுத்துவிடும். ஈடுபாடின்றி செய்யப்படும் எந்த தொழிலும் பணியும் விருத்தி அடையாது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்த போதிலும் முக்கியமான இரண்டு காரணங்களே இச்சட்டம் இயற்றப்படுவதற்கு அடிகோலியது. ஒன்று, விவசாயிகள் தங்களால் செலுத்தப்படும் குத்தகைக்கு நிலக்கிழார்கள் ரசீது வழங்காமை. அந்த விவசாயிகள் வந்து குத்தகையை கொண்டு உரிமையாளர்கிட்ட கொடுக்கும்போது, நிலத்தின் உரிமையாளர்கிட்ட கொடுக்கும்போது நிலக்கிழார்கள் அந்த குத்தகைதாரருக்கு ரசீது வழங்குவது கிடையாது. ரெண்டாவதாக, விவசாயிகள் தங்களது தொழிலுக்கு தேவையான கடன் வசதிகளை அரசிடமிருந்து பெறுவதில் இருந்த நடைமுறை சிக்கல்கள். இந்த இரு பெரும் காரணங்களே இந்த சட்டத்தை இயற்ற வைத்தது என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் நிலச்சுவாந்தார்கள் குத்தகைதாரிடமிருந்து குத்தகை பெற்றதுக்கு ரசீது கொடுக்காமல் இருப்பதால் பின்னிட்டு குத்தகைதாரர் மீது குத்தகை தரவில்லை என்று பொய்யான காரணம் கூறி குத்தகைதாரரை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்பதை அதுக்கான காரணம். ஏன்னா ரசீது இருந்தால்தானே குத்தகை கரெக்டாக செலுத்தியிருக்கிறாருங்கிற நிலைமை வரும். ரசீது வழங்கவில்லை என்றால் குத்தகை தரவில்லை என்று ஈஸியாக ஒரு காரணத்தை சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய இது. குத்தகைதாரர் தனது குத்தகையையும் பயிரிடும் உரிமையையும் அரசிடமோ அல்லது வங்கிகளிடமோ கொடுத்து கடன் பெறுவதற்கு ஆவணங்கள் கிடையாது. இந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் விதத்தில்தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டம் வந்து தமிழ்நாடு விவசாய நிலங்கள் குத்தகை உரிமை பதிவு சட்டம் 1969 என்ற ஒரு சட்டம், மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருக்கும். முன்காலத்தில் குத்தகைகள்

0: பொதுவாக வாய்மொழியாகவே இருந்தது. குத்தகை ஆவணங்கள் எழுதப்படுவதில்லை. விவசாயிகளும் கல்வியறிவற்றவர்களாகவே இருந்தது இதற்கு ஒரு காரணம். எழுதப்படாத குத்தகை என்பதால் அது பதிவு செய்யப்படவில்லை. இதனால் நிலக்கிழார்களால் விவசாயிகள் எளிதில் விவசாய நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். காலமெல்லாம் நிலத்தில் இறங்கி பாடுபடும் விவசாயிக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்த நிலையை போக்க தமிழ்நாடு பயிரிடும் குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் 1955 மற்றும் அதனைத் தொடர்ந்து இயற்றப்பட்ட தமிழ்நாடு விவசாய நிலங்கள் குத்தகை உரிமை பதிவு சட்டம் 1969 இயற்றப்பட்டு விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒளியேறச் செய்தது. அச்சமின்றி விவசாய தொழிலை மேற்கொள்ள வழிவகை செய்தது. இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறதெல்லாம் இந்த கிராமப்புற விவசாயிகளுக்கு பெரும்பாலும் தெரியாமல் தான் இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. குத்தகை ஒப்பந்த ஆவணம் இல்லாமல் ஒரு விவசாய ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யும் ஒரு குத்தகைதாரர் விவசாய நிலம் அமைந்துள்ள வருவாய் வட்டாட்சியரிடம், அதாவது தாசில்தார், தனது குத்தகை குறித்து மனு செய்தால் போதும். வருவாய் வட்டாட்சியர் அவரது குத்தகை குறித்து விசாரித்து அறிந்து உண்மையில் நிலத்தின் உரிமையாளரிடமிருந்து குத்தகைக்கு பெற்றுள்ளார் என்று திருப்தி பெற்றால் வட்டாட்சியரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சம்பந்தப்பட்ட கிராமத்திற்குரிய குத்தகை பதிவேட்டில் விண்ணப்பித்தவரை குத்தகைதாரராக பதிவு செய்து விடுவார். இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட குத்தகைதாரரை நிலத்தின் உரிமையாளரால் எளிதில் வெளியேற்றிவிட முடியாது. பின்னிட்டு நில உரிமையாளர் குத்தகை ஒப்பந்தம் இல்லை என்ற காரணம் கூறி குத்தகையை மறுக்கவும் முடியாது. இதை பதிவு அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னன்னா, தமிழ்நாடு விவசாய நிலங்கள் குத்தகை உரிமை பதிவு சட்டம் 1969 சட்டத்தின் பிரிவு 2(7) படி வருவாய்த்துறையில் துணை வட்டாட்சியர் தகுதிக்கும் குறையாத ஓர் அலுவலர் பதிவு அலுவலராக செயல்படுவார் என்று கூறுகிறது. பதிவு அலுவலர் சுயமாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளார். மேலும் குத்தகை தாவா குறித்து இந்த சட்டம் ஆலோசனை குழு ஒன்றையும் ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது. இந்த குழுவின் பதவி காலம் 3 ஆண்டுகளாகும். மேலும் இந்த சட்டத்தின்படி விதிகள் இயற்றும் அதிகாரத்தை அந்த சட்டத்தின் பிரிவு 18 அளிக்கிறது. ஆகவே விவசாயிகளின் நலன் காக்க தேவைக்கு ஏற்ப விதிகளை ஏற்றிக்கொள்ளலாம். விதிகள் இயற்றும் அதிகாரம் பதிவு அலுவலர் வசம் கொடுக்கப்பட்டுள்ளதால் நியாயமான காரணங்களுக்காக விரைந்து நிறைவேற்றுவதற்காக விதிகள் இயற்றப்படுவதால் பயிரிடும் குறித்த தாவாக்கள் காலதாமதமின்றி விரைந்து தீர்க்கப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான சவால்கள் இருக்கிறது, இதனை மீண்டும் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி உங்களுடைய தகவலுக்கு. நேயர்கள் கேட்டீங்க, வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். பயிரிடும் குத்தகைதாரர் பற்றிய சட்ட சங்கதிகள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் சுஜாதா மோகன் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடின பாடல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 நேரம் 8:10.

0: நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:14 நிமிடம் ஆகிட்டிருக்குது. நாமளும் கேட்க போகிறோம் வேதமும் நாதமும் நிகழ்ச்சி. உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: தென்னகத்து இசைக்கு மற்ற எல்லா இசைமுறைகளை காட்டிலும் தனிச்சிறப்பு உண்டு. இதற்கு காரணம் நமது இசையில் உள்ள கணித அடிப்படையிலான லயதாள நுட்பங்கள்தான். 1000 ஆண்டுகளாக ஆலய வழிபாடுகளில் முதலிடம் கொண்டு விளங்கிய நாகஸ்வரம், தவில் என்னும் இசைக்கருவிகளில்தான் இசையின் பல்வேறு அம்சங்களை வெகுவாக வளர்த்து வந்துள்ளன. ராக ஆலாபனை, லய வேலைப்பாடுகள் மிகுந்த பல்லவி போன்ற இசை வகைகளையெல்லாம் விரிவாக கையாண்டு வாய்ப்பாட்டு இசை கலைஞர்கள், கருவி இசை கலைஞர்கள் போன்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்குவது நாகஸ்வரமே. நாகஸ்வரத்தில் பல்லவி இசைப்பது என்பது 3 அங்கங்களை உடையது: ராகம், தாளம், பல்லவி. ராகம் என்பது பல்லவி இசைப்பதற்கு எடுத்துக்கொண்ட ராகத்தை ராக லட்சணத்தின்படி 3 காலங்களில் 3 ஸ்தாயிகளிலும் வாசிக்க வேண்டும். 3 காலங்கள் என்பது ஆரம்ப பாடங்களை நாம் அபியாசம் செய்தது போல் சரிகமபதனிச விளம்ப காலம், சரிகமபதனிச மத்தியம காலம், சரிகமபதனிச துரித காலம். இந்த முறையில் ராகங்களை வாசிக்க வேண்டும். 3 ஸ்தாய் என்பது இந்த சொர வரிசைகளை மத்தியமஸ்தாய், மேல்ஸ்தாய், தரஸ்தாய் என்று வாசிக்க வேண்டும். தாளம் பல்லவி வாசிப்பதற்கு எடுத்துக்கொண்ட தாளத்திற்கு 1 ஆவர்த்தனத்திற்கு சாகித்யத்தை பல்லவி வாசிப்பதற்கு அமைத்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 22வது மேளகர்த்தா ராகமாகிய கரகரப்பிரியாவில் கண்ட ஜாதி திருப்புட தாளத்தில் பல்லவியை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல்லவி 5 சொல் தள்ளி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 1.5 அக்ஷரம் தள்ளி பல்லவியை வாசிக்க வேண்டும்.

0: பபகுஹனே என்பது இப்பல்லவியின் இடம். அதாவது தாளத்தில் தக்க தக்கிட்ட என்று அஞ்சு சொல் அழித்து எடுக்க வேண்டும். தக்க தக்கிட்ட தென்பரம் கிரிவளர் முருக குகனே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வகையில் நாகஸ்வரத்தை முறையாக பயிற்சி செய்தால் மட்டுமே சிறந்த முறையில் வாசிக்க முடியும். எந்த ஒரு கலையும் ஒருவன் கற்பித்து மற்றவர்கள் கற்றுத் தேர்வது என்பது தொன்று தொற்று வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. வாழையடி வாழையாக வரும் மரபு கலைகளில் நாகஸ்வர இசைக்கலையும் கற்பித்து கற்று வந்துள்ளதை காண முடிகிறது. இந்த மரபில் கற்பிக்கும் முறையும் கற்கும் முறையும் மரபாக கொண்டுள்ளது நாகஸ்வர கலை மட்டுமே. நாகஸ்வரத்தில் மட்டும் இசைக்கப்படும் உருப்படிகளில் மல்லாரியும் ஒன்று. இந்த மல்லாரிகளை பல வகையாக வகைப்படுத்தியுள்ளனர். தீர்த்த மல்லாரி, தளிகை மல்லாரி, கும்ப மல்லாரி, புறப்பாட்டு மல்லாரி, தேர் மல்லாரி, திருப்புடத்தாள மல்லாரி. இந்த மல்லாரிகளின் வகைகளை நாகஸ்வரத்தில் இசைக்கப்படுவது என்பது திருக்கோயில் நிகழ்ச்சிகளை ஒட்டியே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்க சிறப்பு அம்சமாகும். திருக்கோயில்களில் நான்கு கால பூஜையில் காலையில் முதன் முதலாக நடைபெறும் இறைவனை நீராட்டும் முதற்கால பூஜைக்கு நீரை கொண்டு வரும் பொழுது மட்டும் நாகஸ்வர இசையுடன் கொண்டு வரப்படும். இந்த சமயத்தில் நாகஸ்வரத்தில் இசைக்கப்படும் மல்லாரி தீர்த்த மல்லாரி எனப்படும். இந்த தீர்த்த மல்லாரி கம்பீர நாட்டை ராகத்தில் திருப்புட தாளத்தில் வாசிக்கப்படுகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கலாம். பாடலும் வந்துட்டே இருக்குது. ஏலாம் அறிவு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில பாவிஜியோட பாடல் வரிகளில் ரோஷன், ஜெரி ஜான், பெனிதயால், சுசித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் பாடல்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எட்டு மணி 27 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. வேதமும் நாவலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: இந்திய இசையில் இசைக்கருவிகளில் நரம்பு கருவிகளில் ஒன்றான வயலின் இசை கச்சேரிகளில் ஓர் இன்றியமையாத பக்கவாத்தியமாக விளங்கி வருகிறது.

0: 8:27 ஆயிட்டு இருக்குது. வேதமும் நாவலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருந்தோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: இந்திய இசையில் இசைக்கருவிகளில் நரம்பு கருவிகளில் ஒன்றான வயலின் இசை கச்சேரிகளில் ஓர் இன்றியமையாத பக்கவாத்தியமாக விளங்கி வருகிறது. வயலின் இசைக்கருவி கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து பழக்கத்தில் இருந்து வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். எனினும் 300 ஆண்டுகளுக்கு முன்புதான் தற்போதுள்ள வடிவமைப்பை பெற்றுள்ளது. தற்போதுள்ள வடிவமைப்பை அமைத்து கொடுத்தவர் பிரான்ஸ் நாட்டில் தோன்றிய ஸ்ட்ராடிவேரியஸ் என்பவர். ஸ்ட்ராடிவேரியஸ் வடிவமைத்து கொடுத்த வயலின் இசைக்கருவியே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஆங்கிலேயர்கள் தங்களது இராணுவ வீரர்களின் பேண்ட் இசைக்குழுவில் வயலின் இசைக்கருவியை வாசித்து வந்திருக்கின்றனர். இதனை மணலி சின்னையா முதலியாரின் ஏற்பாட்டின்படி மும்மூர்த்திகளில் ஒருவராகிய நாத ஜோதி ஸ்ரீ முத்துசாமி தீக்ஷிதரின் சகோதரராகிய பாலுசாமி தீக்ஷிதர் இந்த இசைக்கருவியை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பேண்ட் மாஸ்டரிடமிருந்து வாசிக்க கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார். பாலுசாமி தீக்ஷிதர் அவர்கள் ஐரோப்பிய இசை முறைப்படி இருந்த சுருதியினை, அதாவது ப ரி த க அல்லது ச ப ரி த என்று சுருதி கூட்டப்பட்ட 4 தந்திகளை இந்திய இசைப்படி ச ப ச என்ற வகையில் சுருதியை கூட்டி வயலின் இசையை வாசித்து வந்திருக்கிறார். பாலுசாமி தீக்ஷிதர் வயலின் இசைக்கருவியில் இந்திய இசையை வாசித்து தேர்ச்சி பெற்றதால் 1824ஆம் ஆண்டு எட்டயாபுரம் சமஸ்தான வித்வானாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பாலுசாமி தீக்ஷிதர் காலத்தில் வாழ்ந்த தஞ்சை நால்வர் என்று அழைக்கப்படும் சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு ஆகிய 4வர்களுள் வடிவேலு என்பவர் பாலுசாமி தீக்ஷிதரிடம் வயலின் இசையை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இசை கச்சேரிகளில் வயலின் ஒரு சிறந்த பக்கவாத்திய கருவியாக கையாளப்பட்டு வந்திருக்கிறது. சமீப காலமாக அரங்கிசைகளில் வயலினை தனி கச்சேரிகளாகவும் வாசித்து வருகின்றனர். இதில் புதுக்கோட்டை நாராயணசாமி ஐயர், சீர்காழி நாராயணசுவாமி ஐயர், திருக்கோடி காவல் கிருஷ்ண ஐயர், மைசூர் சவுடையா, கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை, திருச்சி கோவிந்தசாம பிள்ளை போன்றோர்கள் வயலின் வாசிப்பதில் திறமை பெற்று விளங்கியவர்களாக அறிய முடிகிறது. நரம்பு கருவிகளை வாசிப்பதில் சிறந்து விளங்கியவர்கள் பரதநாட்டியத்திற்காக தில்லானாக்களையும் இயற்றி கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் வீணை சேசண்ணா என்பவர் 20வது மேளகர்த்தா ராகமாகிய நடபைரவியில் ஆதி தாளத்தில் தன்ன

0: தனதீம் தனதிரநாதிரநாதிரநாதிரநாதீம் த என்ற தில்லானாவை இயற்றியிருக்கிறார். மேலும் லால்குடி ஜெயராமன் அவர்கள் மோகன கல்யாணி ராகத்தில் ஆதி தாளத்தில் தக்க த ஜனு தீம் த ஜனு தீம் த தீரனா தீரனா தீரனா தக்க த ஜனு தீம் த ஜனு தீம் த தீரனா தீரனா தீரனா என்று ஏற்றியிருக்கிறார். தொடர்ந்து லால்குடி ஜெயராமன் அவர்கள் அபூர்வமான ராகங்களில் சாப்பு தாளங்களிலும் கதிபேதங்களிலும் தில்லானாக்களை இயற்றியுள்ளார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேரம் 8:31 நீங்கள் கேட்டீர்கள் வேதமும் நாதமும் நிகழ்ச்சி. உரை வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. கண்டுகொண்டேன் திரைப்படத்தின் ஏ ரகுமானுடைய இசையில் சாதனா சர்க்கத்துடைய குரலில் பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: எட்டு மணி 37 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களே இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா
0: யார் அரண்மனை உள்ளே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்?
2: சொல்லி தருதே வானம்.
0: மன்னரா, என்ன மன்னா, குருகுலத்தில் விட்டதை பிடிக்க இப்போது படுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் இது ரொம்ப ரொம்ப லேட்டு மன்னா.
1: மந்திரியாரே, நீர் என்னை தவறாக புரிந்து கொண்டீர். நான் எனது தங்கை மகளுக்கு பாடம் கற்பிக்க ட்ரையல் பார்த்து கொண்டிருந்தேன். இன்று July 15 தேசிய கல்வி வளர்ச்சி நாள். அதுதான் யாராவது ஒருவருக்கு கற்பிக்கலாமே என்று.
0: என்ன ஆச்சரியம், நமது மன்னர் அறிவில் வளர்ச்சி அடைந்து விட்டாரா? என்னால் நம்ப முடியவில்லையே.
3: நம்புங்கள் பாஸ், நான் தான் மன்னருக்கு இன்று கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்படுவதை எடுத்து கூறினேன்.
0: ஓஹோ, இது இந்த மன்னரின் செல்ல பிள்ளையின் வேலையா? ரோபோவின் கைங்கரியமா?
1: ரோபோ போட்டு கொடுக்கிறாயா? உன்னை அப்புறம் பார்த்துக் கொள்கிறேன், சமாளிப்போம். மந்திரியாரே, ஒரு மன்னர் எல்லாவற்றிலும் அப்டேட் ஆக இருக்க வேண்டாமா? இன்று கல்விக்கண் திறந்த காமராஜரின் பிறந்த நாள். அந்த நாளை தானே தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள்.
0: ஆஹா மன்னா, சரியாக கூறிவிட்டீர்களே. கர்ம வீரர் காமராஜரை பற்றி ஒரு நிகழ்வை கூறுகிறேன், கேளுங்கள்.
1: கூறும் மந்திரியாரே, கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன்.
0: மன்னா, கர்ம வீரர் காமராஜருக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க இஷ்டம் இல்லையாம். பலரும் மிகவும் வற்புறுத்திய போது காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன் ஒரு நிபந்தனை விதித்தாரா?
1: அப்படியா? சரி, ஆளாளுக்கு ஒரு நிபந்தனை வைப்பது வழக்கம் தானே. ஆமாம், இவர் என்ன நிபந்தனை விதித்தார்?
0: நான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் கட்சியில் இருப்பவர்கள் என்னிடம் எந்தவித சிபாரிசுக்கும் வரக்கூடாது என்று கராராக கூறிவிட்டாரா?
1: அடடா, காமராஜர் என்றால் காமராஜர் தான். ஆமாம், அது மட்டுமல்லாமல் பள்ளிகள் இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகளையும் திறந்திருக்கிறார்.
0: ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க இலவச மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தியவர்.
1: மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை ஊக்குவிக்கும் வகையில் சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார்.
0: தமிழகத்தின் முதலமைச்சராக 9 பதவி வகித்தார். தமிழ்நாட்டில் 9 அணைகளை கட்டியிருக்கிறார்.
1: 14,000 பள்ளிகளை திறந்திருக்கிறார். சுயநலமற்ற சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதன்.
0: ஆம் அண்ணா, வெள்ளை கதராடையுடன் தோளில் ஒரு துண்டு என எளிமையின் மறுபக்கமாக திகழ்ந்தவர்.
1: ஊரோறும் இவர் திறந்த அறிவு திருக்கோயில்களில்
0: குழந்தைகள் ஓதினர் ஆனா ஆவண்ணா மந்திரங்களை.
1: வானத்தை போல உயர்ந்தவர்,
0: கார்மேகத்தை போல கருத்தவர்,
1: பனித்துளியை போல சிறந்தவர்,
0: நிழல் தரும் மரம் போல அனைவரையும் அரவணைத்தவர்.
1: அதனால் தான் கல்வி கண் திறந்த காமராஜர் கர்ம வீரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் காமராஜர்.
0: ஆம் அண்ணா, கல்விக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறும் விதமாகத்தான் இவரது பிறந்த நாளான July 15 தேசிய கல்வி வளர்ச்சி நாள் அல்லது தேசிய கல்வி நாளாக கொண்டாடுகிறார்கள்.
1: மந்திரியாரே, இந்த 73 எலிகேசி மன்னர் செய்த செயல்களையும் பட்டியலிட்டு வையுங்கள். வரும் நாட்களில் வரலாற்றில் இவை பொறிக்கப்பட வேண்டும், நான் பாராட்டப்பட வேண்டும்.
0: என்ன, புறமுகு காட்டி ஓடியது, வெள்ளை கொடி காட்டியது, பதுங்கு குழிகள் எல்லாம் தோண்டியது என்று வேண்டுமானால் லிஸ்ட் எழுதி வைக்கலாம். இதெல்லாம் வரலாற்றில் எழுதி வைக்க முடியாது மன்னா.
1: சைக்கிள் கேப் கிடைத்தால் போதுமே, உடனே என் இமேஜை டேமேஜ் செய்ய ஓடி வருவது. இதுவே உமது வேலையாகிவிட்டது. உண்மை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். என்னை இப்போது டிஸ்டர்ப் செய்யாதீர். என் தங்கை மகளுக்கு நான் கல்வி கற்பிக்க வேண்டும். ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா.

0: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6ங்க.
5: நேரம் 8:48 ஆகிட்டு இருக்குது. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் குறிச்சு வச்சுக்கோங்க, 0444249864458. மீண்டுமா சொல்கிறேன், 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: எங்களை இன்று மதியம் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்களுடைய வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 9443360794. மீண்டுமா எங்களை குறித்து வச்சுக்கோங்க 9443360794 9443360794. நேர்களை இனி கேட்கலாம் இன்றொரு தகவல்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதை வாங்கிறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்பில் எத்தனையோ வகை உண்டு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சிக்காமல் அன்பு காட்டினா வம்பில் மாட்டிக்க வேண்டியது தான். அன்புன்னா சாதாரணமாக நினச்சிவிடாதீங்க. அதில் எவ்வளவு விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சுருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் அதுகளுக்குள்ள என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது. அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு இரக்கம்னு பேர். அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே, அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்குது பாருங்கள், அதுதான் கருணை. எறும்புலேருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர், ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துகிற அன்புக்கு பாசம்னு பேர். ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது. இது ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துகிற அன்புக்கு நேசம்னு பேர். வயசு, செல்வம், அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுகதுக்கத்தில் சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்கிறவன் முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேர். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லேயும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர். தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கண

0: தான் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர், கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்பில் பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான் சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமனை ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பாக இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன், உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகைக்கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்பில் அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 8:59:21. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 9 செய்திச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில இன்றைய இளைஞர்கள் வழி நடத்துதலுக்காக தேடுவது பெற்றோரையா மொபைல் போனையா, இதை பத்தி தான் ஏக உங்களுடைய கருத்துக்களை சொல்ல போறீங்க. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில கேட்டுட்டே ஸ்டேட்யூடா இருங்க. FM Rainbow 102.6 ஓடு

0: செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் கரடியை வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 ஆயாச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுத்தோமா ஏஐ கிட்ட, இது என்ன இன்னைக்கு வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கோம் இல்லையா. இது ஒரு பக்கம் நிறைய விதங்களில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளுடைய பெற்றோர்கள் இல்லைன்னா நம்மளுடைய பெரியவங்க கிட்ட கேட்குற விஷயங்கள் வந்து அதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உள் மனசு சொல்லுதுங்க. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம், சமையல் ஏதாவது சொதப்பிட்டு அப்படின்னா டக்குன்னு போயிட்டு அம்மா அப்பா கிட்ட இல்லைனா அம்மாக்கிட்டயோ இல்லை பெரியவங்கிட்டயோ அந்த மாதிரி உப்பு கூடிச்சு என்ன பண்ணுறது அதுமாதிரி கேட்டுப்போம். இல்லைனா ஏதாவது காயம் பட்டுச்சா, இதுக்கு என்ன மருந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஃபோனை எடுத்து ஹலோ ஜாட்ஜிபிடி அப்படிங்கிற மாதிரி சில ஏஐ ஆப் கேட்டு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. நீங்களும் அப்படி கேட்டிருக்கீங்களா அப்படின்னா இந்த கேள்விக்கு கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். ஆமாங்க, இன்னைக்கு ஆனந்த பூங்கட் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் வழி நடத்துதலுக்காக தேடுறது பெற்றோரையா இல்லை மொபைல் ஃபோனையா அப்படின்றதா பேச போகிறோம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு கால் பண்ணலாம் 0462251133 அப்படி இல்லைனா 0462251133 அப்படிங்க எங்களுக்கு. அவங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெமிமா செபாஸ்டியன் நானும் தயாரா இருக்கிறேன். என் கூட பேச போற முதல் நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்? வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏல வந்து காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
2: இந்த இளைஞர் சம்பந்தமா முதல்ல பெட்ரோலை தான், ஏன்னா அவங்க தானே விலை உயர்ந்த செல்ல வாங்கி கொடுத்து கெட்டு போறதுக்கு வழிகாட்ட இந்த பெட்ரோல், அதனால முதல் பெட்ரோல் கார்டு வாங்கினா அப்புறம் இந்த விலை உயர்ந்த செல்ல நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெட்ரோலுக்கு நெஞ்சு வலி வரக்கு அவங்க வழிகாட்டு.
1: வணக்கம்
3: உங்களுக்கும் நிலையத்தார் அனைவருக்கும் எல்லா நேயர்களுக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
1: புருஷோத்தமன் சார் சொல்லுங்க, உற்சாகமான வாழ்க்கை சொல்லிருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
3: ஆமா மேடம், அந்த காலத்துல அப்பா இந்த காலத்துல செல்போன், ஆனா வந்து நாம இப்போ எல்லாருக்கும் செல்போன் இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. மேக்சிமம் வந்து நம்ம சாதாரணமா மிடில் கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, பொதுவா வந்து என்னுடைய கருத்து என்னன்னா பெரியவங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, பக்கத்துல இருக்க நண்பர்கள்ட்ட, பெரியவங்க கிட்ட, நம்ம மக்கள் கிட்டே கேட்டுக்கிட்டதான் நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து மேடம்.
1: நன்றி சார், நன்றி. ஸோ இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து போன் கிட்ட கேட்கறாங்க, முன்னாடியெல்லாம் அம்மா அப்பா கிட்ட கேட்டாங்க, ஆனா அதை விட்டுருங்க, அம்மா அப்பா கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், இனிய காலை வணக்கம்ப்பா.
1: வணக்கம், சசிகலாமா?
4: அப்படி உங்க குரலை கேட்டா எனக்கு உற்சாகம் குத்திக்கிட்டு வந்துருச்சு.
1: நன்றிமா.
4: சசிகலா பேசுறீங்களா?
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
4: இளைஞர்கள் வந்து பணத்திற்காகத்தப்பா பெற்றோரை தேடுறாங்க. வழி நடத்துவதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில இளைஞர் மட்டும் தான் பெற்றோரை தேடுறாங்க. பொதுவா 50% இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, நண்பர்கள் மற்றும் மொபைல் போனை தப்ப தேடுறாங்க. நண்பர்கள் மற்றும் மொபைல் போன் தான் அவரை தவறா வழி நடத்துதுப்பா. புரிந்தவர்கள் வந்து வழி தவறாமல் பெற்றோருடைய ஆலோசனை கேட்டு வாழ்க்கையில முன்னேறலாம்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றிமா, நன்றி. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நேர்களை பாராட்டியே ஆகணும், ஏன்னா வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை சட்டு சட்டு சட்டுன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கருத்து சூப்பராக சொல்லிட்டு போயிருக்காங்க. முன்னாடியெல்லாம் நான் வந்து பெற்றோர் கிட்ட தான் கேட்டாங்க, இப்போ வந்து ஃபோன் தாங்க, அந்த ஃபோனை வாங்கி கொடுக்கறதே பெற்றோர் தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது, கால் பண்ணி சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கிறேன்.

அதுக்கு நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டு வந்தெல்லாம் ஆர் ஆர் ஆர் திரைப்படத்திலிருந்து மதன் கார்கியோட பாடல் வரிகளில் பிரகிருதி ரெட்டி அவர்களுடைய குரலில் மறக்கது மணியோட இசையில் பாடலை கேட்டு நினைச்சிருங்க. பெற்றோரை பற்றி பேசுவோம். பெற்றோரை பற்றி பாடல் கேட்கலன்னா எப்படிங்க? கேட்டுருமா? நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டு வாங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:14 ஆகிட்டு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வழி நடத்துதலுக்காக தேடுறது மொபைல் போனையா இல்ல பெற்றோரையா அப்படின்னு நிகழ்ச்சியில அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிப்பில வந்துட்டீங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து சார்?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார், என்னாச்சு, குரலி டல் ஆயிடுச்சு?
1: முக்கிய காரணம். ஆனா சில பிள்ளைகள் இந்த பெற்றோர்களை கண்டுக்கிறது எல்லாம் இந்த போன்லயே தான் இருக்காங்க. ஆமா, என்ன வேலை சொன்னாலும் இந்த போன்ல தான் இருக்காங்க.
0: வழி நடத்துதலுக்கு போனை தான் தேடுறாங்க. யார் இங்கிருந்து?
2: சத்தியமங்கலம், கே என் பாளையம், பேச்சிமுத்து.
0: பேச்சிமுத்து சார், சொல்லுங்க.
2: அதாவது இந்த இளைஞர்கள் வழி நடத்துறதுக்கு நாடுவது வந்து மொபைல் போன தான் சொல்லுங்க மேடம்.
0: எப்படி கேட்டாலும் அதுதான்ல.
2: ஆமாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சொல் பேச்சு கேக்குறாங்களா இல்லையோ, எல்லாருமே செல் பேச்சை தான் கேக்குறாங்க. அது அவங்க செல்போன்லதான் நம்புறாங்களே தவிர பெற்றோர்கள் சொல்றதோ அல்லது அனுபவசாலிகள் சொல்றதோ யாருமே கேக்குறதே கிடையாது. அதான் அப்படிங்கறத என்னுடைய கருத்துங்க.
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: கீதா கிருஷ்ணகுமார், தீர்த்தங்கள் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறம்மா.
0: கீதா கிருஷ்ணகுமார், அம்மா சொல்லுங்கம்மா.
3: இன்னைக்கு இளைஞர்கள் வந்து மொபைல தாங்க எடுக்கிறாங்க, பெற்றோர்களை தேடுறது கிடையாது. என் பையனே வந்து என்னோட வீட்டுக்கார் வந்து ரூட் மேப்ப வந்து சொல்லுவாங்க. அதாவது போனே போடாம நீ இந்த வழியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவரு சொல்றத விட்டுட்டு இவன் என் பையன் வந்து மேப் போட்டுட்டுதான் ஒவ்வொரு இடத்துக்கும் போற மாதிரி ஒரு சூழலா இருக்குமா?
0: ஆமா,
3: பொதுவா இளைஞர்கள் வந்து எல்லாத்துக்கும் மொபைல தான் தேடுறாங்களே தவிர பெற்றோர்களே அல்ல.
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, உண்மைதான். நீங்க சொல்ற டோன்லயே தெரியுது இதுதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. முதல் முறையா பேசுறீங்களா நிகழ்ச்சியில?
3: இல்லம்மா, நான் இப்ப ரெண்டாவது தடவை பேசிட்டு இருக்கிறேன்.
0: சூப்பர்மா, தொடர்ந்து கால் பண்ணி நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
3: நன்றிமா, வணக்கம்.
0: சரிதான், நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியோட எண்ணில் சொல்ல நினைச்சேன். அதுக்கு முன்னாடி கீதா கிருஷ்ணகுமார் அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. முன்னாடியெல்லாம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்முடைய அம்மா அப்பா கிட்ட கரெக்டாக லொக்கேஷன் சொல்லுவாங்க. இந்த பில்டிங் கடுத்து இங்கே திரும்பிடாதான் இந்த பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மேப் போட்டு பார்க்குறேன், அதை அது சொல்கிறதா கரெக்டாக இருக்கும். அதில் வந்து டியூரேஷன் கூட கரெக்டாக காட்டும் இல்லையா, இந்த டைம்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்புறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இளைஞர்கள் ஒருவேளை ஃபோனை தான் வழிநடத்துக்காக தேடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குடைய பாடலும் வந்துட்டே இருக்கு. ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து விக்னேஷனுடைய பாடல் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில, விஷால் மிஸ்ராவுடைய குரல்ல. இன்றைய இளைஞர்கள் வழிநடத்தலுக்காக தேடுறது பெற்றோரையா இல்ல மொபைல் போனையா? பேசலாம். பாடலுக்கு பிறகு பாடலை கேட்டு அணிச்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

என்னதான் அம்மா இந்த விஷயத்த சொன்னாலும் ஃபோனில் ஒரு டைம் கேட்டுருமே அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் டக்குன்னு ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிறாங்க இல்லையா. பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சியில். நேரம் பார்த்தீங்கன்னா 9:22 ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வழிநடத்தலுக்காக தேடுது பெற்றோரையும்

0: இல்லைனா மொபைல் ஃபோனே தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பெற்றோர் பிள்ளைகள் சம்மந்தப்பட்டமான பாடல்களை தான் அந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிறோம் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். அலுவா குறிச்சி பரமசிவனந்தம் சார். நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்
0: சொல்லுங்க சார், உங்களை கருத்து என்னவா இருக்குது?
1: கைபேசி வந்து ஒரு கருவி, அது வந்து துணையா இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கருவி வந்து எல்லா இடத்துலயுமே இடம்
0: பிடிச்சிடணும்.
1: இப்ப பெற்றோர்கள் இருக்க பேர் இருக்க இடத்துல பூராமே அந்த நம்பர் இருக்கு. ஆதார் கார்டுல நம்பர் இருக்கு, ரேஷன் கார்டுல செல் நம்பர் இருக்கு, இபி பில்லு இபி அந்த கார்டுல பில்லு அந்த நம்பர் இருக்கு. எல்லாத்துலயுமே அது வந்து துணையா நிக்க, அவ்வளவு
0: துணையா தான் இருக்கு.
1: மூல காரணமா இருக்கிறது வந்து பெற்றோர்கள்.
0: பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறது.
1: ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் சிக்னல் இல்லைன்னா அந்த நேரம் என்ன செய்வாரு?
0: பெற்றோர் தான் கேட்டாகணும் இல்லையா, எங்க சுத்தினாலும் எங்கிட்ட தானே வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி.
1: அதனால அது வந்து ஒரு கருவியா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கிய இடத்தை அது பிடிச்சிருக்குங்கிறது உண்மை. மூல காரணம் வந்து பெற்றோர்கள்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி நன்றி
1: நன்றி. மகிழ்ச்சி.
0: அடுத்த நீயர் வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம், நான் நெல்லையில இருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: கண்ணம்மா சொல்லுங்க.
2: பெற்றோர்கள்லாம் அக்கறையோடையும் பாசத்தோடையும் தான் ஒவ்வொன்றும் வழி நடத்துவாங்க. ஆனா இப்ப விஞ்ஞான காலத்துல அது இல்லாம தீரவும் தீராது. அதனால அதை வாங்கி கொடுத்துதான் அவங்களால வழி நடத்த முடியுது. ஆனா பெற்றவங்க நம்ம மூதாதையர்கள் சொல்றதுகளை கேட்கணும். அவங்க உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா தான் ஒவ்வொரு விஷயமும், அப்புறம் உலகத்தை பத்தி அனுபவங்களும் அவங்களுக்கு இப்ப உள்ள வரையும் கிடைச்சிருக்கு. அப்ப அதை நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா இப்ப உள்ள இளைஞர்கள் அதை செய்யறது இல்ல. மிஷினோட வாழ்ந்து மிஷினோட இயங்கி மிஷின் வாழ்க்கை தானே வாழ்றாங்க. அதை நாம தான் வழி நடத்துறோமோ நமக்கு தோணும். அதை அளவோட பயன்படுத்தும்படியாக சொல்லணும் பெற்றவங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பாம்மா, ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரம்பட்டிவளத்துல இருந்து இளங்கோம்மா.
0: இளங்கோ சார் சொல்லுங்க.
3: என்ன பத்தி இன்னைக்கு வந்து செல்போன் தான்மா நீங்க மூழ்கி இருக்காங்க.
0: செல்போன் தான்.
3: ஆமாம்மா, அது உதாரணத்துக்கு நாமளே அதுக்கு படிப்படியா இருக்கோம். நாம எல்லாத்தையும் குறை சொல்லி என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நாம திருந்தணும்.
0: ஆரம்பிச்சிடுறாங்க.
3: இப்ப எனக்கு இது ஒரு சில இதெல்லாம் தெரியாத எங்க பேரம் சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு பேரம்பேத்தி. அவ வந்து ஒன்னாவதுதான் படிக்கிறா. அவ இங்க பண்ற சேட்டை விழுதான செல்போன்ல வச்சுக்கிட்டு இதை வந்து பாக்கறா அதை பாக்கறா. அதனால இன்னைக்கு வந்து இளைஞர்கள் இல்ல, அதாவது பல்லு இல்லாம ஓடது இல்லாங்க, செல்லு இல்லாம இந்த காலத்துல இருக்க முடியாதுங்க.
0: ஒரு ரைமிங்கா முடிச்சிருக்கீங்க. சூப்பர்ங்க, நன்றி நன்றி
3: நன்றிமா.
0: அதாவது இதுக்கு முன்னாடி வழிநடத்துல பற்றி சொல்லும்போது நம்ம வந்து வேற ஊர் போகிறதுக்கு வழி தேட விஷயமா இருக்கட்டும், முக்கியமான விஷயங்க அந்த இளைஞர்கள்லாம் வேலை தேடி வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போங்க பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் அம்மாலாம் சொல்லுவாங்க இது இது செஞ்சிக்கப்பா, இந்த மாதிரி விஷயங்களை கற்று வச்சுக்கப்பா அப்படின்னு. ஆனால் வந்து பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்து இல்லைனா இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்து எதை என்ன சமைக்கலாம், அது வந்து இது டக்குன்னு சமைக்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் என்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்கிறாங்க. அதே அம்மா கிட்ட கேட்டால் ஹெல்த்தியாக சிம்பிளாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தொடர்ந்து பேசலாம். நேர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் தாங்க, ஆனால் எங்கே சுற்றினாலும் பெட்ரோல் கிட்டே வந்து தாங்க ஆகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வழிநடத்தலுக்காக செல்ஃபோனை தேடுறாங்களா இல்லை பெற்றோரை தேடுறாங்களா? கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். 0462251132 அப்படி இல்லைன்னா 0462251133 அப்படின்னு எங்களுக்கு. நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டு இருக்கு. என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து தாமரையுடைய பாடல் வரிகளில் பென்னிதயாள் மகதி அவர்கள் பாடினது ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில. பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா டக்கு நமக்கு யாருக்கு தோணும், நம்முடைய பெற்றோரா இல்லைன்னா மொபைல் ஃபோன் எடுத்து என்ன பண்ணலான்றதை ஏ கிட்ட கேட்டுக்குமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரை தேடுறாங்கன்னா பேசிட்டு இருக்கிறோம். நேரம் 9:33 ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட்டிகள் சொல்றது இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கூட இளைஞர்கள் வழிநடத்தலுக்காக தேடக்கூடியது பெற்றோரியா இல்லை மொபைல் ஃபோனையா பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: சொல்லும்
0: போதே சிரிப்பா இருக்கு. வணக்கம்.
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோயில் தள்ளிந்தம்மாள் சகோதரி, நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறமா.
0: சொல்லுங்க சார்.
2: இளைஞர்கள் வழி தேடுதலுக்காக தேடுவது பெற்றோரையா மொபைல் போனையா? அதாவது அந்த காலங்கள்ல எல்லாம் பெற்றோர்கள் சொல்ற சொல்படிதாம நாங்கள்லாம் கேட்டோம். தலைமுறை மட்டும்தாமா அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப இளைஞர்கள் எல்லாம் அவர்கள் நண்பர்கள் நண்பர்களாக இருக்கின்ற மொபைல்களை தாமா நம்பி எல்லாமே செய்யறாங்க. உண்மையிலேயே அந்த காலங்களில் உள்ள இளைஞர்கள் நாங்கள்லாம் எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வழிபட்டு பின்பற்றி நடந்தோம். எங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் இல்ல, வாழ்க்கையில முன்னேற்றம் தான் ஏற்பட்டு. ஆனா இந்த இளைஞர்கள் அந்த தாய் தகப்பன் கிட்ட கேட்கிற அளவுக்கு நம்ம இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லம்மா. மொபைலையும் அவர்கள் நண்பர்கள் எது சொல்றாங்களோ அதை அப்படியே செய்துட்டு இருக்கிறாங்க. அது தவறுங்கிறது என்னுடைய கருத்தம்மா. வாய்ப்பு அளித்த எந்த ரெயின்போக்கு நன்றியம்மா. நன்றி
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேங்கம்மா.
0: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க?
3: நான் நல்லா சிறப்பா இருக்கேம்மா.
0: சொல்லுங்க சார்.
3: ஒரு பெரிய நகரத்துல இருந்தாங்கம்மா ஒரு குடும்பம். அவங்க ரெண்டு பேருமே ஒரே தெருவை சார்ந்தவங்க தான். பக்கத்து பக்கத்து தெருவை சார்ந்தாங்க. அந்த ஒரே எல்லைக்குள்ள இருக்கிறவங்க கணவன் மனைவியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணி நிமித்தமா அதை விட பெரிய நகரத்துக்குள்ள போனாங்கம்மா, சென்னை போல. காண்டுகள் ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட வயதெல்லாம் முடிஞ்சு குழந்தைகள் பிறந்தாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டாங்க. மீண்டும் நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வருவோம் சொல்லி கிளம்பும் போது அவங்க உறவினர்கள் இவங்க உறவினரும் ஆளுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டாங்கம்மா. அந்த கார்ல அப்பா அம்மா அந்த ஒரு பொண்ணும் சேர்ந்து ஒரு டிரைவர் போட்டு வண்டியை ஓட்டிட்டு
0: முன்னாடி
3: போறாங்க. அந்த தந்தை உறவுக்காரங்க ரெண்டு பேரும் அவங்க ஒரு கார் கொண்டு போய் இந்த இதுல இருக்கிற ஒரு பையன் நான் கார் ஓட்டும் நான் ஓட்டிட்டு வரேன்னு சொல்லி பையனை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க நாலு பேர் ரெண்டு கார்ல போறாங்கம்மா. அப்பா அம்மா போய் சேர்றதுக்கு முன்னாடியே இந்த பையன் போய் சேர்ந்துட்டு அவங்க மறுநாள் தான் வந்து சேர்றாங்கம்மா. அப்பா அம்மா எல்லாம் பையன் ஓட்டு போன கார் போய் சேர்ந்துருச்சு
0: முன்னாடியே.
3: என்னடான்னா அப்பா அம்மா தானே, அந்த ஊர்ல இருந்தவங்க தானே, அவங்க வழி சொல்லி கூட்டிட்டு போன இடம் வந்து தடம் சரியா தெரியல அவங்களுக்கு. இந்த பையன் பார்த்தா கூகுள் மேப்ப போட்டான், டக்குன்னு போனா நேரா போய் வீட்டுல பட்டிதான் வேலை முடிஞ்சு போச்சு. அவங்க எங்க இந்த ரோட்ல வர அந்த ரோட்ல வர இந்த ரோட்ல வர நேரம் தாழ்ந்துதான் வீட்டுக்குள்ள வந்தாங்க. யாரு? வழி நடத்தக்கூடிய பெற்றோர்கள். அப்போ இன்றைய காலகட்டத்தில் என்னதான் பெற்றோர்கள் வழி நடத்துறாங்க வழி நடத்துறா வழி நடத்துறான்னு சொன்னாலும் எல்லா திசையும் நோக்கி ஒரு தனி பெற்றோர்களோட போக முடியாது. ஆனா கைபேசி நிலை அப்படி இல்லை, அது வந்து அறிவிலி பொருள், அதுக்குன்னு ஒரு அறிவு கிடையாது. அந்த அறிவில்லாத அறிவிலி பொருள் வந்து எந்த எந்த சூழ்நிலையிலையும் அது உண்மையை மட்டும்தான் சொல்லும். நம்ம என்ன கேட்கறோமோ அதுக்கு பதில் சொல்லும். அப்பேற்பட்ட நிலையை வந்து இந்த இளைஞர்கள் கையாண்டு நடத்துற செயல் திட்டம் வந்து சிறப்பானது. ஆனா அதுல நேர்மறை சிந்தனையில போய் அந்த

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 100

0: வேலை இளைஞர்கள் கையாடுனாங்கன்னு சொன்னா அந்த கைபேசிங்கிற கடவுள் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வழி காமிக்கும்.
1: ஸோ நீங்கள் சொல்ல வர குறிப்பு என்னென்னா, நீங்கள் வந்து பெற்றோர்களுக்குள்ள வழிநடத்தல் வந்து அவங்க தேடுறாங்க, ஆனால் ஃபோனு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸையும் கொடுக்குறாங்க.
0: இல்லை இல்லை, இப்போ அதாவது எல்லா வழியுமே வந்து பெற்றோர்கள் தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாக்க அது வள்ளுவன் சொன்ன அந்த குரலை தேடி பார்க்கணும். நிறைந்த மூத்த அறுவடையார் கேர்மை திறனறிந்து தேர்ந்து குழல்கிறாரு. அது எல்லா வழியும் நடத்தக்கூடிய திறன் சார்ந்த பெற்றோர்கள்லாம் இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கே இல்லைன்னா வள்ளுவன் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அறிவியல் சார்ந்த நிகழ்வு, அறம் சார்ந்த நிகழ்வு, நேர்மை சார்ந்த நிகழ்வுலாம் அவர் பெற்றோர்கள் வழி நடத்தக்கூடிய சிலத்துல ஒரு எல்லைக்குள்ள தான் அவங்க நிக்க முடியும். ஆனா டைப்
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், நீங்க பாத்தீங்கன்னா நேரமும் தாண்டி போய்கிட்டே இருக்கு. நேர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தான் கொடுத்திருந்தோம். சோ நீங்க சொல்ல வந்த விஷயம் வந்து என்னன்னா, பெற்றோர்கள் தான் வழி நடத்தலுக்கு வந்து சார்ந்து இருக்கிறாங்க, அதே சமயத்துல அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு மொபைல் போனை பயன்படுத்துறது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நேரம் 9:39 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில பாடலும் கேட்டு வந்தலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தை தான் பாடல் கேட்க இருக்கிறோம். வாலியுடைய பாடல் வரிகளில், கே கே உடைய குரல்ல, ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில. ஸோ பெற்றோர்கள் சொல்லும் போது பெற்றோர் சம்மந்தப்பட்ட பாடல்கள் கேட்காம இருந்தா எப்படிங்க? கேட்டு வந்துடலாமா? தொடர்ந்து நினைச்சிருங்க FM Rainbow 102.6.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:47 ஆகிட்டு பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பொங்கட் நிகழ்ச்சியில. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வழி நடத்தலுக்காக தேர்ந்து மொபைல் போனையா இல்ல பெற்றோரையா தான் பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில. பேசுற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
1: பெற்றோர்கள ஏன்னா போன் குடுக்காத விஷயம் நிறைய விஷயம் பெற்றோர்கள்ட்டையும் தாத்தா பாட்டிகிட்ட இருக்குல்லங்கம்மா. ஏன்னா அவங்க அனுபவத்தினாலையும் அவங்க துன்பப்பட்டதுலயும் அவங்க இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் கடந்து வந்ததுலயும் ஏகப்பட்ட அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த கடவுள் மாதிரி அவங்க எல்லாம் அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து நம்மள வந்து ஒரு மேன்மைப்படுத்துறதுக்கு

0: அந்த வலிய கொடுக்கும். இதுவே போன்லயே எந்த நேரம் அடிக்ட் ஆயிருந்தா அதுல உள்ள விஷயத்தை மட்டும்தான் கிரகிச்சுக்கிற முடியும் நம்மளால. அதையுமே நம்ம மூளையில தக்க வைக்க முடியாது அப்படியே. ஏன்னா புத்தகங்கள் கூட நல்லா தக்க வச்சுக்கலாம் புத்தகத்தை படிக்கும் போது கூட. ஆனா அந்த செல்லுல வர்றதெல்லாம் அப்பப்ப டக்கு டக்குன்னு மாறிடுது இல்லையா.
1: ஆனா அதைத்தான் போட்டு வழிநடத்துறதுக்காக தேடிட்டு இருக்காங்க.
0: எல்லாத்தையுமே அதுலதான் தேடுறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்களை தேடலாம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் அதை பாத்துக்கிறதும் ரீல்ஸ் பாக்குறதும் இந்த நிறைய விஷயங்களை பாக்குறதும் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த மனசுல உள்ளத அந்த மூளையில உள்ளத கிரகிச்சிருக்கிறத பூராமே மறக்கடிச்சிருது எல்லாம்.
1: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்லிருக்கீங்கம்மா, அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பேசினதுக்கு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் கருணாநிதி சார், சொல்லுங்க. நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க கருணாநிதி சார்? ஓகே, வந்தவங்க பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில அப்படி லைன கட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், டவுன் கலைநேத்தன் நடராஜன்.
1: நடராஜன் சார் சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா?
1: இங்க எல்லாமே நல்லா இருக்கும் சார். அங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம். அதாவது இன்னைக்கு இருக்க இளைஞர்கள், பெரிய பசங்கள இருந்து சின்ன பசங்க வரைக்கும் முடி வெட்டுறதே
1: பாருங்களேன்,
2: பெற்றோர் சொல்ற அது கேக்குறதே கிடையாது. என்ன வருதோ
1: உங்க வீட்லயும் நீங்க எங்கயோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால அது கரெக்டா இந்த விஷயத்த சொல்றீங்கல்ல.
2: கண்டிப்பா இன்னைக்கு காலையில கூட அதான் நடந்தது.
1: அதான் லைவ் அப்டேட் சார்.
2: கண்டிப்பா, அதாவது எல்லாமே மொபைல பார்த்துதான். அவங்க சாப்பாடு முதக்கொண்டும் அதுல ஆர்டர் போட்டிருந்தாங்க. பேரண்ட்ஸ் கேக்குறதே இல்ல, எல்லாமே அவங்க செல்லுதான். அந்த காலத்துல நாங்கெல்லாம் பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்போம். இப்போ வந்து எல்லார் வீட்லயும் பெருமையா சொல்லிடுவாங்க, எங்க வீட்டுல பிள்ளைகள் வந்து நாங்க சொல்ற கேக்குனாலும் அப்படிலாம் இருக்காது. மொபைல் உள்ளது படிதான் அவங்க பிள்ளைகள் எல்லாமே நடந்துக்கிறாங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப உண்மையான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேர்கள் முடி வெட்டுறதுலேருந்தே தெரிஞ்சு போச்சுங்க எல்லாம். அவங்க ஒரு ஹேர்ஸ்டைல் வந்து ஃபோனில் பார்த்துட்டு போயிடறாங்க, அந்த இமேஜை காட்டி தான் அங்கேயும் வெட்டுறாங்க இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து ஃபோனில் தான் அவங்க வந்து தேடுறாங்க, பெற்றோர்ட எங்கே கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம.
1: வணக்கம், லட்சுமணன் சார் சொல்லுங்க.
3: எங்க அக்கா மகன் செல்போன் தான் நோண்டிட்டு இருக்கான், படிக்க கிடையாது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செல்போன் தான் நோண்டிட்டு இருக்கான்.
1: என்னவா இருந்தாலும் வந்து பிள்ளைங்க வந்து போனை தான் தேடுறாங்க, பெற்றோர்களை வந்து போன் கைக்கு வந்து தான் மறந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. டாடா திரைப்படத்தை வந்து ஆஷிகா ஏஆருடைய பாடல் வரிகளில் ஜென்மாட்டினுடைய இசையில சத்யநாராயணன், ஜென்மாட்டின் மாரியம்மாள் அண்ட் பிரதான் ஸ்ரீராம் அவங்க இணைந்து பாடினது. இந்த பாடலை கேட்கும் போதே ஒரு ஃபீல் வருங்க, கேட்டுதான் பாருங்களேன். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பாடல் வந்துட்டு இருக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா 9:51 ஆயிட்டு இருக்குது. ஸ்டே டியூன்டா கேளுங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒன்பது மணி 57 ஆயாச்சு. அனந்த பூங்காட் நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருந்தோம், அதாவது பிள்ளைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக அவங்களுடைய வழிநடத்தலுக்காக தேடுறது பெற்றோரையா இல்லைனா மொபைல் ஃபோனையா அப்படின்னு. நிறைய நேர்கள் கால் பண்ணி சொன்னதுன்னா மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கறதே பெற்றோர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மொபைல் ஃபோனை தான் தேடுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம நிறைய கண்ணார சில விஷயங்களை பார்க்க தான் செய்கிறோம், ஆனால் இதை வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயம் கிடையாதுங்க, கண்டிப்பாக மாற்ற முடியும். இதுக்கு முக்கியமான ஒரு ரோல் வைக்க வேண்டியது யாருன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் தான். உங்கள் பிள்ளைங்களுடைய அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த நேரத்தை இன்னும் அதிகமாக்குங்க. ஏன்னா ஒரு வேகத்தில் ஒரு விஷயம் சொல்லும் போது என்னென்னா, உங்கள் பிள்ளைங்க கூட இருக்கும்போது பேசும்போது எல்லா டைமே நீங்கள் நடக்கும்போது சரி பிள்ளைங்க கூட பேசுறதுக்கான டைமாக அதை பாருங்கள் அப்படின்ன மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிள்ளைங்கள் கூட எந்த அளவுக்கு இளைஞர்களாக

கூப்பிட்டாங்க, அவனே புரிஞ்சுக்குவான் லைஃப்னு அப்படின்ற மாதிரி ஒரு கேப் விடாமல் அவங்க கூட நேரம் செலவிடுறதுக்கு பிளான் பண்ணலாம். பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஓகே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் பெற்றோர்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கும் போது, அதாவது பெற்றோர் வந்து நமக்கு என்ன தெரியும் இப்போல்லாம் எல்லாம் டெக்னாலஜி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒதுங்காமல் கற்றுக்கோங்க. இந்த இருக்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும், பிள்ளைங்களுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பெற்றோர்கள் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக எந்த ஒரு இளைஞராக இருந்தாலுமே ஃபோனில் பார்த்தாலும் என் அப்பா அம்மா சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுடைய வாயில் சம்பாதிக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் இல்லையா. பிள்ளைங்களும் கூட ரொம்ப நேரம் உங்களுடைய மொபைல் ஃபோன் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ப பாருங்கள். இந்த விஷயத்த கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனாலே ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிமா செபாஸ்டியன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பேசின எல்லா நிகழ்ச்சிக்குமே நன்றியும் பாராட்டுகள். நிகழ்ச்சியும் நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சுருக்கம், அதைத் தொடர்ந்து மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்ட சிக்க இதே போல் கால் பண்ணலாம். இப்போ பாடலும் வந்துட்டே இருக்கு, கேரட்டை இணைச்சிருங்க FM Rainbow 102.6 ஓட.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணுபுலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 3 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கதை அப்படின்ன உடனே ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின்னு போயிட வேண்டாம். ஏதோ ஒரு சம்பவங்கள், யாரோ ஒரு மனிதர்கள், ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் எல்லா பாடல்களும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு மனம் விரும்புது நிகழ்ச்சியில் என்னென்ன பாடல்கள், யார் யார் எங்கெங்கிருந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 0462252611 மற்றும் 0462252611 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: பத்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, கடவுர் தேவாங்க சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ திண்டுக்கல், ஆப்ஷன் பி கிருஷ்ணகிரி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டே நினைஞ்சிருங்க.

0: 10:10 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? நாங்குநேரிலிருந்து கணேசன் சார். நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, கடவுர் தேவாங்க சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ திண்டுக்கல், ஆப்ஷன் பி கிருஷ்ணகிரி.
1: திண்டுக்கல் மாவட்டம்.
0: கிருஷ்ணகிரி அப்படிங்கதான் சரியான பதில். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி, கடவுர் தேவாங்க சரணாலயம் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது தேவாங்கு அப்படிங்கிற அரிய மற்றும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய சிறிய ரவாடி விலங்கினத்தை பாதுகாப்பதற்காக அறிவிக்கப்பட்ட சரணாலயம். இரவில் அதிகமாக செயல்படும் விலங்கு, பூச்சிகள், பழங்கள் மற்றும் சிறிய உயிரினங்களை உணவாக இது உட்கொள்ளுது. பெரிய கண்கள் மற்றும் மெலிந்த உடலமைப்பே இதன் சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, இருளர் பழங்குடியினர் முக்கியமாக எங்கு காணப்படுகின்றனர்? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. இதுக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டேன் நினைச்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 10:18 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், குறும்பலா பேரி சந்திரகலா.
0: குறும்பலா பேரி சந்திரகலா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஆசையின் ஓர் கடிதம் படத்துல இருந்து நீ நடந்தால் நான் நடப்பேன். நீங்க கொஸ்டின் கேட்டீங்களா, அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு.
0: சூப்பர், சரியான பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி சந்திரகலா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப அருமையா தன்னுடைய விருப்ப பாடலையும் நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இருளர் பழங்குடியினர் முக்கியமாக எங்கு காணப்படுகின்றனர் அப்படின்னு கேட்டிருந்தோம். இருளர் பழங்குடியினர் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் முக்கியமாக காணப்படக்கூடிய ஒரு பழங்குடியினர் சமூகமாக கருதப்படுறாங்க. இவங்க தமிழ்நாட்டில் அரசு அங்கீகரித்த தொன்மையான பழங்குடியினர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இவங்க வாழ்கிறாங்க. மேலும் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களையும் குறைந்த அளவில் காண பண்றாங்க. பாரம்பரியமா வேட்டையாடுறது, தேன் சேகரிக்கிறது, வன வளங்களை சேகரிக்கிறது ஆகியவற்றில் ஈடுபட்டாங்க. இப்போ விவசாயம், கூலித்தொழில், கால்நடை வளர்ப்பு மற்றும் பிற தொழில்களையும் ஈடுபடுறாங்க. பாம்புகளை பிடிக்கக்கூடிய திறமை மற்றும் பாம்பு விஷத்தை சேகரிக்கும் நிபுணத்துவத்திற்காக இருளர் சமூகத்தினர் அறியப்படுறாங்க.

0: 10:25 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதாக யாரு எங்கிருந்து உங்களுடைய விருப்ப பாடல் கேட்க இருக்காங்கன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி, பட்டய கணக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜூலை 1, ஆப்ஷன் பி ஜூலை 11. இந்த கேள்விக்கான பதில சொல்ல யாரு காத்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வள்ளியூர்ல இருந்து அமுதா மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அழகிய தமிழ் மகன்ல இருந்து மதுரைக்கு போகாதடி, அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா, பட்டய கணக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜூலை 1, ஆப்ஷன் பி ஜூலை 11.
1: ஜூலை 1.
0: சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. ரொம்ப சூப்பராக கரெக்டான பதிலை சொல்லியிருக்கீங்க. பட்டய கணக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 கடைபிடிக்கப்படுது. இந்த தினம் இந்தியாவில் பட்டய கணக்காளர்கள் சங்கம், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ICAI என்ற அமைப்பின் நிறுவன தினத்தை குறிக்குது. 1949 ஜூலை 1 ICAI நிறுவப்பட்டது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 பட்டய கணக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுது. இந்த தினத்தன்று பட்டய கணக்காளர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுது. மேலும் பட்டய கணக்காளர் தொழிலில் புதிய திறமைகளை வளர்க்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுது. நிகழ்ச்சியில் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, சத்கோசியா புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி அசாம். இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டே நெஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: சத்கோசியா புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி அசாம்.
1: அசாம்.
0: ஒடிசா அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. சத்கோசியா புலிகள் காப்பகம் ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒடிசாவின் ஆங்குல் மாவட்டத்தில் இருக்கு. இந்த காப்பகம் 1955 நிறுவப்பட்டது. சத்கோசியா புலிகள் காப்பகம் மகாநதி நதியின் கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த காப்பகம் 796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிஞ்சிருக்கு. இது புலிகள், யானைகள், சிறுத்தைகள், காட்டெருமைகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகளின் வாழ்விடமாகவும் இருக்கு. சத்கோசியா புலிகள் காப்பகம் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாகும். இங்க வனவிலங்கு புகைப்படம் எடுத்தல், பறவைகள் பார்ப்பல் மற்றும் யானை சவாரி போன்ற செயல்பாடுகளும் சுற்றுலா பயணிகளால் அனுபவிக்க முடியும். நிகழ்ச்சியில பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, பிரபல விளையாட்டு வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சதுரங்கம், ஆப்ஷன் பி இறகு பந்தாட்டம்.

0: 10:33 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம்
1: அனைவருக்கும். நீங்க காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் புள்ளி நகர் ஜெய ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சாருக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து நேற்று வரை நீ யாரோ
0: கண்டிப்பா சார் அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு?

0: 10:40 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கங்கம்மா, நான் தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து நாகலட்சுமி நம்ம பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் காலை வணக்கங்கம்மா.
0: காலை வணக்கம். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து எங்க பேராட்டிக்கு பிறந்த நாளுங்கம்மா.
0: சரி, பாடல் என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அபியும் நானும் படத்துல இருந்து வா வா என் தேவதையான பாடல்.
0: நன்றிம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-58. விண்ணப்பங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
0: உடையாம்புலி சுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பூவெல்லாம் கேட்டுக்கோ படத்துல ஓ சங்கரிதா.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா யாரு இங்கிருந்து தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக காத்துட்டே இருக்காங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வணக்கம்.
0: நன்றி சார். காலை வணக்கம். உங்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என்ன பாடல் வேணும்? யார் இங்க பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி ராஜாபேட்ல இருந்து வாசிக்கிறேன். விஜயன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இந்த படம் வந்து முதல்வன், பாடல் வந்து திருப்பி திருத்துவலை என குகம்போதித்து கலைத்துவலை என்ற பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா சார், பாடல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா நிகழ்ச்சியில,
1: சொல்லுங்க மேடம்.
0: பிரபல விளையாட்டு வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சதுரங்கம், ஆப்ஷன் பி இறகு பந்தாட்டம்.
1: இறகு பந்து மேடம்.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஒரு பிரபல இறகு பந்தாட்ட வீரர்.

அவர் இந்தியாவோட குறிப்பிடத்தக்க இறகு பந்தாட்ட வீரர்களில் ஒருவர். ஸ்ரீகாந்த் 2015 இறகு பந்தாட்ட உலக தரவரிசையில் முதலிடத்தை அடைந்தார். தனது வேகமான ஸ்மாஷ்கள் மற்றும் துல்லியமான ஷாட்ஸ்களுக்கு அறியப்பட்டார். அவர் பல சர்வதேச போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் மற்றும் பல விருதுகளையும் வென்றுள்ளார். அதில் அர்ஜுனா விருது மற்றும் பத்மஸ்ரீ விருது ஆகியவை அடங்கும். ஸ்ரீகாந்த் இறகு பந்தாட்டத்தில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராக கருதப்படுறாரு. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வந்துட்டே இருக்கு. இதனைத் தொடர்ந்து செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து மனிதர் நாடு நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருங்க.

நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகளின் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே விதிகளை மீறி வண்டல் மண் அள்ளிய புகாரின் பேரில் 11 டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6.75 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நிஜங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 11:03 ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும் வைங்களேன், கண்டிப்பாக அதில் சரியான ஒரு திட்டமிடலும் நமக்கு அதுக்கேற்ற பொறுமையும் நிதானமும் தேவை. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முன்கூட்டியே திட்டமிடுங்க, அதை செய்கிறதுக்கு பொறுமை

ஆகவும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிதானமாகவும் காத்துருங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியுமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வெற்றிகரமாக முடியும் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிமிமா செபாஸ்டியன். எந்த ஒரு மணி நேரமும் மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மனிதநாடு நிகழ்ச்சியில் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றியோ இல்லை முக்கியமான விஷயங்கள் பற்றியோ தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படி இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நபருக்கும் இன்றைய நாளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது என்னென்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்து கல்வி அப்படிங்கிறது ஒரு நபருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லுவோம். அதை எல்லாருக்குமே கொண்டு சேர்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்த ஒரு நபர் தான் இவர். இவருடைய பிறந்த தினம் தான் இன்றைக்கும் கூட. அந்த நபர் தான் கர்மவீரர் காமராஜர். இவரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இன்றைக்கி மனிதநாள் நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் முதல் பாடலும் வந்துகிட்டே இருக்குது. பொண்ணுமணி திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியுடைய குரலில் இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
2: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
8: பதினோரு மணி 11 நிமிடம் ஆகிட்டு நீங்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனிதநாடு நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளையொட்டி அவரை பத்தில நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ கர்ம வீரர் காமராஜருடைய இளமை பருவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா விருதுநகர்ல 1903வது வருஷம் July 15 தான் குமாரசாமி சிவகாமி அம்மாள் இவங்களுக்கு மகனா பிறந்தாங்க. இவங்களுடைய உண்மையான பெயர் காமாட்சி. ஆனா அவங்களுடைய அம்மா வந்து இவர் அன்பா ராஜா ராஜா அப்படின்னு கூப்பிடுறதாலேயே அதுவே பின்னாடி அவர் வந்து காமராஜர் அப்படின்ற பெயரை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன வயசுலயே அவருடைய அப்பா இறந்துட்டாங்க. அதனால குடும்ப வறுமை காரணமா 6வது வகுப்போடையே தன்னுடைய படிப்பை நிறுத்திட்டு அவருடைய மாமாவுடைய கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவர் ஸ்கூல்ல போய் படிக்கல அப்படின்னாலும் தன்னுடைய அனுபவத்தால பெரிய அறிவாளியாக மாறினாங்க. அதனால தான் அவரை படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது என்னன்றதை அந்த பாடலுக்கு பிறகு சொல்கிற பாடலும் வந்துட்டே இருக்குது. புதுநெல் புதுநாத்து திரைப்படத்துலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடைய பாடலாம் கேட்கவிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மனிதா நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா எஸ்பிபி எஸ் ஜானகியுடைய பாடல்கள் தான் காத்திருக்குது. ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. பாடலும் வந்துட்டே இருக்குது. இதோ காற்றலைகளில்

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் பார்த்தீங்கன்னா 11:17 ஆகிட்டு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சி கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கர்ம வீரர் காமராஜர் பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்குறோம். சுதந்திர போராளியாக அவர் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறார். அதாவது காந்திஜியோட பேச்சை கேட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காமராஜர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு முதல் முறையாக சிறைக்கு போனாங்க. அதுக்கு பிறகு அலிப்பூர், வேலூர், அமராவதின்னு பல ஊர் ஜெயிலில் தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 9 வருஷங்களில் ஜெயிலில் கழித்த மாபெரும் தியாகி அப்படின்னு கூட அவருக்கு ஒரு பேர் இருக்குது. முதலமைச்சராக அவர் படித்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் வியக்க வைக்குது. 1954 1963 வரைக்கும் காமராஜர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அந்த 9 வருஷங்களை தமிழ்நாட்டின் பொற்காலம் அப்படின்னு வரலாற்றை சொல்கிறாங்க. அதுக்கு காரணமும் இருக்குது. அதில் நிறைய விஷயங்களை குறிப்பிடலாம். ஒன்றுன்னா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நிகழ்ச்சியில் அதில் முதல் விஷயமாக சொல்ல போகிறேன் என்னென்னா கல்வி புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிக்கூடங்களை உடனே இவர் திறக்க வச்சார். அது மட்டும் இல்லை, 12000 பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்காங்க.

0: பசங்க வந்து பசியோடு இருந்தால் எப்படி படிப்பாங்க அப்படின்றத யோசித்ததுனாலேயே இந்தியாவிலேயே முதல் முறையாக ஸ்கூலில் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த நபர் இவர் தான். இவர் இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால தான் இவருடைய ஆட்சி பொற்காலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துகிட்டே இருக்குது. ஊர் விட்டு ஊர் வந்த திரைப்படத்துலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 ஓடு.
1: See you.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: கிளிப்பேச்சு கேக்குவா திரைப்படத்தை தான் பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் பாத்தீங்கன்னா 11:25 ஆகிட்டு இருக்குது. காமராஜருடைய பிறந்த தினமான இன்னைக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இவருடைய ஆட்சி காலம் தமிழகத்துடைய பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்பட்டதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குதுங்க. சொல்லப்போனால் கல்வியில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தது, மதிய உணவு திட்டம், இது எல்லாமே ஒரு ஸ்பெஷலான விஷயமா இருக்குது. அதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஏழை பையன் பணக்கார பையன் ஸ்கூலில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இலவச சீருடை அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கல்வியில் இது ஒரு முக்கியமான விஷயமா அமைஞ்சது. அது மட்டும் இல்லை, நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கம், திருச்சியில் BHEL அப்படிங்கிற தொழிற்சாலை, பெரம்பூரில் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கிண்டி அம்பத்தூரில் தொழிற்பேட்டைகள், இப்படி தமிழ்நாட்டில் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்த பெருமை இவருக்கும் உண்டு. விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேட்டூர் அணையை விரிவாக்கம் செஞ்சாங்க. பவானி சாகர் அணை, வைகை அணை, மணிமுத்தாறு அணை, சாத்தனூர் அணைன்னு இன்னைக்கு நம்ம விவசாயிங்க பயன்படுத்திட்டு இருக்கிற பல முக்கியமான அணைகள் காமராஜர் அவர்கள் காலத்தில் கெட்டினது தான். அது மட்டும் இல்லைங்க, கிராமங்களுக்கு வெளிச்சம் கொடுத்த நபர்னு கூட சொல்லலாம். முன்னாடியெல்லாம் கரண்ட் வந்து பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கும், கிராமங்களில் இருட்டு தான். ஆனால் காமராஜர் முதலமைச்சராக வந்ததுமே பட்டி தொட்டி எல்லாமே கரண்ட் போகணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்தியாவில் முதல் முறையாக 100% கிராமப்புற மின்மயமாக்கல் அப்படிங்கிறத செஞ்ச மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றினாங்க. இதனால் விவசாயம் பம்பு செட்டுகளுக்கு ஈஸியாக கரண்ட் அது கிடைச்சிது, விவசாயமும் செழிச்சிது, குடிசை வீடுகளுக்கும் வெளிச்சம் வந்துச்சு. இது சொல்லப்போனால் கம்ப்யூட்டரை மிஞ்சிய ஒரு ஞாபக சக்தி கூட அவருக்கு இருந்தாள். அது என்னன்றது அந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துகிட்டே இருக்குது. ஊர் விட்டு ஊர் வந்த திரைப்படத்துலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியுடைய குரலில் பாடலை கேட்டு நினைச்சிருங்க. FM Rainbow 102.6 ஓட

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பதினோரு மணி 32 நிமிடம் ஆகிட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சியாக கேட்டுருக்கிறீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் காமராஜ் அவர்களுடைய விஷயங்களை பற்றி, அவங்களுடைய பற்றி நிறைய தகவலை தெரிஞ்சிட்ருக்குறோம். இவருக்கு வந்து கம்ப்யூட்டரையே மிஞ்சிய ஞாபக சக்தி அப்படின்னு கூட எல்லோரும் சொல்லுவாங்களாம். ஏன்னா அவர் படிக்காத மேதை அப்படின்னு அழைக்கப்பட்டாலுமே தமிழ்நாட்டில் எந்த குக்கிராமத்துடைய பேரை சொன்னாலுமே அங்கே எத்தனை ஸ்கூல் இருக்குது, எங்கே குளம் இருக்குது அப்படிங்கிறத அரசாங்கத்தினுடைய ஃபைல், கோப்புன்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அந்த ஃபைலை பார்க்காமலே விரல் நுனியில் அது டிப்ஸில் வச்சுருப்பாங்களாம். மக்களுடைய முகத்தையும் பேரையும் ஒரு வாழ்க்கையில் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை மறக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் நேரில் போய் மக்களோட குறைகளை கேட்டதால அவருக்கு அந்த அளவுக்கு அபாரமான ஞாபக சக்தி இருந்திருக்கு. காமராஜ் அவர்கள் மதிய உணவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏழை பசங்க காசு இல்லாமல் படிப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே 11ஆம் வகுப்பு, அதாவது அப்போ எஸ்எஸ்எல்சியாக இருந்த அந்த எஸ்எஸ்எல்சி வரைக்குமே முற்றிலுமாக இலவச கல்வி வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மாபெரும் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பசங்க படிக்கிறதால அரசாங்கத்துக்கு செலவு கிடையாது, அது நம்மளுடைய நாட்டுடைய முதலீடு தான் அப்படின்னு ரொம்பவே ஆழமாக நம்பின நபர் தான் காமராஜ் அவர்கள். அவர் தன்னோட பேருக்கு பின்னாடி இருந்த அந்த ஜாதி பெயரை சின்ன வயசுலேயே

அதை வந்து புறக்கணிச்சிட்டாரு. அவருடைய அமைச்சரவையில் வெறும் 8 அமைச்சர்கள் தான் இருந்தாங்க. அதில் எல்லா தரப்பு மக்களும், எல்லா மதத்தவங்களும், எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. ரொம்ப குறைவான அமைச்சர்களை வச்சு சிறப்பான ஆட்சியை நடத்தி காட்டினதுனால இவருடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு, அதாவது தமிழ்நாட்டுடைய பொற்காலம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. செம்பகமே செம்பகமே திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரலில் இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: ஆன்லைன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. பதினோரு மணி 40 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாள் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நிலைப்பன்மலை 102.6. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் காமராஜர் அவர்களை பார்த்தா நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்குறோம். முதலமைச்சராக இருந்தப்போ கூட அவர் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. 1975 வருடம் அக்டோபர் 2 அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய உயிர் பிரிஞ்சுது. அவர் இறக்கும்போது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த காசு வெறும் 130 ரூபாய்க்கும் குறைவானது தான். சொந்தமாக ஒரு வீடு இல்லை, எந்த சொத்தும் இல்லை. 4-5 கதர்ச்சட்டையும் வேட்டியும் தான் அவருடைய மொத்த சொத்தாகவே இருந்துச்சு. அவர் செஞ்சு அந்த மாபெரும் சேவைகளை பாராட்டி அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1976 இந்திய அரசாங்கம் அவருக்கு இந்தியாவுடைய மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை கொடுத்து கௌரவிச்சாங்க. இன்றைக்கும் நம்ம சென்னையில் இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்துக்கும் காமராஜர் டெர்மினல் அப்படின்னும், எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் துறைமுகம் அப்படின்னும் பெயர் வச்சு அவரை நாம் கொண்டாடிட்டுருக்குறோம். மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியும் கூட இருக்குது. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டின கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முடி பாடலும் வந்துட்டே இருக்கு. முத்துக்காலை திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகள்லாம் SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியுடைய குரலில், இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு நினைச்சிருங்க. பாடல் வந்துட்டு இருக்கு,

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:47 ஆயிட்டு இருக்குது. நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. உள்ளூர் செய்திகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு கோமதி நாராயணன் வந்துட்டாங்க. சொல்லுங்க கோமதி, என்னென்ன விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்க இருக்கிறோம், என்னென்ன நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க?
1: ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதுல நமக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்ல போறோம். அந்த வகையில சங்கரன் கோவில் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது ஆடி தபசு திருவிழா தான்.
0: ஆமா,
1: சங்கரன் கோவில்ல நடக்க இருக்கிற அந்த ஆடி தபசு திருவிழா வந்து 28 நடக்க இருக்கு. அதனால அன்னைக்கு வந்து உள்ளூர் விடுமுறை யாருக்கு அப்படின்னா, தென்காசி மாவட்டத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே 28 வந்து உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்லூரிகள் நடந்து வரும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து மாநில அரசு அலுவலகங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை நாள். இந்த விடுமுறையை ஈடு செய்கிற வகையில் ஆகஸ்ட் 1 சனிக்கிழமையை வந்து ஒர்க்கிங் டேவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லீவ் விட்டுட்டு ஜாலியா இருக்க கூடாது, அதுக்கு அடுத்து இன்னொரு நாள் அதோடைய வேலையை நம்ம
0: பார்க்கணும்.
1: அந்த திருவிழா கொண்டாட்டம் அதுக்காக நமக்கு இப்படி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்த தவதா பார்த்தீங்கன்னா ஜூலை 17 இன்னைக்கு 15 நாளை கழிச்சு விவசாயிகளுக்கான குறைதீர் கூட்டம் வந்து நடக்க இருக்குது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கான
0: எங்க வச்சு நடக்குது
1: இது எங்க வச்சு நடக்குதுன்னா, மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் 10:30
0: ஸோ ஷார்ப்பாக 10:30 விவசாயிகள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குறைதீர் முகாமை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு குறை நிறைகளை சொல்லி நீங்கள் வந்து பயன்பெறுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: ஸோ
0: பாடலும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: पीएम जय अब गरीबों की जय बन गई है।
2: देश के युवाओं ने ठाना है भारत को आयुष्मान बनाना है। आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार। 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार। आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं। अधिक जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 11:56 ஆயாச்சு. பாத்தீங்கன்னா மணித்து நாடு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு நாமளும் வந்தாச்சு. கோமதி, வேற எதுவும் செய்திகள் நம்ம தெரிஞ்சு கொண்டு இருக்குதா?
1: ஜூலை 17 திருநெல்வேலியில தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறாங்க. எங்க அப்படின்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல வர வெள்ளிக்கிழமை ஜூலை 17 காலையில் 10:30 இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது. ஸோ எல்லாரும் யாருக்கெல்லாம் வேலை வேணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை என்னென்ன கம்பெனிஸ்லாம் நம்ம வேலைக்கு ஆள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த முகாமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய வேலை நாடுனர்கள், அதாவது வேலை வேணும்னு நினைக்கிறவங்க www.tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் அவங்களுடைய விவரங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பெறவும், அந்த முகாமில் கலந்து கொள்ளும் நிறுவனங்கள் குறித்து அறிந்து கொள்ளவும் நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் இணையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டித் தேர்வு தயார் செய்யும் மாணவர்கள், அப்புறம் வேலைவாய்ப்பு பயிற்சி துறையின் www.tamilnadu.careerservice.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பதிவு செஞ்சால் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான பாடக்குறிப்புகளையும் இலவசமாக பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இது மூலமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் நமக்கு குற்றாலத்தில் இப்போது சீசன் அப்படி
0: அடிக்கிற மாதிரி கிளைமேட் ஆகுது.
1: ஜூலை 17-20 கடலோர தமிழகத்தில் மிதமான மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால 15-ஆம் தேதியான இன்னையிலிருந்தே இந்த மழை வெயில்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். 16-ஆம் தேதி அதிகபட்ச வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஸோ அதனால் பருவநிலையை பார்த்துருந்து உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் மற்றும்
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் காதலன் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. ஜெயச்சந்திரனுடைய குரலில் பாடலை தொடர்ந்து 12 மணிக்கான செய்திச்சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள் தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. 12:10 சிநேகிதையும் காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஸ்டேட் உண்டாயிருங்க. FM Rainbow 102.6 ஓட

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். மறைமலை அடிகளாரின் பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் மரியாதை செலுத்தியுள்ளார். மொழிப்பற்று, தமிழ் ஆர்வம் மற்றும் சிந்தனைகளால் தமிழ் சமூகத்திற்கு உந்து சக்தியாக திகழும் மறைமலை அடிகளாரின் புகழ் என்றும் நிலை தோங்கட்டும் என்று அவர் கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி திருப்பத்தூரில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தற்போது தடைபட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்ந்து கேட்கலாம் இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நீண்ட நாள் கழித்து உங்கள் தோழியை சந்தித்த அனுபவம் பற்றி கேட்கலாம். 1 மணிக்கு நலம் தானா, தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். தொடர்ந்து நலம் தானாவில் பாதவிடிப்பை குணமாக்கும் வீட்டு வைத்தியம் பற்றி கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 3:00 திரையருவி. பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் சித்த மருத்துவர் பாப்பா இவாஞ்சலின் அவர்கள். மாலை 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள். தொடர்ந்து பக்தி மாலை கேட்கலாம். பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:50 நம்மை சுற்றி. இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 தொடர்ந்து அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம். 8:05 குக்கு நீர் விருப்ப பாடல்கள். 9:00 இலக்கிய சாரல் ஆற்று படை தந்த ஆன்மீக பேரொளி. 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 11:05 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: இது அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்று பகுதி. இங்க நான் நீர் அசுத்தப்படுத்த மாட்டேன்.
2: இது திருநெல்வேலி டவுன். இங்கு நான் பாலித்தீன் பைகளை பயன்படுத்த மாட்டேன்.
3: இது சங்கரன் கோவில். எங்கள் பகுதியில் நாங்கள் வாகன புகையினால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் விதமாக முடிந்தவரை மிதிவண்டி மற்றும் நடைபயிற்சியை மட்டுமே மேற்கொள்வோம்.
4: என்னோட பகுதி நெல்லை சந்திப்பு. நாங்க மக்கரை குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரிச்சு தான் கொடுப்போம்.
5: இது கயத்தார். இந்த பகுதியில் உள்ள மரங்களை நான் வெட்ட அனுமதிக்க மாட்டேன்.
6: இது பாளையங்கோட்டை மார்க்கெட். இங்க நான் பாலித்தீன் பைகள் பயன்படுத்த மாட்டேன்.
7: இது தென்காசி குற்றாலம் பகுதி. இங்கு சோப்பு சாம்பு பயன்படுத்தி நீரே அசுத்தம் செய்ய மாட்டோம்.
8: இது இவர்களின் உறுதிமொழி மட்டுமல்ல, நாட்டின் இயக்கம், நாட்டின் முன்னேற்றம். வாருங்கள், படைப்போம் தூய்மை பாரதத்தை, சுத்தமான இந்தியாவை. ஸ்வச் பாரத்.
9: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
10: மாமா, என்னாச்சு?
11: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
10: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
14: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
15: தம்பி, உங்க வீட்டுல ஒரே கூட்டமா இருக்க, எது விசேஷமா?
16: சார், என்ன சார், உங்க வீட்டுல ரொம்ப பரபரப்பா இருக்கு. VIP யாராச்சும் வந்திருக்காங்களா?
15: என்னதான்
17: நடக்கு வீட்டுல? இந்த போற வீட்டுக்கு.

0: ஒவ்வொரு பெண் குழந்தையின் வருகையும் ஒரு தேசத்தின் வளர்ச்சி. பெண் குழந்தைகளை காப்போம், பெண்களை மதிப்போம்.
1: உங்கள் தலை போல வருமா? தலைக்கவசம் தலைமுறையை காக்கும். தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை ஓட்டுங்கள். விலையில்லா உயிர் உங்களது என்பதை நிலைநாட்டுங்கள். தலைக்கவசம் அணியாமல் சென்றால் உங்கள் வாழ்வு தலைகீழாக மாறலாம். தலைக்கவசமே உங்கள் உயிர் கவசம். என்றான் உடம்பிற்கும் சிரசே பிரதானம். வாகன ஓட்டிகளே கவனம்.
2: மண்ட பத்திரம்.

0: ரோட்ல முக்கோண வடிவுல பலகை இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னடா?
1: தெரியாது சார்.
0: வட்ட வடிவத்துல இருக்கே அதுக்கு?
1: தெரியவே தெரியாது சார்.
0: சதுர வடிவத்துல இருந்தா அதுக்கு?
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கோண வடிவில் இருப்பது எச்சரிக்கை பலகை, வட்ட வடிவத்தில் இருப்பது உத்தரவு பலகை, சதுர வடிவத்தில் இருப்பது தகவல் பலகை. சாலை விதிகளை தெரிந்து கொண்டு வாகனம் ஓட்டுவீர், விபத்தினை தவிர்ப்பீர்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக தயாரா இருக்கிறோம் காற்றலையில. நான் உங்கள் திவ்யா மற்றும்
3: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
1: ஜெமிமா
3: சொல்லுங்க. திவ்யா எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன்.
3: இன்னைக்கு உற்சாகமா வந்திருக்கீங்க.
1: ஆமா, ஏன்னா பேச போற தலைப்பு அப்படி.
3: அப்படிங்களா? சொல்லுங்க. அப்ப ஏதோ முக்கியமான விஷயமா இருக்க போகுது.
1: ஆமா, அதாவது நம்ம பெண்கள் பொறுத்த வரைக்கும் நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலானது.
3: ஆமா, இவ்வளவு வருஷம் ஆனாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணுவோம்.
1: ஆமா, நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளோ ஏதாவது ஒண்ணு மத்தவங்கிட்ட சொல்ல முடியாததை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். நம்ம தோழிகள் கிட்ட தான்.
3: ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க என்ன நிலைமை இருக்காங்களோ நம்ம டென்ஷன் அவங்ககிட்ட சொல்லிடுவோம். அந்த மாதிரி நம்ம
1: சொல்லி அது ஒரு மன ஆறுதல் தேடக்கூடிய ஒரு அற்புதமான உறவு அப்படின்னா நம்ம தோழிகள் பெண்கள் நம்ம வந்து சொல்லிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த நட்புங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங்காக இருக்காது. எல்லாருமே அந்த குடும்பம், ஃபேமிலி, வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம ஊர் விட்டு ஊர் போகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே கட் ஆயிருது. அந்த தொடர்பு இல்லாமல் சில சமயம் போயிருது. என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஷாப்பிங் பண்ணும்போது
3: இரு மந்தையில் உள்ள ஆடுகள் வெவ்வேறு பாதைகள் மீட் பண்ணும்போது பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்திருக்கும் இல்லையா.
1: ஆமாம், ஒன்று நம்ம சின்ன வயசுலேருந்து பிரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை அந்த கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சிருந்தாலும் சரி, எனக்காவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல எதாச்சும் சந்திச்சிருப்போம் இல்லையா. அப்படி நீண்ட நாள் கழித்து உங்களுடைய அந்த தோழியை சந்தித்த அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம்.
3: ஸோ தோழிகள் வந்து இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ இந்த விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணுமே அப்படின்னு கண்டிப்பாக அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் உடனே உங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணிடுங்க.
1: 0462-1113 அப்படிங்கிற எங்களுக்கு தோழிகளும் வந்துட்டாங்க. பேசிடலாமா?
3: பேசிடலாமே. முதல் தோழி என்ன சொல்றாங்க? வணக்கம். வணக்கமா, உங்களுடைய இணைப்பு வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டு கிடைக்குது. கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்களா?
4: ஹலோ, இப்போ கேக்குறாங்க?
3: சூப்பரா கேக்குதுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? யாரு? நண்பனே அப்படின்ற மாதிரி ஆயிடுணுமா?
4: ஆமா, நாங்க ஒரே சிரிப்பு தான். பழைய நினைவுகள் எல்லாம் பேசுவோம். படிச்சது, அட்டகாசம் பண்ணது, எல்லாமே நாங்க சொல்லி அந்த மாதிரிலாம் லைஃப் வராது என்னடி அப்படின்னுவோம்.
3: அது மீட் பண்ணது வந்து ஒரு 5 நிமிஷமா இருந்தாலும் மறக்க முடியாது.
4: ஆமா,
1: சரி சந்திச்சது சொல்லுங்க முதல்ல.
4: என்ன என்ன மேடம்?
1: எங்க சந்திச்சீங்க, எப்ப சந்திச்சீங்க, ரொம்ப நாள் கழிச்சு, அதை பத்தி சொல்லுங்க.
4: அவங்க வந்து லீவ் டைம் தான் வருவாங்க மே மாசம். அவங்க பசங்க படிக்கிறாங்க, வந்தோடனே எனக்கு போன் பண்ணுவாங்க, நான் வந்திருக்கிறேன் நீ வாடி அப்படின்னு.
1: அப்ப அடிக்கடி நீங்க வந்து இந்த லீவ்

0: சாப்பிடும்போது கெட் டுகெதர் பண்ணிப்பீங்க.
1: ஆமா, அவனை போன் பண்ண சொல்லுவேன், நீ வாங்க உங்களுக்கு வர முன்னாலும் எனக்காக போனீங்க, நான் உங்களை தேடி வரேன். ஆனா சொல்லுவாங்க, நான் பரவாயில்ல பக்கத்துல ரெண்டு தேடி வாடி வாடி பழைய நினைவுகள்லாம் உட்காந்து பேசுவோம் மேடம். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதெல்லாம்.
0: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பேசுறதுக்கு. நன்றிமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நன்றி.
1: ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வணஞ்சாங்க, கொல்லத்துல இருக்காங்க.
0: நன்றிமா நன்றி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நாங்கள் அவங்க ஊருக்கு வரும்போது வந்துருங்க எல்லாரும் சொல்லிட்டு நாங்கள் அப்படி அழகாக வந்து மீட் பண்ணுவோம், பழைய கதைகளாக நல்ல சுவாரஸ்யமாக பேசுவோம் அப்படின்னாங்க.
2: அதெல்லாம் ஒரு தனி அனுபவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல.
0: ஆமாம், வரக்கூடிய தொழில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
3: வணக்கம், திவ்யாமா இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறேன், சொல்லுங்கள் சாந்திமா.
3: நாங்கள் வந்து எனக்கு என் கூட படித்த பிள்ளை பார்த்துக்கோங்க, அவள் நல்லா படிப்பா. அதில் நாங்கள் ஒரு தடவை மதுரைக்கு போயிருந்தோம், அப்போ அப்போ எங்க பார்த்தா நான் பார்த்தேன் எவ்வளவு முதல்ல இவ எங்க நம்மகிட்ட கொடுக்க போறான், எவ்வளவு எவ்வளவு செயின் போட்டுருக்கா, நம்மகிட்ட எங்கிட்ட கொடுப்பாண்டு நான் திரும்பி நின்னுகிட்டேன், உங்க மக்கள் நின்னுகிட்டேன். அவ என்ன பார்த்தா நான் கட்டையா தான் இருப்பேன், கொஞ்சம் கட்டையா குண்டு குண்டு இருப்பேன்.
2: அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல?
3: ஆமா, அவங்க கேப்பா, ரேடியா கேப்பா.
0: இன்னும் நம்மளோட தோழிகள் அவங்களுடைய தோழிகளை சந்திச்ச அனுபவங்களை பத்தி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். சிநேகிதியே திரைப்படத்திலிருந்து சித்ரா சுஜாதா குரல்ல பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஸ்நேகிதிய திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டோம். 12:21 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்நேகிதியை நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஜெமிமா.
1: ஸோ இன்றைக்கி வந்து ரைமிங்காகவே போய்கிட்டு இருக்குல்ல.
0: ஆமாம், நம்ம தோழிகள் வந்து நீண்ட நாள் கழித்து அவங்க சந்தித்து அவங்களுடைய தோழி அனுபவங்களும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிடலாமா?
1: பேசிடலாமா? அடுத்த தோழி இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: சிவகாசில இருந்து தேவிஸ்ரீ.
1: ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க தேவிஸ்ரீமா?
2: நல்லா இருக்கேன்பா. நீங்க தான் ப்ரோகிராமுக்கு மாத்தி மாத்தி முட்டிங்க, ரொம்ப நாங்க மிஸ் பண்றோம்.
1: உங்களையும் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். நீங்க அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டீங்க, அதுவும் ஸ்நேகிதியில வந்துட்டீங்க.
2: ஆமா ஆமா. மதிய வணக்கம்பா.
1: சொல்லுங்கமா. மதிய வணக்கம்.
2: ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்கப்பா. நான் என் கூட 5th வரை ஒரு பையன் படிச்சான்பா, சோலைக்குமார்னு.
0: சரி.
2: அவரை வந்து நானு அவ்வளவுதான், அப்புறம் வேற ஸ்கூல் மாறி மாறி போயிட்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் என் பிள்ளைக்கு 2 மதுரையில வந்து ட்ரீட்மெண்ட், எங்க அப்பா அம்மா மதுரையில இருந்தாங்க. மதுரை போகும்போது இப்போ மகளுக்கு உடம்பு சோம்லாம் போயிடுச்சு. எங்க அம்மா பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம், எங்க அப்பா கூட்டிட்டு போனாரு. அங்க போனா சோனிக்குமார் உட்காந்துருக்கான்.
1: திடீர்னு பார்த்தது நீயா?
0: அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா சின்ன வயசுல பார்த்த அதே அடையாளங்கள்.
2: ஆமா, எனக்கு நீங்க சோலைக்குமார் தானே அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சிவகாசி ஒரு ஆளு சின்ன மதுரையில பார்த்தது. இப்ப என் பிள்ளைங்களுக்கு உடைய பிள்ளைங்களுக்கு என் பேரன் பேத்திகளுக்கு அவர் தான் டாக்டர்.
1: அடே அப்பா,
2: குழந்தைகள் எல்லாம் மருத்துவர் அவரு. என் 2 பிள்ளைங்களுமே பிள்ளைகள் அங்கதான் பெத்தாங்க.
0: உடல்ல அந்த தோற்றத்துல மாற்ற வரும், நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்
1: இருக்கும்.
0: ஆமா, பரவாயில்ல, நம்ம தோழிகளுக்குலாம் அந்த டவுட்ல இல்லை. நீ இவன் தானே பேர்ல ஞாபகம் வச்சிருக்கான. சில சமயம் வந்து நமக்கு வந்து இவங்களை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கூட படிச்ச பொண்ணுன்னு தெரியும், ஆனா அந்த பேர் ஞாபகத்துக்கு வராது.
1: தெரியாம மெயின்டைன் தானே பண்ணுவோம்ல, நம்ம ஸ்கூல்ல அங்கே படிச்சோம் அப்படின்னா. அப்புறம் அவங்களா சொல்லும் போது நமக்கு அந்த பேர் வந்து ஞாபகம் இருக்கு.
0: சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த மாதிரி

0: இதை ஃபங்க்ஷன்லேயோ வேற எங்கேயோ பார்க்கும்போது
1: ம்
0: நீங்கள் இந்த ஊரா இந்த ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படி, ஏன்னா பேர் மறந்துருக்கும்.
1: ஃபார்மலாக கேட்டு வந்து அப்படி அப்படி, அதுக்கப்புறம் மரியாதை கிடையாது நீ தான் அப்படின்ற மாதிரி போயிடும். அந்த மாதிரி அனுபவங்களும் இருக்க தான் செய்யுது இல்லை.
0: ஆமாம் ஆமாம், அடுத்த தொழிலிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சுல்தானி சொல்லுங்க, நீண்ட நாள் கழித்து உங்களுடைய ஃப்ரெண்ட் சந்திச்ச அனுபவம்.
2: 1970 பிரிந்தவர்கள் போன வருஷம் ரெண்டு வரை கண்டுபிடிச்சிட்டேன்.
0: இப்படி
2: இந்த வருஷம் ரெண்டு வரை கிடைச்சிட்டாங்க. ஒருத்திய மட்டும்
0: சந்திச்சிருக்கேன்,
2: இன்னும் ரெண்டு வரை சந்திச்சிட்டேன். அது ரெண்டு வரும் ஒருத்தி உள்ளூர்ல இருக்கிறதுனால அவளை போய் வந்து பாத்துக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருக்கா இருந்தால ஒரு மார்ச்ல வந்தாங்க, அங்க அக்காவும் தங்கச்சியும் வந்தாங்க. ஆட்டோ அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லிட்டு வள்ளியூர்ல இருந்து. நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்டு, நம்மளுக்கு தெரியாதா? யாருன்னு கேக்குற நேர போய் ரெஞ்சுதான்
0: அப்படின்ட்டேன்.
2: எங்க வீட்டு வாசல்ல இப்ப ஒரு ஃப்ரெண்ட், இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் அவ கூட தான் பேசினேன். அவளும் அவ ஏழாம் கிளாஸ் படிச்சால அங்க போயிட்டா செட்டிக்குளத்துக்கு. இப்ப இருக்க இவ்வளவு நேரம் அவ கூட அவ அந்த காலத்துல உள்ள கதையை பூரா இவ்வளவு நேரம் அவட்ட பேசியாச்சு. இன்னொருத்தி சீர்மயத்துல இருக்கா.
0: சூப்பர்மா, மகிழ்ச்சி.
2: இதுவரையும் மீட்ர பாக்கியம் கிடைக்க வேண்டும்.
0: கண்டிப்பா நீங்க பாத்துருவீங்க கண்டிப்பா. நன்றிமா, நன்றி.
2: இந்த ரெண்டு வரையும் பாத்துக்கணும், ரெண்டு வரை பாத்துக்கலாம், ரெண்டு வரை பாக்காம இருக்கு.
0: கண்டிப்பா பாத்துலாம், நன்றி நன்றி.
2: ஒவ்வொரு மணி நேரம் போன்ல பேசிடுவோம்.
0: நன்றிமா. அதாவது நான் வந்து இத்தனை பேரை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க அவங்களை தேடணும்னு நினைச்ச அந்த நண்பர்களுக்கு கண்டிப்பா சந்திச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் ஜானகி குரல்ல வந்துட்டே இருக்குது. மகளிர் மட்டும் திரைப்படத்திலிருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கிரட்டையை தொடர்ந்து நினைச்சிருங்க.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: எனக்கு வர எரிஞ்சிருக்கு, அந்த பேமானிய கொமட்ல குத்தணும் போலக்கீத. தலைய உரந்து வச்சு அம்மி கல்லால நின்னு மொத்து மொத்து மொத்தணும்.
5: மொத்தின போதாது, நிக்க வச்சு சுடணும்.
4: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, மொத்தணும்
5: குத்தணும் மொத்த.

0: மகளிர் மட்டும் இந்த பாட்டை கேட்ட உடனே ஒன்று தோணுச்சு இல்லை ஜிமிமா உங்களுக்கு?
1: ஆமாம், எனக்கு தோணுச்சு. ஏன்னா பொதுவாக ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஏதாவது ஒரு திங்ஸை ஷேர் பண்ணி அப்படி ஃப்ரெண்ட் ஆகிருப்போம், இல்லைனா ஹெல்ப் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிருப்போம். ஆனால் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்னுடைய பாஸை திட்டுறதுக்காகவே மூணு பேர் ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்க.
0: ஆமாம்.
1: ஸோ அந்த பாட்டை கிக்மனுக்காக தான் ஞாபகம் வந்துச்சு, இப்படி இல்லாமல் ஃப்ரெண்ட் ஆகலாம் போல அப்படின்ற மாதிரி. இல்லை
0: அப்புறம் உள்ள குமுறில் வேற யார்கிட்ட கொட்ட முடியும்? ஒருத்தரை வந்து ஒரு மூணு பேர்த்துக்கு பிடிக்கலன்னா அந்த மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்பாங்கிறது இதில் இதே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா?
1: ஆமாம்.
0: சரி, நம்ம நீண்ட நாள் கழித்து தோழிகளை சந்தித்த அனுபவம் பத்தி தான் இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். தோழிகளும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம். முகூர்ல இருந்து ஜோதி பேசுறேன்.
0: முகூர்ல இருந்து ஜோதி, சொல்லுங்க.
2: நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கணபதி அம்மான்னு ஒரு ஃப்ரெண்ட் மேடம், ஒரே பக்கத்து பக்கத்துல இருந்து ஆனா வீடு, அவ வீட்டுக்கு போய் நான் கூப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சு அவங்க வெளியூர் போயிட்டு, நானும் வெளியூர்ல கல்யாணம், அவளும் வெளியூர் போயாச்சா, சந்திக்கவே முடியல. ரொம்ப நாள் பேரம் பேட்டியே எடுத்துட்டோம். அப்புறமா தான் இப்ப ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பார்த்தேன், யதார்த்தமா பார்த்தேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிக்க முடியல, எல்லாம் முகம்லாம் மாறிடுது வயசு அனுப்புறது.
1: அப்புறமா
2: நான் கேட்டேன், உங்க பேர்?

0: டைரக்டாவே அனுபவங்கள் சொல்லும் போதே அவங்க சந்தோஷத்தோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் தோழியும் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: கோயில்
0: திருவிழா
1: எங்க ஊரு வந்து சோனகன்விளை. அங்க அம்மன் கோயில் திருவிழாவுல ஒரு ஃப்ரெண்ட்ஸ பார்த்தேன்.
0: அம்பட்டு கூட்டத்துல எப்படி நீங்க உன் ஃப்ரெண்ட்ஸ கண்டுபிடிச்சீங்க?
1: இல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன் வந்து என்கிட்ட வந்து சாந்தி நல்லா இருக்காங்க என்னடா இங்க பார்த்தேன். அவங்க வந்து சென்னையில செட்டில் ஆயாச்சு.
0: எப்படா திருவிழா வரும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா?
1: ஆமா அது ஒரு சந்தோஷம் தானே.
0: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றி. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா திரைப்படத்துல இருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: 12:42 ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே, இப்பதான் 12 ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள தோழிகளோட அந்த அனுபவங்களை கேட்க கேட்க நேரம் போனதே தெரியலையா இல்லையா ஜிமிவா?
1: பத்தி பேச ஆரம்பிச்சாலே டைம் பத்த மாட்டேங்குது இல்ல?
0: ஆமா, சரி அடுத்த தோழியும் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: கேடிசி நகர்ல இருந்து புனிதா பேசுகிறேன். நலமாக உள்ளீர்களா?
0: ஆ, நலமா இருக்கும். கேடிசி நகர்னு ஒரு டவுட்டு, அதனாலதான் நாங்க ஒரு கேப் விட்டோம். அப்புறம் மாத்தி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்க. புனிதா
2: நகர்னாலே புனிதா தான், வேற யாரும் இருக்கா?
0: இன்னொரு ஒரு தோழி இருக்கு, அதனாலதான் எங்களுக்கு ஒரு ஒரு டவுட் வந்துருச்சு.
2: சரி சரி,
0: சொல்லுங்க புனிதா, உங்களுடைய தோழியை சந்திச்ச அனுபவம்.
2: அனுபவம் அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமா ஆயிடுச்சு பாத்துக்கங்க.
0: அப்ப சந்தோஷம்னு கேட்டிருக்கணும் போலயே.
2: ஆமா, 27 அப்புறம் மொத்தம் எங்க கூட படிச்சவங்க 81 பேர், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்துருக்காங்க. அதுல 45 பேர் கையில கிடைச்சாங்க பாத்துக்கங்க.
0: கிட்டத்தட்ட
1: பாதி பேர் நெருக்கிட்டாங்கல்ல?
2: ஆமா, 45 பேர் கையில கிடைச்சாங்க. அவங்கள வச்சு ஒரு ஹெட் டுகெதர் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோம்.
0: இந்த 96 படத்துல வருமே அந்த மாதிரியா?
2: அமைதியா ஊம மாதிரி வீட்டுக்குள்ள ஸ்கூல்ல இருந்துகிட்டு இவ்வளவு வேலை பண்ணிருக்க அப்படின்னு எல்லாரும் அந்த பங்க்ஷன்ல பேசுறாங்க.
0: ஒரு ஆர்கனைசரா இருந்திருக்கீங்க, ஒரு தன்னடக்கத்தோட இருந்திருக்கீங்களே.
2: ஆமா, அப்புறம் எல்லாரும் அந்த 45 பேர் நல்லா பேசி எடுத்து, அப்புறம் அதுல ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு பொண்ணு, நாங்க லட்டு கொண்டு வருவோம், நீ பூந்தி கொண்டு வருவ. இப்போ நீ பூந்தி தானே அப்படி, ஏன்னா பூந்தினா நிறைய வரும் பாத்தீங்க, அள்ளி நிறைய குடுக்கறதுக்கு.
0: ஓ, அந்த ஸ்நாக்ஸுக்கு.
2: ஆமா, அந்த மாதிரி நாங்க பண்ணிருவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அது வந்து 6th படிக்கும் போது, அது வந்து அவன் 95 94 அது வந்து அந்த நடந்தது, அதெல்லாம்

0: இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கேன். நேற்று நடந்தது எங்களுக்கு போன காடு தெரியல விஷயங்கள், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் ஒரே சிரி பத்துக்காங்க அன்னைக்கெல்லாம்.
1: இல்ல அதெல்லாம் கெட்டு குதல்ல, உங்களை வச்சுதான் எல்லாம் ஓட்டி இருக்காங்க போலயா போ. சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, எங்களுடைய பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி நன்றி. பார்த்தீங்களா, அதாவது ஒரு அத்தனை பேர்த்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது வந்து கஷ்டம். நம்ம ஒரு அஞ்சு பேர் அவர் ஆறு பேர் நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸில்
2: இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கல, குடும்பத்தை பார்த்துக்கணும், வேலை இருக்கும், அது மத்தியில் இவங்க ஆர்கனைஸ் பண்ணி 45 பேரையும் பார்த்து ஒரு கெட்டுகிறத வச்சிருக்கிறாங்கல்ல.
1: ஆமாம், அதாவது அந்த குரூப்லேயே ஏதாவது ஒரு மெம்பர் தான் வந்து அந்த ஆர்கனைசராக இருப்பாங்க.
2: அதில் அவங்க சொன்னது என்னென்னா, அமைதியாக இருக்கிற அவங்க பண்ணது இன்னும் ஆச்சரியமாக இருந்திருக்கு எல்லாருக்கும்.
1: ஆமாம், இன்னும் கூட நம்ம தோழிகளோட அனுபவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கோ திரைப்படத்திலிருந்து ஹரிஜெயராஜி சில தான் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: 12:51 ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியே, இன்னைக்கு தோழிகள் கிட்ட நம்ம நீண்ட நாள் கழித்து உங்களுடைய தோழியை சந்தித்த அனுபவங்கள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய தோழிகள் வந்து அவங்க சொல்லும் போதே அந்த ஒரு புன் சிரிப்போட அந்த ததும்ப ததும்ப அந்த மணரும் நினைவுகளை நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஜெமிவா?
1: ஆமாம், வழக்கமாக சொல்லும் போது வந்து தோழிகள் மற்ற டாப்பிக்காக தான் யோசிச்சு ரொம்ப இதாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை சொல்லும் போதே ஒரு ஒரு தயக்கத்தோடய ஒரு சந்தோஷத்தோட எல்லா உணவுகளையும் நம்ம வந்து ஃபோன்லேயும் ஃபீல் பண்ண முடிஞ்சது இல்லையா?
0: ஆமாம், அதை நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது அவங்க பேர் ஞாபகம் இருக்கலாம், இல்லாட்டி மறந்து போகலாம். ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஞாபகம் வச்சு எப்படி அவங்ககிட்ட நிறைய பேருக்கு அந்த ஒரு தயக்கம் இருக்கும், இவங்க நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி ஒரு எடுத்து கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்து அப்படி அந்த தோழிகளை சந்திச்ச அனுபவங்கள்லாம் சொல்லும்போது கேட்கவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி தான் என் லைஃப்லையும் நடந்துச்சு. நம்ம அந்த காலேஜுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, இப்போ நம்ம யூஜி படித்தப்போ நம்ம பிஜிக்கு போகும்போது அங்கே வேற செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க, அந்த ஒரு டச்சுங்கிறது வந்து விட்டு போயிடும். அதை காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த யூஜி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் ஆர்கனைசர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக அதில் என்னோட ஃப்ரெண்ட் ராஜின்னு ஒரு பொண்ணு, அவள் தான் வந்து எல்லாத்தையுமே கெட் டுகெதர் பண்ணி இங்கே இருக்க அங்கே இருக்க எல்லாரும் வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மீட் பண்ண வச்சு என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்தது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவள் வீட்டுக்கு போய் நல்லா வந்து ஜாலியாக பேசி எங்களுடைய அந்த மலரும் நினைவுகள்லாம் நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம்.
1: ஆமாம், ஸோ அது உண்மைதான். இப்போ எனக்கும் கூட அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆயிடுச்சு. திடீர்னு ஏதோ கடைக்கு போகும்போது தான் ஏத்தாப்பில் அவங்க நடந்து வர பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போதும் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா நம்ம பேரை சொல்லி கூட மாட்டாங்க.
0: பாத்துக்கங்களேன், அந்த நிக்நேம் என்னன்னு மட்டும் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வச்ச பேர் அது.
1: ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்குமே இப்போ கூப்பிட ஆரம்பிச்சுன்னா திவ்யாவோட பேர் மறந்துடும், அதனால் வேணாம் வந்து திவ்யாவினே போயிடலாம். ஸோ நிகழ்ச்சி எனக்கு நேர்கள் ரொம்ப அழகாக அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா தோழிகளுக்கும் தேங்க்யூ இன்னைக்கு சொல்லிடலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு பாடல், சூப்பரான ஒரு பாடல், ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்துட்டே இருக்குது தளபதி திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் ஒரு மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம்.
1: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.
3: தேமலை பொறுத்தளவுக்கு குழந்தைகள் இல்லை, பெரியவர்களுக்கும் வரக்கூடியது. ஒருத்தர் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ஷீட்டு இந்த மாதிரி வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறதுனால சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தேமல் ஏற்படும். தேமலுக்கு வழக்கமாக நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வீட்டு முறையாக சொல்லணும் அப்படின்னா, சரக்குன்றை பூ கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லா ஒரு மஞ்சள் பூ கொத்தாதாக இருக்கும். அந்த பூவை எடுத்துகிட்டு அதை லெமன் ஜூஸில் கலந்து எலுமிச்சம்பழ சாரில் கலந்து அந்த தேமல் இருக்கிற இடத்துல போடலாம். இப்படி பண்ணுறதன் மூலமாக வந்து அந்த தேமல் வந்து கட்டுப்படும். இன்னொன்று கொட்டிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த கொட்டிக்கிழங்கு வந்து இடித்து பவுடர் பண்ணி அதையும் வந்து தேமலுக்கு போடலாம். அது வந்து தேமலை வந்து நல்லா குறைச்சிரும். தேமலை வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது, ஆனால் தோலில் வந்து திட்டுத்திட்டாக இருக்கிறதுனால ஒரு அழகியல் பூர்வமாக அது வந்து கொஞ்சம் ஒரு பாதிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். மருக்களை பொறுத்தளவுக்கு ஆங்கிலத்தில் வந்து வாட்ருன்னு சொல்லுவோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த வாட்ங்கிறது. இது வந்து உடம்பில் முழுக்கவே ஏற்படலாம், முகத்தில் ஏற்படலாம், கழுத்துலையோ இல்லாட்டி முதுகில் இந்த மாதிரி உடம்பு முழுக்கவே வந்து இந்த வாட்ஸ் வரும். இந்த வாட்டுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம உள் மருந்துகள் மூலமாக பெரிய அளவுக்கு இதில் குணப்படுத்த முடியாது, உண்மை அதுதான். உள் மருந்தும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் கொடுப்பாங்க. பட் வெளி பிரயோகமாக சித்த மருத்துவர்களை சந்திச்சிங்கன்னா கடும் கார மருந்துகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மருந்துகள் வந்து ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சாங்க அப்படின்னா அந்த மருக்கள் வந்து அப்படியே ரிமூவ் ஆயிரும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வெறும் மொச்சக்கொட்டை இருக்குது, அந்த மொச்சக்கொட்டையை வந்து உரைச்சி அதில் பற்ற போடுறது உண்டு, அதுலேயும் ஓரளவுக்கு கட்டுப்படுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இதை வந்து சுருங்க ஆரம்பிக்கும். பெரியவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, தோலில் வந்து வறட்சித்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா வயது ஆக ஆக தோலோட ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நீர்த்தவம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து பல வகையான தோல் நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி தான் வந்து அந்த சிரங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது உண்டு. சிரங்குங்கிறது பெரியவர்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகளுக்கும் அதிகமாக வரும். சிரங்குங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிருமின் மட்டும் சொல்ல முடியாது, பூச்சி தான் அது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பூச்சி தான் அது. அது வந்து தோலில் வந்து ஒரு குழி மாதிரி ஏற்படுத்து அது அதுக்குள்ளே தங்கியிருக்கும். அதை வந்து நமக்கு ஒருத்தட்டிருந்து இன்னொருத்தருக்கு ஒட்டுவாரட்டின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒருத்தட்டிருந்து இன்னொருத்தருக்கு பரவும். ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு இருந்தது இல்லை ஹாஸ்டலில் ஒரு குழந்தைக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தருங்கிட்டிருந்து இன்னொருத்தங்களுக்கு வர்றது உண்டு. மண்ணில் விளையாடுற குழந்தைங்களுக்கு வர்றது உண்டு, இந்த கை இடுக்குகளில் அந்த மாதிரி இடங்கள்லாம் வர்றது உண்டு. அதுக்கு வந்து சொறி சிரங்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம அருகம்புல் மஞ்சள் இது ரெண்டையும் வந்து அரைச்சி பத்து போடலாம். அப்புறம் கார்போகரிசி இருக்குது, கார்போகரிசியும் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம். அம்மைத்தெலும்புகள் மறையிறதுக்கு வந்து மருத்துவம் இருக்குது, ஆனால் இது வந்து நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணக்கூடிய மருத்துவ முறைகளாக இல்லை, வேம்பாடம் பட்டையை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சில மருந்துகள் இருக்குது. அது சித்த மருத்துவரை சந்தித்து நீங்கள் அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்.
1: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இணைந்திருக்கிறோம். ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம்தான நிகழ்ச்சியோடு. நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் பொதுவாக எல்லாரும் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அந்த பாத வெடிப்பு. பாத வெடிப்பு அப்படிங்கிறது எனக்கு எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது தான். அதுவும் பாதங்களை நம்ம சரியாக பராமரிக்கிறதுனாலையும் இல்லைனா நம்ம உடலில் நீர்ச்சத்து குறையிறது, உடல் சூடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால தோல் வறட்சி அடைஞ்சு விரிசல் ஏற்பட்டு நமக்கு பாத வெடிப்பு உண்டாகுது. இந்த பாத வெடிப்பை குணமாக்குறதுக்கான கூடிய வீட்டு வைத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நலம்தான நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நலம்தான நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்கள் திவ்யா. இப்போ பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்தில்

ஒரு மணி பத்து நிமிடத்துல நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில பாத வெடிப்பை குணமாக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பெண்கள் பொதுவா நீங்க பாத்துருப்பீங்க, மருதாணி கைகளில் மட்டும் வைக்க மாட்டாங்க, கால்லையும் வைப்பாங்க இல்லையா. அந்த கால்களை வட்டமா சுத்தி வைப்பாங்க. மருதாணி பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுங்கிறது. பாத வெடிப்பு அப்படிங்கிறது நமக்கு நிறைய காரணங்கள்னால வந்தாலும் நிறைய அடிக்கடி வருது என்னென்னா, நமக்கு உடல் சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மருதாணி இலைகளை நல்லா அரைச்சி பித்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம உலர வச்சு நம்ம கழுவிடணும் தண்ணீரால. இப்படியே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நாளடைவில் நமக்கு பித்த வெடிப்பு வந்து முழுமையாக வந்து நமக்கு குணமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வேற என்னென்னலாம் செய்யலாம் வீட்டு வைத்தியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பாதவெடிப்புக்காக. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. நலம் தானா? பாத வெடிப்பை குணமாக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் பற்றி தான் இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பாத வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே சம அளவில் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி குழச்சி அதை நம்ம எங்கெங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ பாதத்தில் அந்தந்த இடத்துல நம்ம தடவி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் கழுவிடும். இப்படி நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பித்த வெடிப்பு வந்து முற்றிலும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வி குமார் இசையில் வாலியின் வரிகளில் TM சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடின பாடல் தான் அடுத்ததா வந்துட்டே இருக்குது. எதிர்நீச்சல் திரைப்படத்துல இருந்து
1: புதுசா கேட்கிற

தாங்கி மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாங்கி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி.

செய்வேன்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 பாதை வெடிப்பை குணமாக்கும் வீட்டு வைத்தியம் தான் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம தினமும் நைட்டு ஒரு டப்பில் கொஞ்சம் தண்ணீரோ இல்லை வெந்நீரோ வச்சு அதில் கல் உப்பு எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து அந்த தண்ணீரில் நம்மளுடைய பாதங்களை கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம நம்ம பாதங்களை வந்து நல்லா கழுவிக்கலாம். இந்த எலுமிச்சை சாறாகட்டும் இந்த உப்பாகட்டும் இதெல்லாம் அந்த நோய் தொற்றுகளை நீக்கி கிருமிகளை கொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது. ஸோ அதனால் அந்த வெந்நீரில் கொஞ்சம் விதவிதப்பான தண்ணீரில் நம்மளுடைய கால்களை கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கால்களை நம்ம கழுவி எடுத்துகிட்டே வந்தோம், ரெகுலராக வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாத வெடிப்புகள் வந்து குறையும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு கால்களுக்கு ஒரு ஈரப்பதமும் கிடைக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: எம்எஸ் விஸ்வநாதன் இசையில, வாலியின் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா, ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி பாடின பாடல் தான் நம்ம கேட்டோம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க.

0: டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா, ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி பாடின பாடல் தான் நம்ம கேட்டோம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: நேயர்களின் நினைவிற்கு, நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஒலிபரப்பாகும் குக்கோ நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். 944-33-607-94 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், ஊர் எல்லாருமே சேர்த்து ஒரு குறுஞ்செய்தியோ குரல் பதிவோ நீங்க அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா, பாத வெடிப்பை குணமாக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் பத்தி தான் நலம் தானா நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த பாத வெடிப்பை நம்ம வீட்டிலே சரி செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ணலாம். நைட் நேரம் தூங்க போறதுக்கு முன்னாடி காலை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில், விளக்கெண்ணெய், நம்ம வீட்டில் எந்த எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெயை நம்ம தினமும் தடவி ஆயில் மசாஜ் செய்யலாம். இப்படி நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா பித்த வெடிப்பு வராமலே தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஆயில் மசாஜ் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய பாதத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அதனால் நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீராகி அது பித்த வெடிப்பை சரி செய்யுமா. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. TM சவுந்தரராஜன், P சுஷிலா குரலில் கைராசி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மலத்த வெடிப்பை குணமாக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தான நிகழ்ச்சியில. பொதுவாக அந்த பாத வெடிப்பு ஏற்படும் போது அந்த தோள்கள் எல்லாமே அதில் சேர்ந்து சேர்ந்து அந்த டெட் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து வந்து ரொம்பவே திக்காயிரும். அது நமக்கு வந்து சேர சேர அது பெருசாகும் போது விரிசலும் அதிகமாகும், நடக்கும்போது நமக்கு கால் வலியும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபுட் ப்ரஷ்ஷோ இல்லை ஒரு ஸ்க்ரப்பரையோ வச்சு பாதங்களை நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம், அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நம்ம அந்த இறந்த செல்கள் எல்லாமே நம்ம அப்படி நீக்கிட்டு நீக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இல்லாட்டி அந்த ஃபியூமிக் கற்கள்னு சொல்லிட்டு இப்போ கிடைக்குது, அந்த மாதிரி கற்களை வச்சு தேய்க்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு படிகள் இருக்கும், கால் அதில் தான் தேய்ச்சிட்டு வருவாங்க இல்லையா அந்த பின் பாதங்களை. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணால் கூட அந்த இறந்த செல்கள் எல்லாமே நம்ம நீக்கலாம். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம், நம்மளுடைய அந்த இறந்த செல்களை ஸ்க்ரப் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம்னாலே நமக்கு அந்த பித்த வெடிப்பு எல்லாமே நமக்கு மறையிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

அழகிய தமிழ் மக இவள் இருவெளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்

அழை தரும் முகிலென குழல் நல்ல இசை.

1:50 நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம வீட்லேயே எப்படி எளிமையாக அந்த பாதவெடிப்பை சரி செய்யலாம் அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி கேட்டுட்ருக்குறோம். நம்ம எப்படி ஃபேஸ்க்கு எப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பழங்கள் வச்சு நம்ம கால்களுக்கும் ஒரு மசாஜ் கொடுக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு நம்ம பாதத்தில் தடவி ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம அதை தண்ணீரில் கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா பாதவெடிப்புகள் நமக்கு மறைய தொடங்குவோம். இதே மாதிரி பப்பாளி பழத்துலையும் தடவலாம், கற்றாழை ஜெல் இருக்குது இல்லையா, அதையுமே நம்ம அந்த பாதவெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம தடவிட்டு வந்தோம்னா நாளடைவில் அந்த பாதவெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அன்னை இல்லம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நலம் தான நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நலம் தான நிகழ்ச்சியில பாத வெடிப்பை குணமாக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் பத்தி தான் கேட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து குக்கோ நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. டைம்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ரிலாக்ஸா மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போறதே சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நம்ம ரேடியோல கேட்டு ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கூட உங்க மொபைல் எடுத்து 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களோட பேர், ஒரு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடலை கொடுக்கறதுக்காக நானும் வந்துட்டேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜிமிவா செபாஸ்டியன். அந்த வகையில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க பாளையங்கோட்டையிலேருந்து பிலிப் குமார். அவங்களோட விருப்ப பாடல் வாரணம் 1000 திரைப்படத்தில் தான் கேட்டிருக்காங்க. பாடலை கேட்டு நினைச்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ரெண்டு மணி எட்டு நிமிடம் ஆகிட்டு இருக்குது. குக்கு நேருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப் வழியா அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. கிளாட் ஸ்டோன் வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து முள்ளும் மலரும் திரைப்படத்தில் இருந்தால் அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்கவிருக்கிறோம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்க நீங்கள் கூட டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு 9444336074 அப்படிங்க எங்களுக்கு இதோ பாடல் வந்துட்டு இருக்கு. காட்சியில் கேட்டு இணைஞ்சிருங்க.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் பார்த்தீங்கன்னா 2:14 நிமிடமாகிட்டு இருக்குது. குக்கு நேர் விருப்ப பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நேரம் நம்மளும் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த பாடல் ஆரியங்காவூர்லேருந்து ஹரிகிருஷ்ணன், சரவணகுமார் அவங்க கேட்டிருக்கிறாங்க. யூத் திரைப்படத்துலேருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்கள்.

0: ஆரம்பம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 21 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கு நேருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேருடைய மனசுக்கு விருப்பமான பாடல்களை தான் நம்ம ரேடியோவில் வாட்ஸ்அப் வழியாக டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. 9443364794 அப்படிங்கிற எங்களுக்கு அந்த வகையில் அடுத்த நேயரும் அவங்களுடைய மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. விருப்ப பாடலாக புதுக்கோட்டையிலேருந்து முத்துகிருஷ்ணன் ஆசை திரைப்படத்தில் தான் அவங்களுடைய பாடலை கேட்டிருக்காங்க. பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6
5: 2:27 ஆயிட்டு கேட்டுருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6. குக்கு நேர்விருப்பு பாடல்களை அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உஷா லோகநாதன் சரண்யா நகர் விஎம் சத்திரத்திலிருந்து லவ் டுடே திரைப்படத்தில் வந்து அவங்களுடைய ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ரெண்டு மணி 33 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கோ நேருப்பு பாடல்கள் தான் வாட்ஸ்அப் வழியா மெசேஜ் அனுப்பி நீங்கள் உங்களை எதிர்பார்ப்பில் கேட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடலை மெசேஜ் அனுப்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து சீதாலட்சுமி, நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் இருந்து அவங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க. பாடல் இதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ரெண்டு மணி 39 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. குக்கு நேருப்பு பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்களே உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை ரேடியோல கேட்டு ரசிக்க 9443364794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பேரு, ஊரு, பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பி விடுங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தாளார்குளம் போர்ஜியா பிரீத்தி கேஃப்ரின் பிரின்சிஸ் பிரான்சிஸ் அவங்க வந்து பூவே உனக்காக திரைப்படத்துல இருந்தா பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டே இணைஞ்சிருங்க.
5: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோ

நேரம் 2:44 நிமிடமாகிட்டிருக்குது. இதா காஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குக்கு நேரு விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்ருக்குறோம். வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை டெக்ஸ்ட் மெசேஜ் வழியாக கேட்டுட்ருக்குறாங்க. அந்த வகையில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க மல்லிகா வெங்கடேஸ்வரபுரத்திலிருந்து. அவங்களுடைய விருப்ப பாடல் சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றாலைகளை கேட்டு அணிஞ்சிருங்க. FM Rainbow 102.6.

0: நேயர்களின் கவனத்துக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

2:50 ஆகிட்டு இருக்குது. குக்கு நேரு பாடலாம் கேட்டிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.0. அடுத்த விருப்ப பாடலை பார்த்தீங்கன்னா யார் கேட்டிருக்காங்க, ரெண்டு நேயர்கள் கேட்டிருக்காங்க. சுரண்டையிலேருந்து முகமது அன்வர் அவங்களும், உடையாம்புலியிலேருந்து அருள்ராஜ், அபிஷேக், கணிஷ் இவங்க எல்லாருக்காகவுமே சிம்மராசி திரைப்படத்துலேருந்து விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ரெண்டு மணி 54 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. குக்கு நேரு இப்போ பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைய பகுதிக்கு நாமளும் வந்தாச்சு. நிறைவான பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. ஆரியங்காவூர்லேருந்து மங்கை சுரேஷ் அவங்க. இதை தவிர இன்னைக்கு நிறைய நேர்கள் வாட்ஸ்அப் வழியாக அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தீங்க. ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி கண்ணன், கழுகுமலை செல்வராணி, ஆரியங்காவூர் பிரபாகர் சரவணகுமார், நாசரேத் ராஜேஸ்வரன், ஆரியங்காவூர் லக்ஷ்மி, கனக சபாபதி சரஸ்வதி சரவணகுமார், உடையாம்பொழி ஆகாஷ், தேனியிலேருந்து கார்மேக கண்ணன், விஜயா ரவிமுருகன், விகேபுரத்துலேருந்து முகமது கிளிகான், கரும்பனூர்லேருந்து யாழினி வைகுண்டராஜன், ராஜபாளையத்துலேருந்து ராக்கப்பன், பிச்சியம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன்.

நீர்பழத்திலேருந்து பேபி, குருவன் கோட்டையிலேருந்து முருகன், தீபக் பாளையங்கோட்டையிலேருந்து ரூபன், பூளாங்குளத்திலேருந்து முத்து, தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், சிவநாடனூர்லேருந்து மாரி, மும்பையிலேருந்து கே என் ராஜன், ஆரியங்கவுர் இந்திரா, பாக்கியலட்சுமி, வானரமுட்டி நம்பிராஜ், கழுகுமலையிலேருந்து ஜான்சி மேரி, ஆயக்குடி சுப்பிரமணியன், ஆலங்குளம் கனிரவி, நல்லூர் கிறிஸ்டி அரவிந்த், ரெட்டை குளத்துலேருந்து பொண்ணுத்தாய். இவங்க எல்லாருமே எனக்கு விருப்பப்படலை கேட்டிருந்தீங்க. சாரி, பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நேரம் வந்து நமக்கு ஒரு மணி நேரம்னாலே அதுக்குள்ளே நிறைய பாடல்கள் போட வேண்டியதாக இருக்குது. கவலைப்படாங்க, உங்களுடைய மெசேஜை நைட் கூட நமக்கு குக்கு விருப்ப பாடல்கள் இருக்குது. ஸோ 8:05 மறக்காமல் இதே போல் மெசேஜ் பண்ணிடுங்க, ஒரு பாடலை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. என்ன ஆசை மச்சான் திரைப்படத்துலேருந்து பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச்சிருக்கோம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து 3:02 திரையரங்கு நிகழ்ச்சி தான் காத்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நிகழ்ச்சியும் கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிவா செபாஸ்டியன். நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. மற்றொரு நாள் சேர்க்கலாம். நேர்களே, பாய் பாய், டேக் கேர்.

ஆயுர்வேத மருத்துவ முறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவிக நிர்வாகி

அதிகாரிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் திருச்செந்தூரில் இன்று தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் நாங்கள் சினிமா சம்பந்தமான ஏதாவது ஒரு பாடல்கள் வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அது என்ன பாடல், என்ன திரைப்படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நேயர்களே, உங்களுக்கு நாங்கள் ப்ளே பண்ணக்கூடிய பாடலுக்கான பதில் தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. திரையருவி நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் திவ்யா. முதல் பாடல் கொடுக்குறேன், அது என்ன பாடல் அப்படின்னா தெரிஞ்சால் கால் பண்ணுங்கள்.

0: கேட்டிங்களா இது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீர் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: அன்பு சகோதரிக்கு மதிய வணக்கம். ஆய்க்குடி சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், நான் இப்ப பிளே பண்ண பாட்டை கண்டுபிடிச்சிங்களா?
1: இளநிலை படம் தான், பாட்டு மனசுல இருக்கு. ஒரு குழு கொடுங்க, நான் கண்டுபிடிக்க முடியும் பாப்போம்.
0: இதுல வந்து மீனா குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க.
1: மீராவா?
0: நடிகை மீனா.
1: அன்புள்ள ரஜினிகாந்த்.
0: என்ன பாட்டு?
1: பாட்டு வந்து அம்பிகா படிப்பாங்க.
0: அம்பிகா படிக்கிற பாட்டு இல்ல, இந்த குழந்தைகள்லாம் வரக்கூடிய பாட்டு
1: இது. வெளியில வர மாட்டேங்குது.
0: பரவாயில்ல சார், நீங்க அழகா வந்து படம் பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க. வரக்கூடிய நீர் பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா நம்ம கேட்போமா? நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், என்ன பாடல் பண்ணுங்க?
0: கேளுங்க.

0: கேட்டீங்களா என்ன பாட்டு?
1: கேட்டோமா, அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில்
0: அதுல
1: மீனா அவர்கள் நடித்த, மீனா அவர்கள் குழந்தை பருவமா நடிச்சிருப்பாங்க.
0: பாட்டு, படம் பேர் அந்த நேரம் சொல்லிட்டாங்க, பாட்டு
1: கடவுள் உள்ள

0: அதே தான் அதே தான். இந்த பதில் சொன்ன உங்களோட பெயரையும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்?
1: நெல்லை மாவட்டம் திருமணஞ்சியிலிருந்து கோமு.
0: முகமது பேசுறீங்களா?
1: திருமணஞ்சியிலிருந்து கோமு.
0: கோமு பேசுறீங்களா? அழகாக கண்டுபிடிச்சிங்க சார். பாராட்டுக்கள் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நீர்கள் வந்து அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சில பாட்டு கேட்கும்போது நமக்கு இந்த படம் அப்படின்னு தெரியும், சில இது பாட்டு தெரியும். அதனால் அந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய பாடல்கள் நீர்களுக்காக வெயிட்டிங். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். விடுதலை திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல், பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மணி 11:11 கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரை அருவி. நம்ம நிகழ்ச்சியில நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
2: சத்தியமங்கலத்துல இருந்து.
1: யார் பேசுறீங்க?
2: கோகிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்கம்மா.
1: கேளுங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12

0: கடல புள்ள நேசத்திலே அந்த பாட்டுங்கம்மா.
1: அதேதான் அதேதான். என்ன திரைப்படம்?
0: நன்றி.
1: நம்ம கூட பேச போராடு நேயர், வணக்கம். வணக்கம், யாரீங்க பேசுறீங்க? உடையாம்புலியில இருந்து முருகன். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க.
1: கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: அரும்பாவி, அரும்பாவி மொத்தாவி பூவாய்.
0: படம்
1: அந்த படம் படம் வந்து
0: அதேதான் அதேதான். சூப்பர், அட்டகாசமாக கண்டுபிடிச்சிங்க. நன்றிங்க சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேர்களெல்லாம் அந்த ஃபேமஸான பாடல் கொடுக்கும்போது கூடவே சேர்ந்து அழகாக பாடியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எங்கள் ஊர் காவல்காரன் அந்த திரைப்படத்திலிருந்தே அந்த பாட்டை நம்ம கேட்டு ரசிக்கலாம். பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இலிருந்து. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
1: ஜோதி,
0: கரம்பனூர்ல இருந்து ஜோதி பேசுறீங்களா? ஜோதி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: ஜோதி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாட்டு
0: ம்,
1: ராசாசி ரோசா.
0: வா வா
1: வா
0: வா,
1: வா வா,
0: அதேதான்.
1: படம் பேர் தான் எனக்கு சரியா தெரியல.
0: படம் பேர் தான் சரியா தெரியலையா?
1: ஆமா,
0: என்னுயிர் தோழன்.
1: என்னுயிர் என்னுயிர் தோழன்.
0: நன்றிம்மா, அழகா கண்டுபிடிச்சிங்க.
1: தேங்க்யூ
0: நன்றி
1: மேடம்.
0: நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நம்ம கூட பேச போறோம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யாரைங்க பேசுறீங்க?
1: ஆறாம் நிலையிலிருந்து.
0: ஆறாம் பண்ணைன்னு மட்டும்தான் கேட்டது, அதுக்கப்புறம் பேர் கேட்கலையே.
1: சைபு நிஷா.
0: சைபு நிஷா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: ஆ
0: ஆ, கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: உன் தேவதை வந்து விட்டார்
0: அடடா,
1: உன்னை தேடி.
0: அப்படியா? சொல்லுங்க என்ன. ம், சரிதான், அதேதான். அதனாலதான் கூட சேர்ந்து உங்களோட எச பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்.
1: நானும் அதோடு சேர்ந்து பாடி இருந்தேன், அப்படியே ஃப்ளோல அப்படியே பாடி ஆயிடுச்சு.
0: சரி சொல்லுங்க நிஷா, என்ன திரைப்படம்
1: இது? வந்து பார்த்திபன்.
0: ம்,
1: பார்த்திபன் படம் அது. ஐயோ, படம் பேர் கட்ட டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: நீனு ஆரம்பிக்கும், சொல்லுங்க பாப்போம்.
1: ஐயோ தெரியலையே, நம்ம இப்ப சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: டக்குன்னு அந்த பாட்டு கண்டுபிடிச்ச குஷியில அது படம் பேர் மறந்து போச்சுது.
1: அஜித் தான்.
0: அதேதான், அதேதான். நீ வருவாய் என,
1: நீ வருவாய் என.
0: ஆ, சரி சரி நிஷா, அழகாக கண்டுபிடிச்சிங்க, கூட சேர்ந்து எங்களுக்காக பாடவும் செஞ்சீங்க. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: தேங்க்யூ,
0: நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நீ வருவாய் என திரைப்படத்துலேருந்தான் ஒரு சூப்பராக

0: பாடல் வந்துட்டே இருக்குது. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
2: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. ஆஜ் ஹி பாத்ர லாபார்த்தியோ கா ஆயுஷ்மான் கார்டு பன்வா கர் உன்ஹே தே நயே சால் கா உபஹார். 60 crore சே ஜாதா லாபார்த்தியோ கோ மிலா 5 lakh ரூபே கே முஃப்த் உபசார் கா அதிகார். आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं। अधिक जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை அருவி நேரம் 3:26. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இனிப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
1: கோவை நரசிபுரம் கந்தசாமி.
0: கந்தசாமி சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: வாய்பாட்டா போடுமா.
0: ஓகே, கேளுங்க.

0: கேட்டீங்களா என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதா?
1: கேட்ட மேடம், நீங்க பாட மாட்டீங்க.
0: பாகியராஜ் நடிச்சிருப்பாங்க, நம்பியார் நடிச்சிருப்பாங்க.
1: அந்த பாட்டுங்க
0: இல்லீங்களே, ஆனா அதே மியூசிக்ல அதே டியூன்ல வரும்.
1: அதே டியூன்ல ஒரு பாகியராஜ் படம்ல.
0: ஆமா, பாகியராஜ் நம்பியார் எல்லாம் நடிச்சிருப்பாங்க.
1: தோரல் என்ன போச்சு படம் நினைக்கிறேன்.
0: அதேதான் அதேதான் கண்டுபிடிச்சிட்டீங்க சார்.
1: பாட்டு இன்னொரு கப் போடுங்க.
0: இன்னொரு கவா, சரி கேளுங்க.

0: அதேதான் அதேதான், அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். கந்தசாமி சார் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்கள் எல்லாமே ஒரு வழியே எப்படினாலும் நாங்கள் அவங்களை கண்டுபிடிக்க வச்சிருவோம். அழகாக கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச நேர்களுக்கு எல்லாருக்குமே பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவிக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவிக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள்

0: விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் திருச்செந்தூரில் இன்று தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேசியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: மாலை வணக்கம் நேயர்களே, 4 மணி ஆயாச்சு அப்படின்னாலே நம்ம புதிய தும்பி நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உஷா.
0: இன்னைக்கு நம்ம வழக்கம் போல தான் புதிய தும்பி நிகழ்ச்சியில் என்னென்னா, சரிக்கு சரியா நீங்களும் கேள்வி கேட்கலாம், நாங்களும் கேள்வி கேட்கலாம். ஸோ நாங்கள் கேள்விகளோட தயாராக இருக்கிறோம், நீங்களும் கேள்விகளோட தயாராக இருந்தீங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு. உஷா
1: சொல்லுங்க. திவ்யா,
0: முதல்ல நீங்க யாரோட விளையாட போறீங்க? நீங்க விளையாடலைங்களா நான் விளையாடா?
1: ஃபர்ஸ்ட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்களேன்.
0: என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? சரி, என் கூட வர விளையாட போற நீர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், இருவருக்கும் இருக்கீங்களா?
0: ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கிறோம் ஜுனைதா.
1: உங்கள் கேள்வி கடைகளை தொடுங்கள் சுனிதா.
2: ஒன்றிலிருந்து
1: 10 வரை இருக்கிற பாட்டு.
0: சொன்னது
1: வந்து இது மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாட்டை சேர்த்துக்கோங்கன்னு
0: சொல்லல. அந்த மாதிரியா? சரி, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணு மட்டும் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் எடுத்து கொடுங்க பாப்போம். உஷா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அந்த பாட்டு
1: அடி எடுத்து வர வர
0: சினிமா பாட்டு தானே
2: சொல்லுவாங்க.
0: ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதே நீ வந்ததாலா. இரண்டுக்கு தெரியல. நான் மத்த நம்பருக்கு பாடட்டா? 10க்கு ஒண்ணு, 10க்குள்ளே நம் வரும்னு சொல்லு. 3, 4 இல்ல சொல்லி பாக்குற வேற ஏதாவது இருக்கான்னு.
1: 8க்கு சொல்லுங்க.
0: 8க்கு
2: 8
1: ராமையா,
0: அதுல ஆரம்பிக்கிறது 8னு ஆரம்பிக்கல இல்லையா?
1: அதுல 8னு வருது இல்ல.
2: நம்பர் வரணும். என்ன வர கூடாதுன்னு சொல்லுங்க.
0: அப்படியா? டைம் முடிஞ்சு போச்சே.
2: முடிஞ்சிட்டா?
0: நானா 2 சொல்லிருக்கா? நான் 2 சொல்லிட்டேன்.
2: சரி, நான் சொல்றேன். ஒரு ராஜா ராணியுடன் முதல் பாட்டு.
0: சரி,
2: இரண்டாவது இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டு. மூன்றாவது என் மூச்சிருக்கும் பின்னால் கேட்டிருக்கும். நாலாவது நாலு சுவரு நடுவுலதான் நடந்து போச்சு தவறு நாலு பாட்டை உணர்வு.
1: இந்த பாட்டுல நடுவுல எல்லாம் வரும் வரிகள்
2: என்ன என்ன மேடம்?
0: அது ஊடையில வந்தாலும் அவங்க சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா சுனிதா,
2: இல்லையா?
1: சரி, அஞ்சாவது இப்ப 5 நம்பருக்கு
2: என்ன
0: 5 ரூபாய்.

0: ஆறு மணமே ஆறு
1: ஏழு புறங்களுக்குள்
0: சூப்பர்
1: ராமையா
0: அந்த எட்டுக்கு ஒன்பது ஒன்பது
1: ஒரு ஒரு ஊர்ல ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு ராணி அந்த ராணி கிட்ட ஒன்பது
0: ஆமா அந்த பாட்டு வரும்
1: மாதம்
0: இணைப்பு கிடைக்கல. சரி பரவாயில்ல, இப்ப அடுத்த நேயர் உங்களோட வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: யாரு, எங்க இருந்து?
3: புதுக்குடியில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் கவிதா சீனிவாசன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் மேடம்.
2: சரி தான், பாருங்க தாய முரட்டிடலாம்,
0: அதே பழக்கம் அப்படியே வருது.
2: சரி கேளு, நீங்க கேக்குறீங்களா ஃபர்ஸ்ட்?
3: இல்ல நீங்க கேளுங்க மேடம்.
2: நான் கேக்கவா? சரி, ஒருத்த வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு மேலேயே பாத்துட்டே இருந்தானா? ஏன்
0: ஏன்
2: ஒண்ணுமே பாத்துட்டே இருந்தானா? அதுலதான் ஒரு இது இருக்கு, கடி இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு, அப்படி வச்சுக்கோங்களேன்.
3: பஸ் ஸ்டாண்ட்ல
2: ஏரோப்ளேன் போய் தேட போறாரு அவரு. ஏரோப்ளேன் வந்தா ஏறிடலாம்னு பாக்காங்க. உங்க ஊர்ல அப்படி வருதோ கவிதா?
0: அவங்க ஊர்ல வருமா இருக்கும்.
2: சரி டைம் முடிஞ்சிச்சா?
0: முடிஞ்சிட்டு.
2: ஒரு க்ளூவா? டைம் முடிஞ்சிட்டு நானே சொல்லிட்டுமா? ஒருத்தர் சொன்னாரா மதுரை பஸ் 4 மணிக்கு மேல வரும்
3: அப்படின்னு
2: சொன்னாராம். பாப்பீங்க, நாங்க இப்படி சொல்லக்கூடாது அண்ணா கவிதா.
0: அதானே. சரி கவிதா, நீங்க உஷாக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க?
3: பாட்டுக்காரன்
2: படம்
0: பேர் ஊரு விட்டு ஊரு வந்து, அவங்க சொல்றது கரெக்டா?
2: என்ன பாட்டு இருக்கு?
3: படம் பேர் தெரியல. ஆமா ஆமா, ஊரு விட்டு ஊரு வந்து.
2: சரி டைம் முடிஞ்சிருச்சு, நீங்களே சொல்லுங்களா இன்னும் ரெண்டு பாட்டு.
3: கர்கமே என்றாலும்
0: அது நம்ம ஊரு
3: போற போல.
2: இன்னொரு பாட்டு,
3: எங்க ஊரு காதல்ல பத்தி என்ன நினைக்கிறேன்.
0: அது எங்க ஊரு போல ஆளும் இல்லையே, அதானே? சூப்பர் சூப்பர்,
2: நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு கவிதா.
0: நேர்கள் எல்லாம் பாருங்க, இவ்வளவு
2: எப்படி பூந்து பூந்து யோசிக்கிறாங்க.
0: ஆமா, இவங்களுக்காக நம்மளும் டஃபா க்வெஸ்சன் செட் பண்ணணும் போல. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் நம்ம கேட்டு வந்துடலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரலில் பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: புதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நீர். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: பீமாமா, நீங்க வணக்கம் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கிதுக்குன்னு இருக்குது. என்ன கேள்வி கேட்க போறாங்களோ
2: அப்படின்னு. பார்த்து பயப்படலாமா? என்ன பீமாமா,
0: நீங்க சிரிக்கிறது அதுக்கு வேற, எனக்கு அது வேற கொஞ்சம் வேற ஏதோ ஒரு வில்லங்க பின்னாடி இருக்குங்கிற மாதிரி இருக்கே. சரி கேளுங்க கேளுங்க. முத கேள்விய, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பழம் என்ன பழமா?
2: என்ன பழம்
0: இது? நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு டக்குன்னு தெரிய
1: மாட்டேங்குது.
2: கடிஜோக்கா?
0: எல்லா வீட்லயும் இருக்குமா? அப்பளமா? அப்பளமான்னு கேட்டேன்.
1: இல்ல இல்ல,
2: அது எப்படி சிரிக்கும்?
0: ஒரு க்ளூ கொடுங்களே, டைம் முடிய போகுது, டக்குனு க்ளூ கொடுங்க. எல்லாருமே சாப்பிடும் பழம், நாளை எல்லாருமே சாப்பிடுவோம் தானே.
2: சரி இது முடிஞ்சிருச்சு,
0: டைம் முடிஞ்சிருச்சு. ஐயோ
2: என்ன பழம்?
0: அழுகாத பழம்.
2: ஐயோ கடவுளே,
0: அவங்க அதான் கடிஜோ. ஆமா, இந்த அழுகாத பழத்தை நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். கரெக்டு தான், கரெக்டு தான். அழுகின பழத்தையா சாப்பிடுவோம்? சரி இப்ப பீமாமாக்கு. கரெக்டு தான், கரெக்டு தான். உஷா வந்து முடியலப்பா சாமின்னு கண்ணை மூடிட்டாங்க.
2: உங்களுக்கு கேள்வி கேக்குறாங்க.
0: உங்களை மாதிரி கேக்க, சாம்பார்ல முதல்ல என்ன போடணும்?
1: என்ன
0: சாம்பார்னாலும் சரி, சாம்பாருக்குன்னு ஒரு பேஸ் வைப்பீங்கல்ல, சாம்பாருக்கு முதல்ல என்ன போடணும்?
2: சமையல் என்ன சாம்பார் வைக்க போறோம்?
1: சாம்பாருக்கு என்ன போடணும்? கத்திரிக்காய் முருங்கா போட்டு சாம்பார் வைக்கிற, பருப்பு எல்லாம் போடணும், அடுப்பு பத்த வைக்கணும்.
0: கடிஜோக்கு மாதிரி யோசிங்க.
2: நீங்க ரெசிபி சொல்லிட்டு இருக்கீங்க,
0: கடிஜோக்
2: கேக்காங்க.
1: கடிஜோக் சாம்பாருக்கு என்ன போடணும்?
0: சாம்பாருக்கு முதல்ல என்ன போடணும் அதான் கேள்வி.
1: சாம்பாருக்கு முதல்ல என்ன போடணும்? கடிஜோக்கா?
0: ஆமா,
1: சாம்பாருக்கு முதல்ல என்ன போடணும்?
0: 10 9 8 7
2: அடுப்ப பத்த வைக்கணும்.
0: சாம்பாருக்கு முதல்ல சா போடணும்.
2: அஜியோ,
0: அது கிடையாது. சாம்பாருக்கு முதல்ல சா போடணும். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா உஷா கூட விளையாட வரப்போற நீயர்.
3: வணக்கம். பெருமாள் குத்துல கோமதி நமச்சிவாயா.
2: முடியோ,
0: எப்படி என்னைய சொன்னீங்க? மாட்டிக்கிட்டீங்களா?
3: அதே மாதிரி ஒரு க்வெஸ்சன்.
2: சரி கேளுங்க.
3: இந்த அக்கா சாம்பார் வச்சிருக்காங்க, அந்த அக்கா ரசம் வச்சிருக்காங்க. அந்த சாம்பார்ல ரசம் கூட்டிட்டு அப்ப அது என்ன ஆகும்?
2: இந்த அக்கா சாம்பார் வச்சிருக்காங்க, அந்த அக்கா ரசம் வச்சிருக்காங்க, ரெண்டுத்தையும் சேர்த்தாவா?
3: சாம்பார்ல ரசம் கூட்டிட்டு சாம்பாரோட ரசம் கலந்துட்டு என்ன ஆகும்?
0: சாம்பார்ல ரசம் கலந்துட்டு என்ன ஆகும்?
3: நீங்க வச்சிருந்த சாம்பார்ல கை தவறி அந்த அக்கா கொட்டிட்டாங்க ரசத்தை.
2: என்ன ஆகும்? அதுவும்
0: கடிஜோக்குதானே?
3: எப்படி சாப்பாட வச்சு அதே மாதிரி தான்
2: சாம்பார் ரசம்னா?
0: சாம்பார்ல ரசம் விழுந்துருச்சு, என்ன
3: ஆகும்?
2: மண்டை வேலை செய்ய மாட்டேங்குதே. சாம்பார் ரசம்
3: இந்த கேள்வி வச்சுட்டு எத்தனை நாளா ட்ரை பண்றேன்.
0: இன்னைக்கு உஷா சிக்கிட்டாங்க.
3: உஷா அக்கா மாட்டிட்டாங்க.
2: அக்காவா?

0: உஷா தங்கச்சி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிடுவோமா?
1: தெரியல கோமதி அம்மா,
0: டைம்
1: சொல்லுங்க.
0: முடிஞ்சிருச்சு.
2: சாம் ரசம் ஆகும்.
0: சாம் ரசம் ஆகும்.
2: நீங்க மட்டும் சாம்பாருக்கு சாவண்ணா பொடிச்சீங்கல்ல, சாம்பாரும் ரசமும் கலந்தா
0: எங்களுக்கு அந்த படக் படக் இருக்கு தெரியுமா?
1: சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம்.
2: இப்ப எனக்குலாம் படக்கு படக்குன்னு அடிக்கி.
1: சரி, ஒரு ஒருத்த வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டானா, ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையா? ஏன்?
2: ஐயோ, இது என்ன போங்க, அந்த காலத்து ஜோக்கு. மாம்பழம் ஊதுபத்தியா வடை ஊதுபத்தியா?
0: ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அப்படின்னா உஷா ஒத்துப்பாங்க.
2: அதாவது ஒண்ணு, அந்த ஊதுபத்தி வந்து வாழைப்பழத்துல சொருகி இருப்பாங்க.
0: அதோட நிப்பாட்டிக்கங்க.
1: பழைய ஜோக்குன்னு இப்படி சொல்லி என்ன வந்து? சரி, கரெக்ட் தான், வாழைப்பழம். வாழைப்பழம்.
2: நீங்க ரெண்டு மார்க் எனக்கு.
1: சூப்பர் சூப்பர், உங்களுக்கே தான் ரெண்டு மார்க்.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. ஆஹா, பழைய ஜோக்குன்னு சொல்லிட்டாங்களே, புது ஜோக்கை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க உஷா.
1: யோசிச்சு எடுத்துட்டு வரோன்னு.
0: சரி, அதுக்குள்ள நம்ம ஒரு பாட்டும் கேட்டு வந்துடலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: புதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மத்தியலை 597 கிலோஹெர்ட்ஸில் இருந்தும். அடுத்ததான் நம்ம கூட விளையாட வர போற நேர். வச்சுட்டு வந்தாச்சு, வச்சுட்டு வந்தாச்சு.
1: என்ன சாம்பார் வச்சீங்க?
0: எல்லாம் கலவையா போட்டு வச்சிட்டோம்.
1: சரிங்க,
0: எதுக்கு பிரச்சனை அப்படிங்கறதுக்காக. சரி, அடுத்ததா வந்துட்டாங்க, நேர்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஒரு தேவதை வந்து விட்டாங்க பாட்டு.
0: இந்த பாட்டோட வரும்போதே தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு யாருன்னு. ஆனாலும் நீங்களே உங்க பேரை சொல்லிருங்க. நல்லா இருக்கும் கிருஷ்ணன் சார். ரொம்ப நாளாவே உங்களுக்காக ஒரு கேள்வியை பதுக்கி பதுக்கி வச்சிருந்தேன், இப்ப கேக்கட்டா?
2: ஆமா, ரெண்டு தடவை சொன்னேன், உங்க வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னு கேளுங்க.
0: பாதாளத்தில் பிறந்தவன், பம்பரத்தில் சுழன்றவன், இளம் வெயிலில் காய்ந்தவன், எரி நெருப்பில் வெந்தவன், எல்லார் வீட்டிலும் இருப்பவன், அவன் யார்? உங்க ஊர் ஸ்பெஷல் உங்க வாயால சொன்னாதான சரியாகும். அதனாலதான்
2: இன்னொன்னு என்ன, பாராட்டணும். ரெண்டு திருப்பு உங்ககிட்ட கேட்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்குமா?
0: நன்றிங்க சார், நன்றி நன்றி. சரி, நீங்க எனக்கு என்ன கேட்க போறீங்க?
2: நான் ஒரு இந்தியாவில உங்களுக்கு கேட்டேன், ஒரு பாட்டு படிக்கிறேன். இது என்ன படம் அப்படிங்கறது நீங்க சொன்னா போறோம்.
0: சரி,
2: இல்லைன்னா ஊடையில ரெண்டு வரி சொல்லுங்க. நீங்களும் திரை வரியில எங்கிட்ட கேட்கணும்
0: அதனாலயா? சரி, கேளுங்க கேளுங்க.
2: படிக்கட்டுமா?
0: படிங்க.
2: மக்களை பெத்து, மனைய பெத்து, மத்த வயசுல பிள்ளைய பெத்து, நோய் இல்லாம நொடி இல்லாம 100 வருஷம் வாழ போற தங்கச்சி, உங்க ரெண்டு பேருக்கும் சாமி தூண இருக்குதான் தங்கச்சி.
0: கேள்விப்பட்ட பாட்டு தான்
1: தங்கச்சி. ஆனா பழைய படம் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டு வரும்.

0: என்னமா?
1: இது வந்து அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த அட்வைஸ்லாம் சொல்லிட்டு போகிற மாதிரி அண்ணன் சொல்லிட்டே போவார்னு நினைக்கிறேன், அந்த பாட்டு தான் இது.
0: ஆமா, ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா, நீங்க எனக்கு கேள்வி கேட்டீங்கல்ல.
1: ஆமா,
0: அதுதான் முத இது வரும்.
2: நீங்க கேட்டதுதான் முத இது வருமா?
1: பானைன்னு ஆரம்பிக்குமா, மண்
0: பானைன்னு? வெரி குட். பானைன்னு ஆரம்பிக்கும்.
1: சிரிக்காங்க உஷா, எனக்கு தெரியல,
2: எனக்கே தெரியல.
0: ஆனா தெரியறிவில நீங்க ஈஸியா கொடுத்தேமா, என்ன நான் சொல்லிடுறேன் என்னன்னு
1: கேட்டீங்கன்னா,
0: பானை பிடித்தவள் பாக்கியசாலி.
1: அந்த படம் பேரு கரெக்ட்.
0: நன்றிங்க
1: சார்.

0: பானையும் தான் ஆரம்பிக்கும்.
1: சிரிக்காங்க உஷா, எனக்கு தெரியல,
2: எனக்கே தெரியல.
0: ஆனா சிறையறிவில் நீங்க ஈஸியா கொடுத்தேமா, என்னால நான் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பானை பிடித்தவள் பாக்கியசாலி,
1: அந்த படம் பேரு. கரெக்ட்.
0: தெரிஞ்சு
1: போச்சு. நன்றிங்க சார்.
0: நல்ல மூர்த்த நாள் மண்ணுக்கு ஏன் கேளுங்க.
1: ஏன்
0: நீங்க பானையை பத்தி கேட்டே நானும் பாத்துக்க, டக்குன்னு பானையை பத்தி ஒரு பாட்டு வந்து.
2: அதுக்கும் முகூர்த்த நாளுக்கும் என்ன சம்பந்தம்?
1: ஏதோ இருக்கு. நீ
2: நன்றிங்க சார். நன்றி.
1: நானும் ஒரு முகூர்த்த நாள் சொன்னேன், ஏதோ சரி முகூர்த்த நாள் போல, அதனால இருக்குமோ, சரி ஒரு நல்ல நாள்ல நீங்களும் இந்த மாதிரி பானை வச்சு கேட்டிருக்கேன், நானும் அந்த மாதிரி சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன்.
2: அடுத்த நேயர்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யாரு இங்க இருந்து?
3: சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து.
2: சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து. சரி, நீங்க கேக்குறீங்களா?
1: நீங்க
2: நான் அந்த கதை சொல்றேன், அந்த கதையில இருந்து நீங்க ஒரு பழமொழி கண்டுபிடிக்கணும். அந்த கதையை வச்சு, ஒரு காக்கா வந்து ஒரு வீட்டு வாசல்ல வெள்ளை கலர்ல ஒரு இது இருந்திருக்கு, அது நினைச்சிட்டு அது பால் அப்படின்னு நினைச்சிட்டு குடிச்சிருச்சு. கடைசியில பார்த்தா அது சுண்ணாம்பு, அது வாயெல்லாம் வெந்து போயிடுச்சு. மறுநாள் பார்த்தா அதே மாதிரி வெள்ளை கலர்ல பால் இருக்கு, அது சுண்ணாம்பு அப்படின்னு நினைச்சிட்டு பறந்து போச்சு, ஆனா கடைசியில பார்த்தா அது பால். இதுதான் கதை. இதை வச்சு ஒரு பழமொழி சொல்லுங்க.
1: பால்னு வரக்கூடிய ஏதாவது ஒரு பழமொழி எடுத்து விடுங்க.
2: பால் இல்லை, அப்படி கண்டுபிடிக்க கூடாது. அந்த கதை சொன்னல, அந்த கதையை வச்சு அதுல ஒரு பழமொழி உள்ள இருக்கு.
1: ஓ அப்படியா.
3: வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க கூடாது.
2: வெளுத்ததெல்லாம் பால் அப்படி இல்லையே, அது இல்லையே.
3: வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்க கூடாது, ஏன்னா அது அப்படித்தானே நினைச்சு குடிச்சிச்சு.
1: இந்த பூனை சூடு பட்டுச்சுன்னா அந்த இது நினைக்கிறேன், உங்களுக்கு
3: கொடுத்துருக்கேன்.
2: சூடு கண்ட பூனை தயிர் பானைய திறக்காது.
1: ஏன்னா நீங்க சொன்னது கொஞ்சம் சரியா வரும், அதனால உங்களுக்கு வந்து நாங்க மார்க் கொடுத்துருதோம். சரி, நீங்க உஷாக்கு கேள்வி கேளுங்க.
2: சரி கேளுங்க.
1: எந்த வாட்ச் கரெக்டான டைம் காட்டும்?
2: கடி ஜோக் தானா?
3: கடி ஜோக் தான்.
2: எந்த வாட்ச்?
3: ஹலோ,
2: இருக்கேன் இருக்கேன், போல இங்கே போல, இங்கேயே தான் இருக்கேன். யோசிக்கிறேன் என்ன வரும்.
1: எனக்கு ஒரு முள்ளு இருக்கிற வாட்சா.
2: கரெக்டா?
1: இல்லை ஓடுற வாட்சா? ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டும் தான் எனக்கு தோணுச்சு.
2: சரி, நீங்கள் சொல்லிடுங்க.
3: எந்த வாட்சும் காட்டாது, நாம தான் பார்க்கணும்.
1: சிவகாமி பின்னிட்டீங்க.
2: நன்றி சிவகாமி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
1: சொல்லுங்க.

0: இந்த ரெண்டு நேயரும் அவங்க தான் ரெண்டு ரெண்டு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க.
1: ஒரே நேயர்கள் தான் ரெண்டு ரெண்டு மதிப்பெண்.
0: ஆமாம்,
1: நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன்.
0: சரி, பண்ணிட்டு வரோம். அதுக்குள்ள ஒரு பாட்டையும் கேட்டு வந்துடுவோம்.
1: கேட்டலாம்.
0: உனக்கும் எனக்கும் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: அட்டகாசமாக நீயர்களோட புதிய தும்பி நிகழ்ச்சியில் விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக விளையாட வரப்புற நீயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் கூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கேன். ரெண்டு
2: பேரும் நல்லா இருக்கும் சுப்பிரமணியன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
2: சரி,
0: உங்களுக்கு நீங்க கேள்வி கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டா?
1: நீங்க கேளுங்க.
0: சரி, உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு படத்துடைய டயலாக் நான் சொல்லுவேன். அது என்ன திரைப்படம், அந்த டயலாக் வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க, சரிங்களா? நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்க கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. ரஜினிகாந்த் படம், சரி. ஆனா அந்த டைலாக் யார் சொல்லிருப்பா? ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லிருப்பாரு, அது யாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். வடிவேல் இல்லையே, உஷா கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: ஜனகராஜா?
0: ஜனகராஜ் இல்ல.
2: நீங்க இருக்கிற நடிகர் பேர் எல்லாத்தையும் லிஸ்ட் அடிக்கிறீங்க போல இருக்க.
0: நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்ககிட்ட சொல்லிட்டா வந்தீங்க.
2: டைம் முடிஞ்சிட்டே.
1: ஸ்ரீராஜனா?
2: டைம் முடிஞ்சிட்டு.
0: ஆமா, ரஜினிகாந்த் படம் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஆஹா, சரி பாடுங்க.
2: காமராசர் படமா?
0: இல்ல, இது பழைய படம்.
2: பழைய படம்,
1: பழைய படம். ராஜகணேசர் நடிச்ச படம். பேரில்
2: ராஜகணேசன். ஜெயலலிதா, சிவா, சிவாஜி கணேசன் நடிச்ச படம்.
0: தெரியலீங்களே, நீங்களே பதில் சொல்லிருங்க.
1: தாய் படத்து பேரு.
0: தாய். பாட்டு?
1: பாட்டு வந்து
0: அதாவது நம்ம திரையரவில நேயர்களுக்கு பாடல் கொடுத்து கண்டுபிடிங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கும் இப்படிதான் இருக்குங்கறது அவங்க சொல்லும் போதுதான் எனக்கே தெரியுதுன்னா பாத்துக்கங்களேன்.
2: கேப்பீங்க கஷ்டமா?
0: ஆமா. இப்ப அடுத்து உஷா கால் வந்தாச்சு. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் சிட்னியர் ராஜேஷ்.
0: ராஜேஷ்,
3: ராஜேஷ்
2: புதிய நேரா? ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க?
0: இல்ல, அவங்க பேசிருக்காங்க. பேசிருக்காங்க.
3: பேசிருக்கேன், அடிக்கடி வர மாட்டேன்.
2: சரி, ஓகே. கேள்வி கேக்குறீங்களா?
3: சரி, நான் ஒரு புது வேணா போடுறேன், கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா?
2: சொல்லுங்க.
3: சரி, இப்ப வர என்ன, ஒரு மூணு மாசத்துல நாலு மாசத்துல தீபாவளி பண்டிகை வருது.
0: ஆமா,
3: சரிங்களா? அது தொடர்புடைய நாலு எழுத்து யாருக்கு?
0: நாலு எழுத்து
3: வார்த்தை.
2: நான் கேக்கட்டமா?
3: அது என்ன விலங்கு?
2: பசு. பசு.
3: தொடர்புடைய செய்தி கிடைக்கும்.

0: சரி, ஒரு விடுகதை தான். வராதிருந்து வந்தேன், வந்துவிட்டு போனேன், போன பிறகு வந்தேன், இனி போனால் வரமாட்டேன். வராதிருந்து வந்தேன், வந்துவிட்டு போனேன், போன பிறகு வந்தேன், இனி போனால் வரமாட்டேன்.
1: வயதுங்களா?
2: வயதான் கேக்குறாங்க.
0: வயது வயதும் சொல்லலாம். இன்னொன்னு இல்ல, வயது வந்து நடுவுல எப்படி போகும், திரும்பி வரும்? அது வராது இல்ல வயது.
2: சார் நூ வேணா உங்க ஒரு க்ளூ குடுக்கறேன். இன்னைக்கு இப்ப மணி என்ன நேரம்?
0: இல்ல இல்ல, நான் யோசிச்சது வந்து
2: இதுவும் கிடையாதா?
0: கிடையாது. வராதிருந்து வந்தேன், வந்துவிட்டு போனேன், போன பிறகு வந்தேன், இனி போனால் வரமாட்டேன். பல்லு.
2: பல்லா?
0: கரெக்டா? சரி சரி, நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
2: ஆஹா, பல்லுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி இருக்கு, நானும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன், ராஜசாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில போகன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
3: This song is a tribute to all the heroes and villains.

0: நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். உஷா சொல்லுங்க, நேயர்கள்லாம் எவ்வளோ அட்டகாசமாக விளையாடுனாங்க இல்லையா?
2: சூப்பராக விளையாடுனாங்கல்ல. நம்ம யோசிக்க முடியாததெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு நீங்கள் திரையறிவியில் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் அவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, அப்படின்னே சொல்லலாம்.
1: ஆமாம், நிறைய பாடல்கள் அவங்க கேட்கும்போது நம்மளும் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடணும்னு தான் தோணுது. ஆனால் நேர்களும் அட்டகாசமாக கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்ட எல்லா நேர்களையும் மதிப்பெண் பெற்றுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏர்வாடி ஜுனைதா, புதுக்குடி கவிதா, கடைநல்லூர் பீமா, பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம், காரக்குறிச்சி கிருஷ்ணன், சேரன் மகாதேவி சிவகாமி, தென்காசி சுப்பிரமணியன், இவங்க எல்லாருமே மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கள் தான் வின். அதனால் அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். நேர்கள் வந்து 10 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல 3 மதிப்பெண்கள் பெற்று உஷா 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல 2 மதிப்பெண்கள் பெற்று நான் இருக்கிறேன். அதனால் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டு இதில் கொடுத்துடலாம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து. பாராட்டணுமா இல்லையா? முதல் இடம் மட்டும் இல்லை, அடுத்த ரெண்டு இடமும் முக்கியம் தானே இல்லையா?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக முக்கியம் இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் நம்ம நேர்களோடு விளையாடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து பாடலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மூட்டுவலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பற்றிய நேர்முகம் தான் கேட்க இருக்கிறோம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சித்த மருத்துவர் பாப்பா இவாஞ்சலின் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 127,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் மற்றும் மோஹித் குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின்

பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் இரண்டாவது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆலோசனை நேரம். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பற்றிய நேர்முகம் தான் கேட்க இருக்கிறோம். இந்த நேர்முகத்துல பங்கேற்கிறதுக்காக சித்த மருத்துவர் பாப்பா இவாஞ்சலின் அவங்க நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். இப்போ பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் இணைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இந்த மூட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய நம்ம உடம்புல நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. அந்த மூட்டு வழினால நிறைய பேர் அவதிப்பட்டதை நம்ம நாளுக்கு நாள் பார்த்துட்ருக்குறோம். நிறைய பேர் அதனால் நடக்க முடியாமல் கூட இருக்கிறாங்க. இந்த மூட்டு வழி எதனால் வருது, அதுக்கான காரணங்கள் என்ன மேடம்?
2: இப்போ இந்த ஜாயின்ட் பெயின் அப்படிங்கிறது வந்து காமனாக நமக்கு என்னென்னா முழங்கைகள், நம்மளோட முழங்கால்கள், இடுப்பு, தண்டுவோட அந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஜாயின்ட்ஸில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜஸ் வந்து தேய்ந்து போகிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மூட்டுகளில் வந்து வலி வந்து என்ன பண்ணுது, அதாவது அதோடய எஜ்ஜட்ஸில் வந்து கார்ட்லேஜ் அப்படின்னு சின்ன சின்னதாக வந்து ஒரு தோல்பை மாதிரி இருக்குது, அது எல்லாமே வந்து நமக்கு தேய்மானம் அடைகிறதுனால தான் அவங்களுக்கு அந்த முட்டு வலி வந்து காமனாக வருது. இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால்கள், முழங்கால்கள் தான் முதல்ல பேசிக்காக எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 100 வந்து ஒரு 70-80% பேர் வந்து இந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தினால அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கால்சியம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி. இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு கூட அந்த மூட்டு வலி வந்து காமனாக நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் இவ்வளோ சிறு சின்ன வயசுலேயே நம்ம மூட்டு வலி சொல்கிறாங்களே, இது வந்து ஏஜ்டு பீப்புளுக்கு தானே.
1: ஆமாம், அப்படியே ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும், வயசானால் தான் அந்த வயசாக தான் நமக்கு அந்த மூட்டு தேய்மான பிரச்சனைலாம் வரும். இப்போ நிறைய பேருக்கு அந்த யங் ஸ்டேஜ்லேயே வருது,
2: யங் ஸ்டேஜ்லேயே வருது. அதுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி. வெயிலில் போகிறதுக்கே பயந்து வீட்டுக்குள்ளேயே அந்த ஏசியில் இருக்கிறது, எங்கே போனாலுமே வந்து வெயிலோட தாக்கம் படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து வருது. அதே மாதிரி கால்சியம், அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் உணவு முறைகள்லாம் உங்களுக்கு மாறுபட்டு போயிருச்சு இல்லையா, அதனால கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறைகள் அவங்க எடுக்காத காரணத்தினால என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த முட்டி எலும்பு தேய்மானம் வந்து ரொம்ப இயர்லியராகவே ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து வந்துடுது அவங்களுக்கு. இப்போ ஏஜ்டு பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதை அந்த எலும்பு தேய்மானத்தோடய அவங்க இருக்கும்போது வந்து அந்த இஷ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓல்டேஜுக்கு வந்து வருது.
1: பொதுவாக இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக ஏன் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த வயதினருக்கெல்லாம் மூட்டு வலி அதிகமாக ஏற்படுது, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா, வயதானவங்களுக்கு போக வேற யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான வயதினர்களுக்கெல்லாம் அதிகமாக ஏற்படுது நினைக்கிறீங்க?
2: அபோவ் 30 மேலே,
1: 30 மேலனாலே இருக்கும்.
2: ஆமாம், இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கால் வலி, அந்த மசில் வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருக்குது, அந்த ஒரு ஏஜில் வந்து, அதாவது அபோவ் 30 மேலவே வந்து என்ன பண்ணுதுன்னா எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரலாகவே உங்களுக்கு தேய்மானம் அடைய ஆரம்பிக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட உடல் சூழ்நிலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்ம அந்த உணவு முறைகள்லாம் கொஞ்சம் மாற்றுறதாகட்டும், நம்மளோட ஆக்டிவிட்டீஸு, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப இயர்லியராக வர்றதை நம்ம தடுக்கலாம். இப்போ நீங்கள் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியமோட அளவு வந்து 8.6-10.3 வரைக்கும் இருக்கணும். இது நிறைய பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டயட்லேயும் ப்ராப்பராக கால்சியம் சம்மந்தமான ஃபுட்டு எடுக்காமல் இருக்கிறது ஒரு காரணம். விட்டமின் டி எதுலாம் அது

0: அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுக்காமல் இருக்கிறது. இப்போது லேடிஸ்க்கெலாம் காமனாக பார்த்துட்டிங்கன்னா இர்ரெகுலர் மென்சுரேஷன்லாம் இருக்கும், அப்போ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உங்களுக்கு டெஃபிஷியன்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றத்தை சரி பண்ணுறதுக்கான ஃபுட்டெல்லாம் ப்ராப்பராக எடுத்தோம்னா இவ்வளோ சின்ன ஏஜ்லேயே அவங்களுக்கு அது வர்றதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.
1: இன்னொன்று, நம்ம உடல் பருமன் அதிகமானாலும் நமக்கு அந்த மூட்டுகளில் வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா?
0: கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போது நம்மளோட முழங்கால்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓவரால் பாடியோட வெயிட்டை வந்து தாங்கி நிற்கிறது இந்த முழங்கால்கள் தான். அப்போ என்னென்னா நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு வெயிட்டை விட நம்ம ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 இயர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு 60 கேஜி தான் இருக்கணும், ஆனால் 80 இல்லை 85 அந்த மாதிரி அவ்வளோ அதிகமாக அவங்க வெயிட் வந்து போடும்போது வந்து என்னாகும்னா முழங்கால்களில் அந்த தாங்கி இருக்கிறதுனால அதில் அதிக அளவு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அந்த எலும்பு தேய்மானத்தை அது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகப்படுத்தும். அதுக்கு என்ன காரணங்கள்னா இந்த ஜங்க் ஃபுட்லாம் நிறைய எடுக்கிறாங்க இல்லையா,
1: அந்த உணவு மாற்றங்கள்னால நம்ம உடலில் ஏற்படக்கூடியதுனாலையும் நமக்கு அந்த
0: இந்த இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
1: இன்னும் கூட நிறைய கேள்விகள் இருக்குது, நேயர்களும் அவங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நேயர்களே, உங்களுக்கும் இந்த மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பற்றி ஏதாவது ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கான கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக மருத்துவர்கிட்ட கேட்கலாம். அதற்கு கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 0462-256-1132 மற்றும் 0462-256-1133. இன்னும் இதை பற்றின இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கும் படி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வரலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆலோசனை நேரம் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நமக்காக நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க சித்த மருத்துவர் பாப்பா எவாஞ்சலின் அவர்கள். மேடம், இந்த மூட்டு வலிகிறதுக்கான காரணங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. பொதுவாக இந்த நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல நம்ம உடம்புல, அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு மூட்டுனா நீங்கள் எதை சொல்வீங்க?
1: அதிகமாக பாதிக்கப்படக்கூடியதுன்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி நம்மளோட முழங்கால்கள் தான். அதுவும் இந்த கழுத்து எலும்பு தான் அதிகமாக என்ன பண்ணுது அப்படின்னா பாதிக்கப்படுது. இப்போ இந்த முழங்கால்கள் வந்து ஏன் அதிகமாக பாதிக்கப்படுதுன்னா, நம்ம உடம்புலேயே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நீ ஜாயிண்ட் தான். ஸோ அதில் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் அப்போவே நம்ம சொன்ன மாதிரி அந்த பாடி வெயிட் அதிகமாகிறது ஆகட்டும், இல்லை மற்ற காரணங்கள் ஆகட்டும், இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட்னால அந்த முழங்கால்கள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறதுனால முதல்ல பாதிக்கக்கூடியது நம்மளோட நீ ஜாயிண்ட் தான் அதிகமாக பாதிக்குது.
0: அதுவும் இல்லாமல் இந்த மூட்டு வலி வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அதிகமாக வர்றதா சொல்கிறாங்களே, அது உண்மையா?
1: கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 100% வராங்கன்னா ஒரு 70-75% வந்து லேடிஸ் தான் காமனாக இந்த வந்து நீ ஜாயிண்ட்டில் அஃபெக்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ சின்ன வயசில், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் சின்ன வயசுலேயே மூட்டு எலும்பு தேய்மானம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க, ஒரு 12 இயர்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப இயர்லியாகவே நிறைய பேருக்கு வந்து, அதாவது பரம்பரையாக அம்மாவுக்கு வந்து தைராய்டு இருந்துச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு வர்றதாகட்டும், இல்லை நமக்கு வந்து ஒரு பிசிஓடி இஷ்யூ இருக்குது, இல்லைனா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தினால ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து என்ன பண்ணதுன்னா செக்ரீட் ஆகிறது குறைஞ்சிரும். இப்போ இந்த ஈஸ்ட்ரோஜனை எதுக்கு, அது ஏன் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு நிறையா இருக்குது. இது வந்து நமக்கு மென்சஸ் ரெகுலராக இருந்துச்சுன்னா அந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த மூட்டு எலும்பு தேய்மானம் வர்றதை வந்து நமக்கு தடுக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இந்த நம்ம ஜங்க் ஃபுட் ஆகட்டும், ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், இல்லை கலரிங் ஐட்டம், பரோட்டா, பேக்கரி ஐட்டம்ஸ், இதெல்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்க பெண்கள்லாம் ரொம்ப அதிகமாக எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம எந்த அளவுக்கு வந்து சரி பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும் சொல்லி பார்த்திங்கன்னா, நேச்சுரல் நம்ம கிடைக்கிற ஈஸ்ட்ரோஜனும் கிடைக்கும். அது வந்து ஃப்யூச்சரில் அந்த முட்டு எலும்பு தேய்மானம், அதாவது ஆஃப்டர் மெனோபாஸ் தான் நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, எனக்கு வந்து முட்டு வலி இருக்குது, கை வலி இருக்குது, கால் வலி, கழுத்து வலி எல்லாமே. ஸோ அப்போது அவங்க அந்த டைமில் வந்து அவங்க உடலை அவங்க பேணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய, இல்லை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆல்மண்ட் ஆகட்டும், எக் ஆகட்டும், பன்னீர் ஆகட்டும், க்ரீனி வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய எடுக்கும்போது அந்த ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கை கால் மூட்டு வலியை அது வந்து சரி பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது.
0: மேம், நிறைய நேயர்களும் வந்துட்டாங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம்.
1: கண்டிப்பா.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
2: மேடம், அவடையில இருந்து ராமர் பேசுறேன்.
0: ராமர், உங்களுடைய கேள்விகளை நீங்க மருத்துவர் கிட்ட கேளுங்க.
2: சரி.
1: வணக்கம்
2: சார். படிக்கட்டுதல ஏறும்போது முட்டிலே பிடிக்கும்.
1: ஓ சரி சார், படிக்கட்டுகள் ஏறும்போது மட்டும்.
2: ஆமா ஆமா, நடக்கும்போது வைக்கும்போது அந்த பிரச்சனை இல்லை.
1: சரி சார், ஓகே. நம்ம முட்டில நடக்கும்போது எதுவும் சவுண்ட் கேக்குற மாதிரி எதுவும் இருக்கா சார்? கிரிபிடேஷன், அதாவது கடக் கடக்னு சவுண்ட் கேக்குற மாதிரி?
2: இல்லையா? இல்ல மேடம்,
1: அந்த மாதிரி எதுவும் இல்ல. முட்டில வலி, வீக்கம் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்றீங்களா சார்? அந்த மாதிரி எதுவும் இல்ல.
2: படிக்கட்டுல ஏறும்போது மட்டும் தான் பிடிக்கு.
1: ஓ சரி சார. அது வந்து நீ ஜாயிண்ட்ல, அதாவது முழங்கால்கள்ல மட்டும் வலி இருக்குங்களா?
2: இல்ல, அந்த முட்டில தான் கரெக்ட்டா.

0: ஆ சரி சார். இப்போ ஏஜ் உங்களுக்கு எவ்வளோ சார் ஆச்சு?
1: 50.
0: ஆ ஓகே சார். இப்போது காமனாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாடிப்படி ஏறி இறங்கும்போது வந்து நமக்கு வந்து முட்டுகளில் மட்டும் வலி இருக்குன்னா, நமக்கு வந்து என்னென்னா இப்போ 30 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது 30 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே எலும்பு தேய்மானம் அடையும் சார். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் போன் க்ரோ ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேய்மானம் அடைஞ்சு தான் நமக்கு அந்த ஏஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கால்சியம், விட்டமின் டி, பாஸ்பரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் டெஃபிஷியன்ட், அதாவது நார்மலாக இருக்கிற லெவலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி அக்யூட் பெயின், சும்மா ஜஸ்ட் அந்த மூட்டுகளில் வலி மட்டும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அதுவும் அந்த மாடிப்படி வந்து ஒரு காலை வந்து கீழே ஊனி அடுத்த கால் எடுத்து வைக்கும்போது நமக்கு இந்த வலி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம வந்து சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம சாப்பாட்டில் நிறைய எடுக்கிறதாகட்டும், சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறதாகட்டும், இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக பண்ணும்போது வந்து என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முட்டுகளை வந்து நமக்கு பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அப்பப்போ வலி வந்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னா ப்ராப்பரான எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் சார். ஆமாம், அதிக தூரம் வாக்கிங் போகிறதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு நம்ம அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போய்க்கலாம், அதுக்கு மேலே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் சார். ஓகே சார், தேங்க் யூ.
2: நன்றிங்க சார். அடுத்ததா ஒரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: அப்புறமா வணக்கம், நான் ஏர்வாடி இருந்து சுல்தானி பேசுறேன்.
2: கேளுங்கமா உங்களுடைய கேள்வி.
3: எனக்கு 2 வருஷமா, இப்ப 2 வருஷமா தான் இருக்கணும், நான் நல்ல வாக்கிங் போவேன், ஆனா அந்த படி ஏறும் போது ஒரு அந்த காலை ஊன்னி ஏற முடிய மாட்டேங்குது.
0: ஓ சரி, முழங்கால்கள் வலி மட்டும் இருக்கு.
3: நான் சித்த மருந்து இந்த மருந்து தான்மா திங்க, நான் இங்கிலீஷ் மருந்து எதுவும் சாப்பிடல.
0: சரிம்மா சரிம்மா,
3: இதே தான் சாப்பிட்டுருக்கேன். வெண்ணி போட்டலாம் நல்லா ஒத்தடம் கொடுக்க, ஆனாலும் அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கு.
0: சரி சரி, இப்போதைக்கு வெறும் மாத்திரை மருந்துகள் வந்து வெறும் 30% தான் நம்மளோட வலிகளை வந்து குறைக்கும். இப்போ நீங்கள் இந்த முழங்கை மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு வந்து எலும்பு தேய்மானம் அந்த இடத்துல வந்து ஆயிருக்கிறதுனால மாத்திரையோ மருந்தோ சாப்பிடும்போது அது போடுற அந்த டைமில் அது என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி வலியை நமக்கு குறைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெயும் சூடு பண்ணி நீங்கள் போடுறீங்க, ஒத்தடம் கொடுக்குறீங்கன்னா அந்த டைமுக்கு அது ஒரு ரிலீவாக இருக்குமே தவிர்த்து பர்மனன்ட் சொல்யூஷன் அதில் ப்ராப்பராக இருக்காது. இப்போ நம்ம சித்த மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா அரசு மருத்துவமனையிலையும் வரும் சிகிச்சை முறை அப்படிங்கிறது வந்து பண்ணுறாங்க. இந்த வர்ம சிகிச்சை முறைங்கிறது வந்து என்னென்னா, ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி ஒத்தடம் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மூட்டில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானத்தை அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும் உங்களுக்கு.
3: சரி சரி சரி, நான் இங்கிலீஷ் மருந்து சாப்பிடல மேடம், நான் சித்த மருந்து தான் தின்னுட்டு இருக்கேன் இவ்வளவு காலம்.
0: சரிம்மா சரிம்மா,
3: ஒரு வலி மாத்திரை கூட நான் வெளியே வாங்கி சாப்பிட மாட்டேன். என்ன போடுவேன், நல்லா வெண்ணி கொதிக்க வச்சு அதுல நுணாவோ நொச்சி இலையோ கொதிக்கிற வெண்ணில போட்டுருவேன். இப்ப எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த சாறு இறங்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு ஊத்தி கழுவுங்களை ஒத்தடம் கொடுங்க. நாங்க
0: ஆமாம், நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணி லைட்டாக சூடு பண்ணி அந்த முட்டியில் வலி உள்ள இடத்துல போட்டிங்கன்னா அந்த தோலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகள் ஓப்பன் ஆகி அந்த ஆயில் உள்ள அப்சர்வ் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வீட்டில் கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதை துணியில் முடிஞ்சு எண்ணெயை தண்ணியை நல்லா சூடு பண்ணி இந்த கல்லுப்பை அதில் முக்கி அந்த காலோட வலி இருக்கிற இடத்துல ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் வலியை உங்களுக்கு நல்லாவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும். நீங்க இந்த மருந்தோட சேர்த்து வர்ம சிகிச்சை முறையும் மேற்கொள்ளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. ஓ, நம்ம திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரி சித்த மருத்துவ கல்லூரியில பண்றாங்க. ஓ சரி மேம், சரி சரி.
3: திருக்கண்ணங்குடிதான் மருந்து வாங்கிட்டு இருக்கேன், திருக்கண்ணங்குடியில்தான் வாங்கிட்டு இருக்கோம்.
0: ஓகே, நீங்க ஆயில் போட்டு மருந்தும் சாப்பிடுங்க, ஆயில் போட்டு ஒத்தனை முறையை கொஞ்சம் மாத்துங்க, நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி
3: போடுறோம். இப்போ 10 போடுறாங்க,
0: 10 போடுறாங்க. சரி,
3: கிளாச்சி போட்டேன், கிளாச்சி
0: கலர்ச்சி கலர்ச்சி கலர்ச்சி விதை 10 போடுறீங்க.
3: அந்த இதுதான் தந்திருக்காங்க. இப்போ நான் வீட்லயும் போடுறேன், முட்டையில வெள்ளை கருவை எடுத்து அதை அப்ளை பண்றேன்.
0: அது நல்லா ஒரு 5 ரூபா காயின் சைஸ் அளவுக்கு கனமா 10 போடுங்க. உள்ள வீக்கம் எதுவும் 5 ரூபா காயின் சைஸ் அளவுக்கு கனமா 10 போடுங்க, அது அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவி. சுனி
3: நன்றி. நன்றி மேடம்.
0: நன்றி
2: மேடம். இந்த நேர்கள்லாம் சொல்லும்போது எனக்கும் சில விஷயங்கள் கேட்கணும்னு தோணுச்சு.
0: சொல்.
2: அதாவது அந்த மூட்டு வலி படி ஏறும்போது அந்த மூட்டில் வந்து நமக்கு சத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி மூட்டுகளில் நமக்கு அந்த வலிகள் அது அந்த சத்தங்கள் வந்தாலே நமக்கு அந்த நம்ம மூட்டு வலிக்கான வரப்போகுது அப்படின்னு ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கிடலாமா?
0: கண்டிப்பாக மேம். இது வந்து எப்படின்னா அக்யூட் ஸ்டேஜ், அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு தலை சுத்தல் இருக்குன்னா நமக்கு ஏதோ ஒரு காரணம்

0: பதார்த்தம் இருக்கிறதுனால தானே, அதே மாதிரி இந்த முட்டு வந்து தேய்மானம் அடைகிறதுனால, அதாவது ஒரு முட்டும் இன்னொரு முட்டும் ஒன்னோடு ஒன்று உரசுறதுனால தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிப்பிட்டேஷன் சவுண்டு கேட்குது, அதாவது அந்த கடக் கடக்குன்னு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கிறது. இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் நமக்கு அந்த ரெண்டு எலும்புமே ஒன்னோடு ஒன்று உரசி உரசி உரசி அது தேய்மானத்தை இன்னும் அதிகப்படுத்தி வீக்கத்தை அந்த இடத்துல உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இது எப்படின்னா நீங்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறது அது நமக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது. அதை ஆரம்ப கட்டத்திலே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த வரும சிகிச்சை முறையிலையோ இல்லைன்னா நம்ம மருத்துவ முறையிலையோ வந்து அதை நம்ம சரி பண்ணிடலாம்.
1: இன்னொரு விஷயம் கூட அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து அந்த ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து அந்த ஆயில் மசாஜ் பற்றி சொன்னீங்க. அந்த ஒத்தரத்துலேயே வந்து அந்த ஹார்ட் பேக், கோல்ட் பேக், அதாவது வெந்நீர் ஒத்தரமும் இருக்குது, நம்ம அந்த ஐஸ் ஒத்தரமும் இருக்குது. எந்த மாதிரியான வழிகளுக்கு வந்து நம்ம எந்த ஒத்தரம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை ரெண்டு ஒத்தரமும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா மேடம்?
0: இப்போ நம்ம காமனாக இது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்டின் தான். இப்போ வெந்நீர் வச்சு எந்த சூழ்நிலையில நான் ஒத்தரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எலும்பு தேய்மானத்தினால ஒரு வீக்கம் வருது அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலன்னா ஆயில் போட்டு சுடுதண்ணி வச்சு உத்தரம் கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அடிப்பட்ட இப்போ நீ ஜாயிண்ட்டில் நம்ம கீழே விழுந்துட்டோம்,
1: அந்த சுளுக்கு மாதிரி விழுந்துச்சு,
0: அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஐஸ் பேக் வச்சு உத்தரம் கொடுக்கும்போது அது உடனே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டத்தை அதை அதிகப்படுத்தி உடனே நமக்கு அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும்.
1: இன்னும் கூட அவங்க இந்த சிகிச்சை முறைகள் பற்றிலாம் சொன்னாங்க. சித்த மருத்துவத்தில் இந்த மூட்டு வலியை குணப்படுத்துறதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்ல முடியும்?
0: கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாத்திரை, அந்த அம்மா சொன்ன மாதிரி மாத்திரை மருந்து நிறையா நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், பத்து போடுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடு பண்ணி போடுறேன், பட் ஆனால் அதை ரொம்ப நாளும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தமே எனக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம சித்த மருத்துவத்திலே வரும சிகிச்சை முறை அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஏன் மறுபடியும் அந்த வரும சிகிச்சை முறையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர்மம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா வர்மம் தட்டுறது, அதாவது இந்த கிராமத்து சைட்லலாம் வர்மம் விழுந்துருச்சு அதை தட்டுறோம், பட் ஆனால் வர்ம சிகிச்சைக்கும் வர்மம் தட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த வர்ம சிகிச்சை முறைனா என்னென்னா இப்போ இந்த எலும்பு தேய்மானத்தினால அது வந்து என்ன பண்ணணும், இடையில போகக்கூடிய நரம்பு போய் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணும். அது நரம்பை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறையுது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த வர்ம சிகிச்சை பண்ணும்போது அது அந்த பிராண ஓட்டம் தடைபடுது இல்லையா, அதை வந்து நமக்கு சரி பண்ணுறதுக்கு இந்த வர்மா பாயிண்ட்ஸ் அதாவது வர்ம புள்ளிகள். இப்போ நம்மளோட முட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் நம்ம தூண்டி விடும்போது அது ரத்த ஓட்டத்தை நமக்கு அதிகப்படுத்துறதுக்கும் அந்த வலியை குறைக்கிறதுக்கும் ஒரு உடனடி ஒரு தீர்வாக வந்து நமக்கு இருக்கும்.
1: இந்த வர்ம சிகிச்சையில் என்னெல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லும்போது, அந்த என்ன மெசேஜ் சொன்னீங்க, வேறு என்னென்னலாம் அதில் பண்ணுவாங்க மேடம்?
0: இப்போ அதில் அந்த வர்ம புள்ளிகளை தூண்டி விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணாகட்டும் இல்லைனா வந்து கடிவஸ்தி அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. இந்த எலும்பு தேய்மானத்துக்கு இந்த கடிவஸ்தி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு எலும்பு தேய்மானம் வந்துருச்சு, இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் போட்டிருக்கோன்னா அந்த ஃபேன் வந்து சவுண்டு கேட்குது, கட கடன் சவுண்டு கேட்குதுன்னா ஆயில் ஒன்று ஊற்றிட்டோன்னா அந்த சவுண்டு குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த கிரிப்பிட்டேஷன் இருக்கிற டைமில் அதுக்கு ஆயில் தேவை, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து நமக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பாத்தி மாதிரி கட்டி எண்ணெயை சூடு பண்ணி அதில் தேக்கி வைக்கும்போது ஸ்கின்ல உள்ள போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஆயில் உள்ள ஈஸியாக அப்சர்வ் ஆகிறது ஹெல்ப் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எலும்பு தேய்மானத்தை அது குறைக்கிறது மசிலுக்கு வந்து நல்ல ஒரு ரிஜிடிட்டியை கொடுக்கறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: பொதுவாக நம்ம அந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது அந்த வலி இருக்கும்போது அவங்க எடுத்துக்கிறாங்க, திருப்பி அதுக்கப்புறம் அந்த வலி போனதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழித்து திருப்பி மறுபடியும் வலி வருதுன்னு மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த வறுமை சிகிச்சையில் அந்த நமக்கு மூட்டு வலிங்கிறது அது முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமா, இல்லை இந்த மாதிரி வலி வரும்போது நம்ம அடிக்கடி நம்ம இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணுமா?
0: இப்போ கிரானிக் ஸ்டேஜில் இருக்காங்க நிறைய பேர் வந்து,
1: அதாவது இந்த நாள்பட்ட வலி இருந்தால்
0: வலி இருக்காது இல்லைன்னா நிறைய பேருக்கு அந்த காலோட ஷேப்பே மாறி போயிடும். இப்போ சில பாட்டிகள் தாத்தாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பவுல் எக் மாதிரி ஆயிரும், அந்த கால் வளைஞ்சு போகிறதாகட்டும் இல்லை எக்ஸ் ஷேப்பில் இருக்கிறதாகட்டும் இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கிரானிக் ஸ்டேஜ். இந்த அளவுக்கு போக விடாமல் நீங்கள் மாட்ரேட் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வர்ம சிகிச்சை முறையை வந்து நம்ம மேற்கொண்டு அதை ஏற்றபடி அதுக்கான எக்ஸ்டர்னல் தெரப்பி எல்லாம் ப்ராப்பராக பண்ணும்போது வந்து கண்டிப்பாக இதில் நல்ல ரெமெடி நமக்கு நல்ல சொல்யூஷன் இருக்குது நமக்கு.
1: இன்னும் கூட நிறைய கேள்விகள் நேயர்களுக்கும் இருக்குது, நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி அந்த சிகிச்சை முறைகள் பற்றி பேசலாம் மேடம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்களே, ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: ஆலோசனை நேரம் தான் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சித்த மருத்துவர் பாப்பா இவாஞ்சலின் நிறைய தகவல்கள் நமக்காக வழங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த சித்த மருத்துவத்தில் அந்த மூட்டு வலியை எப்படி எப்படி குணப்படுத்தலாம், அதுவும் இந்த வரும சிகிச்சை முறை பற்றிலாம் சொன்னீங்க. சில சித்த மருத்துவங்கள் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டது அந்த உள் மருந்தாகட்டும் இன்னொன்று அந்த எண்ணெயை தடவுறதாகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்கு ஏதாவது அந்த உள் மருந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருக்கா மூட்டு வலி குணப்படுத்துறதுக்குன்னு?
1: இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான நாடிகள் நம்ம சொல்கிறோம், வாத பித்த கபம் சொல்லிட்டு. ஆக்சுவலி வாதம்ங்கிறது கேஸு, பித்தம்ங்கிறது ஹீட்டு, கபம்ங்கிறது குளிர்ச்சி. இப்போது அந்த வாதத்தோட லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 mg இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 50 mg இல்லை 40 mg மேலே, அதாவது 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கும் போது அந்த கேஸை வந்து குறைக்கிற விதமாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உள் மருந்துகள் வந்து எடுக்கணும். இப்போ அந்த பேதிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுப்போம். எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள கழிவுகள் எல்லாம் ப்ராப்பராக அந்த மோஷனில் ஃப்ரீயாக போயிடுச்சுன்னா கேஸ் அதோட சேர்த்து நிறைய பேருக்கு மோஷன் போகும், ஆனால் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும். ஆனால் அந்த அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த கேஸ் உடம்புலேயே தங்கி உடம்புல எங்கெல்லாம் ஃப்ரீ ஃபேஸ் இருக்கும் அங்கெல்லாம் குத்தல் குடைச்சல் வழியே உண்டு பண்ணும். அப்போ நம்ம அதுக்கு வந்து பேதிக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை

0: மாத்திரை எடுக்கிறதாகட்டும், மற்ற உள் மருந்துகள் எடுக்கும்போது தான் வந்து என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வலி நமக்கு, அதாவது ஒரு 70% வருமானு வச்சுக்கோங்களேன், 10% டயட்டு, 10% எக்ஸசைஸு, 10% மெடிசின், இதில் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 99% வந்து நமக்கு என்ன பண்ணணும், நல்ல ரெக்கவரி வந்து கிடைக்கும். அப்போ இந்த உள் மருந்துகள் வந்து எடுக்கும்போது எதுக்காக உள் மருந்துகள் தேவை? இப்போ சித்த மருத்துவத்தில் உள் மருந்துகள்னாலே எண்ணெய் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. உள் மருந்துகள் எடுக்கும்போது தான் அந்த நரம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மசிலை வந்து என்ன பண்ணுன்னா, மசிலோட ஒரு ரிஜிடிட்டியை அதிகப்படுத்துறதாகட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இந்த உள் மருந்துகள் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். வெளிப்புறமாக வந்து நம்ம எண்ணெய் எதுக்காக போடுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, கிரிப்பிடேஷனை குறைக்கிறதுக்காகவும், இன்னொன்று நிறைய வகையான எண்ணெய்கள் எல்லாம் இருக்குது, முறிவெண்ணெய் ஆகட்டும் இல்லை பிண்டை தைலம் ஆகட்டும், இதெல்லாம் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டோட வலியை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: ஒவ்வொரு வலிக்குமே ஒவ்வொரு விதமான எண்ணெய் இருக்குதா?
0: எண்ணெய் இருக்குது, ஆமாம். இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே சாப்பிடக்கூடிய எண்ணெயும் இருக்குது, நம்ம வெளியே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயிலும் வந்து இருக்குது. இப்போ இந்த பிண்டை தைலம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நார்மலாக வந்து வேக்ஸ் அது கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த வேக்ஸ், அந்த பிண்டை தைலம் வந்து தேய்க்கும்போது நம்ம

0: முறிவெண்ணெய் ஆகட்டும் இல்லை பிண்ட தைலம் ஆகட்டும், இது எல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டோட வலியை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: ஒவ்வொரு வலிக்குமே ஒவ்வொரு விதமான எண்ணெய் இருக்குதா?
0: எண்ணெய் இருக்குது. ஆமாம், இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே சாப்பிடக்கூடிய எண்ணெயும் இருக்குது, நம்ம வெளியே எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயிலும் வந்து இருக்குது. இப்போ இந்த பிண்ட தைலம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து வேக்ஸ் அது கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த வேக்ஸ் அந்த பிண்ட தைலம் வந்து தேய்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீக்கம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் நமக்கு.
1: மேம் நேரும் வந்துட்டாங்க, அவங்கள்ட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
2: மருத்துவரமா? மாலை வணக்கம் சொல்லுவது புருஷோத்தமன் மேடம்.
1: கணேசன் சார், உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் தெளிவா இல்லையே.
2: சரிங்க மேடம்,
1: கொஞ்சம் தள்ளி வாங்களேன்.
2: சரிங்க மேடம்.
1: இப்ப கேளுங்க.
2: ஆங்கிலம் அப்போ வந்து சூழ்நிலை வந்துருக்கா?
1: ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம சித்த மருத்துவத்தை எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க.
0: ஆமா, இப்போ ஆங்கில மருத்துவம் வந்து நீங்க என்ன காரணத்துக்காக எடுத்துட்டு இருக்கீங்க சார்? இதே மூட்டு வலிக்காங்கவா இல்ல வேற எதுவும் பிரச்சனைக்காக எடுத்துட்டு இருக்கீங்க?
1: சுகர் பிரஷர்.
0: ஓகே சார், சுகர் ஆகட்டும் ப்ரெஷர் ஆகட்டும் நம்ம நார்மலாகவே நீங்கள் அலோபதி மெடிசன் எடுத்தீங்கன்னா அதே மெடிசனே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஆங்கில மருத்துவோட இதை சேர்த்து நம்ம எடுத்தும்போது நிறையா நமக்கு சைட் எஃபெக்ட் வருது அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பட் ஆனால் சித்த மருத்துவங்கள் எல்லாமே வேர்பாறை தலைப்பாறை மிஞ்சினங்கள் தான் பரப்பச்சந்திரம். முதல்ல என்ன பண்ணணும்னா ஹெர்பல் மெடிசன் தான் நம்ம காமனாகவே ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஹெர்பல் பெருசாக போயிட்டு நமக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது சார், அது ரொம்ப குறைவு தான். அதனால் நீங்கள் உங்கள் சுகர் ப்ரெஷருக்கு எடுக்கக்கூடிய மருந்தோடு சேர்த்து நீங்கள் சித்த மருத்துவ மருந்துகளும் எடுத்துக்கும் போது எந்த சைட் எஃபெக்டும் நமக்கு இருக்காது சார்.
2: சரிங்க மேடம்,
1: நன்றிங்க சார். நன்றி. அடுத்த நேரம் வந்துட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், செல்வம் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும் சார். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்கலாம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: எனக்கு 45 ஆகுது.
0: ஓகே சார்.
3: நடக்கும்போது ஒன்றும் தெரியல, சில சமயத்தில் உட்காந்து எந்திக்கும் போது கொஞ்சம் பெயினாக தெரியுதுங்களா?
0: ஓகே சார்.
3: ஒன்று, ரெண்டாவது படி ஏறும்போது அது லேசாக லைட்டாக வலிக்குமா இருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு ரெண்டு நாள் வலிக்கும், திடீர்னு அதுக்கப்புறம் வலிக்காது. நான் காலில் அந்த வாக்கிங் போகிறது உடற்பயிற்சி செய்து அடிக்கடி பண்ணுவேன்.
0: ஓகே சார். ஓகே.
3: அதுக்கப்புறம் சாப்பாடு முறைகளும் நல்லபடியாக அந்த ஆகாரங்கள் காய்கறி வகைகள் அதிகமாக சாப்பிட்றது உண்டு.
0: ஓகே சார்.
3: அது எதனால மேடம் இப்படி இப்படி இன்னும் அதிகமாக வலி வர வாய்ப்பு இருக்குமா இல்லைன்னா எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு?
0: சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உணவு முறைகளில் நம்ம என்ன மாதிரி உணவு முறைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சார். இப்போ சில பேர் வந்து பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சத்தான காய்கறிகள் கீரைகள்லாம் வந்து சாப்பாட்டில் நிறையா எடுத்துக்கிறேன், பட் ஆனாலும் எனக்கு இந்த முட்டு வலி இருக்குது, அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா இந்த 30-40 அந்த ஏஜ் டைமில் இந்த எலும்பு தேய்மானம் நமக்கு ஆரம்பிக்கிற ஒரு டைமாக கூட இருக்கலாம் சார். ஆமாம், அந்த மாதிரி சிட்டுவேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆல்மெண்ட்டு அதாவது பாதாம் ஆகட்டும் இல்லைனா வந்து நம்ம பன்னீர் ஆகட்டும், எக் ஒயிட்டு மட்டும் சார், எக் ஒயிட் வந்து டெய்லி 2 எக் ஒயிட்டு, அப்புறம் சத்தான காய்கறிகள் கீரைகள் கால்சியம் சம்பந்தமான அதாவது பார்த்தீங்கன்னா சிறு சிறு மீன்கள் இந்த சாலை மீன் மத்தி மீன் நெத்திலி மீன் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெகுலராக கரெக்டாக எடுக்கும்போது வந்து என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த எலும்பு தேய்மானம் வந்து வரவிடாமல் நமக்கு நல்லாவே வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிவென்ட் பண்ணும் சார். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் இந்த வாக்கிங் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட்டு. ஆனால் வாக்கிங்கே வந்து பெர் டேக்கு அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20-30 சார் அவ்வளோதான் வாக்கிங் போகணும். இதை விட்டு சில பேர் வந்து 2-3 மணி நேரம் வாக்கிங் போவாங்க, அது நமக்கு மைல்டாக இருக்கக்கூடிய அந்த வலியையும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சார்.
3: நீங்களே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க டாக்டர், அதிகமாக வாக்கிங் போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
0: ஆமாம் சார்.
3: அப்படின்னாங்க சிலப்போ சிட் அப்ஸ் உட்காந்து எழுந்திப்பாங்க தெரியுமா?
0: ஆமாம் சார். ஆமாம்,
3: அதுவுமே வந்து நான் டெய்லி ஒரு 10-20 கவுண்ட் பண்ணுவேன்.
0: ஓகே சார். ஓகே.
3: அது அந்த மாதிரி பண்ணும்போது கூட ஒன்றும் தெரியாது, சில சமயத்தில் வலிக்க ஆரம்பிச்சிடும் நீங்களா?
0: ஓகே சார்.
3: அதையும் கம்மி பண்ணலாம் நினைக்கிறேன்.
0: ஆமாம் சார், நமக்கு இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா முட்டி அந்த மடக்கி நீட்டுறதாகட்டும் அது ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். இந்த லேடிஸ் வந்து கோயிலில் வந்து அடி பிரதர்ஷனம் மாதிரி பண்ணுவாங்க சார், அதாவது ஸ்டெப் மேலே ஸ்டெப் வச்சு நடக்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ஸ்டெப் நம்ம பண்ணலாம் சார். இதெல்லாம் பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா இந்த வலி நமக்கு இந்த இன்னும் அதிகமாகாமல் அப்படியே அது நமக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வலியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார்.
3: நன்றிங்க. இன்னொரு சந்தேகங்க
0: சொல்லுங்க சார்.
3: இப்போ வயது முயன்றவர்கள் இன்னும் பழைய காலத்து ஆட்கள் சைக்கிள் மேய்க்கிறாங்க, எங்க போனாலும் நடந்து போறாங்க, அவங்ககிட்ட கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்குவாங்க இல்ல சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா.
3: அந்த இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் லோடு வச்சு பேட்டரிய லோடு வச்சு இந்த உரமுடைகள் வச்சுலாம் சைக்கிள் மீச்சு போகக்கூடிய ஆட்கள் நான் பார்க்க தான் செய்யறேன் ரோட்ல
0: கண்டிப்பா
3: நிறைய ஆட்கள். அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் பார்த்தா இப்ப நமக்கு

0: எல்லாம் வயசு வந்து 45 அவங்க எல்லாம் 65 வயசுக்கு மேல இருக்கும் அவங்களுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: அவங்களுடைய உடம்பு சூழ்நிலைகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க என்ன காரணமா
1: சார்? அவங்களோட உணவு முறைகள் ஆகட்டும், அவங்களோட உடற்பயிற்சிகள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உள்ள காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த உணவு முறைகள் எல்லாமே அடல்ட்ரேஷன் ஆயிருச்சு. எந்த பொருளாகட்டும் ஒரு கலப்படம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிருச்சு இல்லை சார். இப்போ நம்ம குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடியது அந்த மாதிரி உணவுகள் தான். அதை எல்லாத்தையுமே நம்ம குறைச்சிட்டு சிறு தானியங்கள் அதிகமாக சேர்க்குறதாகட்டும், இல்லைனா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்கள் அதை இது எல்லாமே ப்ராப்பராக ரொம்பவே குறைஞ்சிருச்சு சார். அதெல்லாம் நம்ம பழைய மாதிரி கொண்டு வந்தோன்னா நம்மளும் வந்து ஒரு 60-70 இயர்ஸில் வந்து அவங்கள மாதிரி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் சார்.
0: இருக்கலாம். நம்ம சிறு வயசுலேருந்தே குழந்தைகள் வந்து நம்ம வழக்க முறைகளை நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா ஆயில் தேய்க்காம ஆயிலே தேய்க்காம இருக்கிற குழந்தைங்க எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. கண்டிப்பா அப்போ நம்ம அந்த சிறு வயதுல வெறும் தலையில நம்ம ஷாம்பு போட்டு குளிக்க குளிக்க ஹேர் ஃபாலும் அதிகமாகும், பாடி ஹீட் குறையாது, டேண்ட்ரஃப், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நிறைய வரதுக்கு காரணங்கள் வந்து இதுவும் ஒரு காரணம் சார்.
0: முடியும் நரைச்சிரும்.
1: ஆமா சீக்கிரமா நரைச்சிரும். ஆமா
0: நரைச்சிரும்.
1: கண்டிப்பா
0: வீட்டுல வந்து பொதுவாக வந்து ஒரு ஆள் முயற்சி பண்ணா காணாது, வீட்டுல எல்லாருமே முயற்சி பண்ணணும் பிள்ளைகள் வளர்க்கறதுக்கு, அப்பதான் இது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
1: கண்டிப்பா சார் கண்டிப்பா.
0: ரொம்ப நன்றிங்க.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
2: மேடம் அவங்க நேர்கள் சொல்லும்போது எனக்கும் நிறைய நிறைய கேள்விகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்கணும் அப்படின்னு தான் தோணுது. அதாவது அவங்க சொல்லும்போது சொன்னாங்க நம்ம அந்த வாக்கிங் போகும்போது நமக்கு அந்த மூட்டு வலிகள் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நம்ம வாக்கிங் வந்து நமக்கு மூட்டு வலி இருக்கும்போது போகலாமா போகக்கூடாதா?
1: கண்டிப்பாக போகக்கூடாது மேம். இப்போ என்ன சொல்கிறதுன்னா அக்யூட் நீப்பெயினும் இருக்குது, க்ரானிக் நீப்பெயின், அதாவது நார்மலான முட்டு வலிக்கும் நமக்கு முட்டு எலும்பு தேய்மானத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகம் மேம். இப்போ சாதாரண நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப நேரம் நம்ம லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறோம், இல்லை நம்ம காலுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு ஒரு 1 வீக்குக்கு ஒரு பெயின் இருக்கும், அது வந்து நார்மல் கால் வலி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஆயிலை போட்டு ஒத்தடம் கொடுத்தோ ஏதோ ஒன்று பண்ணி அந்த டைமுக்கு அதை சரி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் போகிறது இஷ்யூ இல்லை. பட் நமக்கு எலும்பு தேய்மானம் இருக்கும்போது நீங்கள் அந்த வாக்கிங் போகிற அந்த தொலைவு ரொம்ப தூரம் இருக்கும்போது நடக்க நடக்க நடக்க நடக்க அது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு தேய்மானம் அதிகமாகி இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு அது ஒரு சொல்யூஷனாக இருக்காது, இன்னும் அந்த வலியை வந்து இன்னும் அதிக தான் நமக்கு வந்து படுத்தும். ஸோ அதனால் வாக்கிங் வந்து எப்போவுமே நான் பேஷண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 15-20 மினிட்ஸ் வாக்கிங் போங்க போதும். அப்படி என்னால் முடியலைன்னா எல்லா சிட்டுவேஷனில் நம்ம வாக்கிங் போக முடியாது இல்லையா, அப்போ நம்ம ஸ்டெப் வாக் மாதிரி அந்த கோயிலெல்லாம் லேடிஸ் அடி பிரதர்ஷனம் பண்ணுவாங்களா, நம்ம வீட்டை சுற்றியே ஒரு 10 தடவை வாக்கிங் மாதிரி வந்தோம்னா முடிஞ்சு போயிருச்சு.
2: இன்னைக்கு கூட ஒரு நேர் வந்துட்டாங்க மேடம் பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யாருங்க இருந்து பேசுகிறீங்க?
3: மருந்து பாத்திரைகளை கணக்குல சாப்பிடுறாங்க, இந்த நோய் சரியாவதோ இல்ல இந்த மாத்திரை சாப்பிட்டதுனால வலி இல்ல, இது தற்காலிகமான ஒரு தொடர்ந்து அந்த மாத்திரை எடுத்துருக்காங்க, அந்த சிகிச்சையை தொடர்ந்து மேற்கொள்றாங்க. சுத்த மருத்துவத்துல மட்டும் ஏன் அப்படி தொடர்ந்து அந்த மாதிரி முயற்சிக்க மாட்டாங்க? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து தொடர்ந்து சுத்த மருத்துவத்துல அந்த பூரண குணம் ஆகிற வரைக்கும் அந்த சிகிச்சை மேற்கொள்ளணுமா, இல்ல அதையும் இந்த மாதிரி மருத்துவங்கள்ல ஆயுள் முழுக்க அந்த மாதிரி சித்த மருத்துவத்துல வந்து மருந்துகள் வெளிப்புறமா உள்புறமா தொடர்ந்து சாப்பிட வேண்டியது?
1: சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நமக்கு இந்த முட்டு எலும்பு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எவ்வளவு நாள் வந்து மாத்திரை மருந்துகள் வந்து சாப்பிடணும், என்னோட வாழ்நாள் முழுவதும் அந்த மாத்திரை மருந்துகள் ஆகட்டும், உள்புறமாகட்டும் வெளிப்புறமாகட்டும் நான் எடுத்துட்டே இருக்கணுமான்னு சொல்லி சொன்னீங்கன்னா மாத்திரை மருந்துகள் வந்து நீங்கள் எதில் சாப்பிட்டாலும் சரி சார், நம்ம சித்தாவில் சாப்பிட்டாலோ இல்லை வேலை மருத்துவ முறையில் சாப்பிட்டாலுமே 30% தான் நமக்கு ஒரு ரெக்கவரி கொடுக்குது சார். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் மாத்திரை மருந்துகள் வந்து எடுக்கும்போது அது அந்த டைமில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும். மற்றபடி நீங்கள் அந்த மாத்திரை மருந்துகளை விடும்போது வந்து என்ன ஆகும்னா இந்த வலி இன்னும் கொஞ்சம், ஏன்னா அது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு நரம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கோ நமக்கு ஹெல்ப் பண்ணதே தவிர்த்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணும் போதும் ப்ராப்பரான டயட்டு நம்ம சித்த மருத்துவத்திலே வர்ம சிகிச்சை முறை வந்து இருக்குது சார். அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. இப்போ சில பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எண்ணெயே சூடு பண்ணி வழி வர நேரம் போடுவாங்க, அதுக்கு

0: போட மாட்டாங்க. ஆனால் இந்த வரும சிகிச்சை முறையை நம்ம ப்ராப்பராக எடுத்துட்டோம். இப்போ ஒரு மண்டலம் சித்த மருத்துவத்தில் 48 நாள் சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி அந்த ஒரு மண்டலமோ அரை மண்டலமோ நம்ம ப்ராப்பரான வரும சிகிச்சை முறையும் எடுத்துட்டு அது கூட சேர்த்து நம்ம மெடிசன் எடுத்தோம்னா நம்ம என் வாழ்நாள் முழுவதும் நான் மெடிசன் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சார். ஒரு 100 நாட்கள் ப்ராப்பராக அந்த மெடிசனை எடுத்துட்டு ப்ராப்பரான வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், நமக்கு நல்ல ரெக்கவரி இருக்கும் சார்.
1: மேலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: கண்டிப்பா சார்.
1: அதே சமயத்துல உணவு முறைகளையும் நம்ம சரியா கடக்கணும்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. உணவு முறைகள்னா இப்ப இந்த மூட்டு வலி இல்ல ஒரு எனக்கு ஒரு ஜாயிண்ட்லயே ப்ராப்ளம், என்னோட நர்வ்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா கிழங்கு வகைகள் பயிறு வகைகள் நம்ம சாப்பாட்டில் அவாய்ட் பண்ணணும் சார். இப்போ பயிரில் நம்ம சுண்டல் கூட நிறைய பேர் கேட்பாங்க, கொண்டக்கடலை கூட சாப்பிடக்கூடாதா? கொண்டக்கடலை கூட சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது கூட கேஸ் என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தி இந்த வலியை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சார். கிழங்கு வகைகள் பயிறு வகைகள் புளிப்பை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள்லாம் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா இந்த இஷ்யூலேருந்து நம்ம ரொம்ப சீக்கிரம் வெளியே வந்துடலாம் சார்.
1: மேல நல்ல ஒரு விஷயமா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கும் இந்த வானொலி நிலைய பொறுப்பாளருக்கும் சகோதரிக்கும் நன்றி.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
2: நன்றிங்க சார், நன்றி. இன்னும் இந்த உணவு முறை பத்தி சொன்னாங்க, இன்னும் அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாமா? நேர்களே, ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
3: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
4: தேஷ் கே யுவாவோ நே தானா ஹை, பாரத் கோ ஆயுஷ்மான் பனானா ஹை. आज ही पात्र लाभार्थियों का आयुष्मान कार्ड बनवाकर उन्हें दे नए साल का उपहार. 60 करोड़ से ज्यादा लाभार्थियों को मिला 5 लाख रुपए के मुफ्त उपचार का अधिकार. आज ही आयुष्मान ऐप डाउनलोड करें और पात्र लाभार्थी अपना आयुष्मान कार्ड बनवाएं. अधिक जानकारी के लिए 1-4555 पर कॉल करें.

0: மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கீங்க ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில. நமக்காக ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க சித்த மருத்துவர் பாப்பா இவாஞ்சலின் அவர்கள். இந்த மூட்டு வலிக்கு இதுக்கு பத்தின அந்த உணவு முறை பத்தி நீங்க நிறைய வந்து நிறைய நேர்கள்ட்ட சொல்லும்போது சொன்னீங்க. பொதுவா என்னென்ன உணவுகள் வந்து நம்ம சாப்பிடலாம் மூட்டு வலி இருக்கும்போது, என்னென்ன உணவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும் மூட்டு வலி இருந்தா?
1: ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சித்த மருத்துவத்தில் மாத்திரை மருந்து சாப்பிடும்போது பத்திய முறையை வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க.
0: ஆமாம், சித்த மருத்துவம்னாலே நம்ம வேற எதுவும் சாப்பிட முடியாது, பத்தியத்தை மட்டும் தான் சாப்பிடணும்,
1: நம்ம சித்த மருத்துவமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் டிசைட் பண்ணுறாங்க இல்லையா. நோய்க்கு மட்டும்தான் பத்தியமே தவிர்த்து மருந்துக்கு வந்து எந்த பத்தியமுமே நமக்கு வந்து கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை மருந்து எடுக்கும்போது நம்ம பத்தியம் இருக்கிறோன்னா அந்த நோயோட அளவு நோயை வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பத்தியம் மேற்கொள்கிறோமே தவிர்த்து மருந்துக்காக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் பயிர் வகை, நான் மறுபடியும் அதை ஏன் சொல்கிறேன்னா இந்த கிழங்குங்கிறது கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு பேரே வந்து சித்த மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா நமக்கு வந்து அலல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லுவோம், வாயுனாலே கேஸு. அப்போ கேஸோட அளவு வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுனால தான் அந்த மூட்டு வலி வருதுங்கிறது சித்த மருத்துவத்தில் வந்து அதையும் ஒரு தொகுப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபுட்டில் உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்ப்பாங்க, வாழைக்கிழங்கு அதிகமாக சேர்ப்பாங்க, அதோடு சேர்த்து வந்து சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் நிறையா சேர்க்குறாங்க இல்லையா, இதெல்லாம் சேர்க்கும்போது அது கேஸோட அளவை இன்னும் அதிகப்படுத்தும். பயிரில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மொச்சை, பட்டாணி இந்த மாதிரி விஷயங்களும் என்ன பண்ணணும்னா அந்த கேஸோட அளவை அதிகப்படுத்தும். அப்போ அதை நம்ம தொடர்ந்து நம்மளோட அஞ்சாட உணவில் வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது வந்து என்ன ஆயிரும்னா அது கேஸோட அளவை அதிகப்படுத்தி இந்த மூட்டு வலியை அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கறது, பாம் ஆயில் அதிகமாக சேர்க்கறதாகட்டும், இல்லை அப்படின்னா அந்த நிறையா நார்மல் ரீஃபண்ட் ஆயில்லாம் சேர்க்குறாங்க இல்லையா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதை நம்ம ப்ராப்பராக நம்மளோட உணவு முறைகளில் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கலான்னா பால், பால் சார்ந்த பொருட்கள், இது எல்லாத்துலேயுமே கால்சியம் உங்களுக்கு ரிச்சாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள், சின்ன சின்ன மீன் எடுத்துக்கலாம், அது வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸையும் சரி பண்ணும், கால்சியமும் அதிகமாக இருக்கும், சாலை மீன், மத்தி மீன், நெத்திலி மீன். அப்புறம் விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு முறைகள், மஞ்சள் நிற காய்கறிகள் இதெல்லாமே சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். சன்பாத் எடுக்கிறது, இப்போ உணவு முறைகளை ஏன் சன்பாத்தை நான் மெயினாக கொண்டு வரேன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இரண்டு முறையாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்கள் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை, பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு கொஞ்சம் சூரிய வெளியில் நிற்கும்போது அதுலேருந்து இயற்கையாகவே விட்டமின் டி நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் கை சுற்ற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. நம்ம இந்த கேஸ் ஐட்டங்களையும் நீங்கள் குறைக்கும்போது வாதத்தோட அளவும் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் குறையுது நமக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக வராமல் நம்ம தடுக்கலாம்.
0: இன்னொரு விஷயம் கூட நீங்கள் சொன்னீங்க, இப்போ சில நோய்கள் இருந்தால் அந்த பரம்பரை பரம்பையாக அவர் இப்போ உங்களுக்கு பிசியோடி இருந்தால் அடுத்தவங்க நமக்கு குழந்தைங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த மாதிரி அந்த மூட்டு வலி இருந்தாலும் இது பரம்பரை பரம்பரையாக வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குது?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது, பட் ஆனால் 100% இல்லை, ஒரு 40-50% இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கும் அந்த ஃபாதர் மதருக்கு இருக்கிறதுனால, அது அந்த பேபிக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிக்கெட்ஸ் இருக்கும், சின்ன குழந்தைக்கு கால் வளைஞ்சு போறதாகட்டும் அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இந்த வாத நீர்னு சொல்லுவாங்க, அது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நம்ம பேரண்டிங் யாருக்காவது இருக்கு இல்லை நம்ம தாத்தா பாட்டிக்கு இருக்குன்னா அது ஃபியூச்சர்ல நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி ரொம்ப ஒபீஸா இருப்பாங்க, அந்த உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்களே, அது வந்து பரம்பரையாக வரும்போது அடுத்து இவங்களுக்கும் ரொம்ப இயர்லியராகவே அந்த கால் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உணவு முறைகளை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸு, ப்ராப்பரான டயட்டு இதெல்லாம் பண்ணும்போது வந்து இந்த இஷ்யூஸ்லேருந்து நம்ம ரொம்ப, இப்போ என் தாத்தாக்கு இருந்துச்சு, அது வந்து பேரண்டில் ஒரு ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா ஒருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், ஒருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அப்போ அவங்க அந்த ஹெல்த்தியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது அந்த இஷ்யூஸ் இருக்காது.
0: இன்னொன்று, இப்போ நமக்கு சாதாரணமாக அடிப்படும் போது அந்த ஜாயின்ஸ்லாம் வலி இருக்க தான் செய்யுது, அந்த உடல் அந்த மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய அந்த வலிக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கான வலிக்கும் நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, இந்த மூட்டு வலி நமக்கு இருக்கா அப்படிங்கிறத எந்தெந்த அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுறதுனாலையுமே நமக்கு ஃபியூச்சரில் இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, குழந்தையாக இருக்கும்போது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு, அதை வந்து அப்போ நம்ம கட்டெல்லாம் கட்டி சரி பண்ணி எல்லாமே சரி பண்ணிட்டோம், இல்லை நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறதுனால என்ன பண்ணுது அப்படின்னு

0: அந்த சிராய்ப்பு தன்மை எல்லாமே நம்மளோட போனில் வந்து இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதை நம்ம அப்படியே ஃப்யூச்சரில் நம்ம அப்படியே விட்டுட்டோம், அப்போ உணவு முறைகள் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம், கால்சியம் சம்மந்தமான டயட்லாம் ப்ராப்பராக எடுக்காமல் விட்டுட்டோம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அது இன்னும் வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப, அதாவது ஃப்யூச்சரில் அது மூட்டு எலும்பு தேய்மானமாக மாறலாம். இன்னொன்று வந்து என்ன, நீங்கள் சொல்கிற மாதிரி மூட்டு எலும்பு தேய்மானம் வந்து ரொம்ப ஒருத்தங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது வந்து குறையும் நமக்கு.
1: இப்போ அந்த நடைப்பயிற்சி வந்து நீங்கள் பண்ணுறதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அது போக வேறு என்னென்ன உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யலாம் இந்த மூட்டு வலி நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு?
0: வராமல் இருக்கணும் ஆசனங்கள் போடலாம். அதுவுமே எப்படின்னா ரொம்ப ஹெவியான ஆசனங்கள்லாம் நிறைய பேர் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பேசிக்கான சூரிய நமஸ்காரம் பண்ணுறதாகட்டும், மற்ற பேசிக்கான ஆசனங்கள் வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும்.
1: இப்போ நம்ம மூட்டு வலி நம்ம ஆரம்பத்திலே இருந்தால் நம்ம அதை சரி பண்ணுறமே, இப்போ ரொம்ப நாளாக அதை கவனிக்காமல் விட்டுட்டாங்க, இப்போ நாள் பட்டுடுச்சு அப்படின்னா சில பேர் வந்து அவங்க சர்ஜரி பண்ணுங்கள், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு அந்த சர்ஜரி பண்ணாமலேயே சித்த மருத்துவத்தில் அந்த மூட்டு வலியை குணப்படுத்த முடியுமா, நாள்பட்ட மூட்டு வலியை குணப்படுத்த முடியுமா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் அதை தான் சொல்கிற மாதிரி அந்த ஒரு மண்டலம் வர்ம சிகிச்சை முறையை ப்ராப்பராக எடுத்து மெடிசன் ப்ராப்பராக சாப்பிட்டு டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த நீ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அறுவை சிகிச்சை முறைகள் இல்லாமையே சித்த மருத்துவத்தில் நீங்கள் வர்ம சிகிச்சை முறைகள் மருந்து ப்ராப்பரான தெரப்பிலாம் பண்ணும்போது அதை கண்டிப்பாக தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
1: இப்போ நமக்கு மூட்டு வலி இருக்கும்போது எந்த வேலையுமே செய்யாமல் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்தே இருந்தால் அந்த மூட்டு வலி சரியாயிருமா?
0: அப்படி இல்லை. ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் இந்த சிகிச்சை முறைகள்லாம் எடுத்துட்டு ரெஸ்டில் இருக்கணும். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வர்மம் பாயிண்ட் இப்போ கொடுக்குறோனாலே உங்களோட மசில் எல்லாத்தையும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணி விடுறோம், நரம்பு எல்லாத்தையும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விடுறோம். உடனே நம்ம வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டில் இல்லாமல் உடனே அடுத்தடுத்த வேலைகளை நம்ம ஈடுபடும் போது வந்து என்னாகும்னா அது வந்து என்ன பண்ணால் வலி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருந்துட்டு இந்த சிகிச்சை முறைகள்லாம் மேற்கொண்டோம்னா நல்ல பலன் அளிக்கும். அது
1: எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம உடனே மருத்துவரை அணுகணும் நம்ம மூட்டு வலி இருக்கும்போது?
0: இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க, நைட்டு வந்து அந்த நடக்கும்போது வலி இருக்காது, உட்காந்து எலும்பும் போதும் இருக்காது, தூங்கிட்டு காலையில் எந்திரிப்பாங்க, அப்போ அந்த விரைப்பு தன்மை ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். உடனே இறங்கி அவங்களால நடக்க முடியாது, எலும்பி உட்காந்து அந்த காலை கொஞ்ச நேரம் ஊனி அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணி முடிச்சப்பறம் தான் எலும்ப முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து வருதுன்னா கண்டிப்பாக மருத்துவரை போய் நம்ம உடனே பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க கிரிப்பிட்டேஷன் நாளடைவில் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் அக்யூட் ஸ்டேஜ். அப்போ ஆரம்பத்துலேயே நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப சிவியர் ஆகாமல் தடுத்துடலாம், அது ஒன்று. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வீக்கம், முட்டியை சுற்றி பயங்கரமாக வீக்கம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டிலேயே சரி கை மருந்து பண்ணுவோம் பண்ணுவோம்னு அதை விட்டுறக்கூடாது, உடனே போய் டாக்டரை பார்த்து அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிகிச்சை முறையை அவங்க மேற்கொள்ளணும்.
1: மேடம், இந்த வீட்டிலேயே நம்ம சில விஷயங்கள் நிறைய பேர் கடைப்பிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி வேற ஏதாவது நம்ம வீட்டு ரெமெடிஸ் ஏதாவது இருக்கா இந்த மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்குன்னு? ஏதாவது சித்த மருத்துவத்தில்
0: மூட்டு வலினா ஆரம்ப இப்போ அது வந்து ஒரு மூட்டு எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பண்ணாமல் சும்மா பேசிக்கான என்ன சொல்கிறது, ஒரு கால் வலி நமக்கு வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் சொன்னேன் இல்லையா சில ஆயில் எல்லாமே வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ அந்த முறிவெண்ணெய் ஆகட்டும், பிண்ட தைலம் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தைலங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வீட்டில் கற்பூராதி தைலம்ங்கிறது வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். கோகனட் ஆயிலை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி பச்சை கற்பூரத்தை அதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும், அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த எண்ணெயை என்ன பண்ணலாம் அப்படின்னா மூட்டில் வலி உள்ள இடத்துல போட்டுட்டு கல் போச்சு ஒத்தரம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எருக்கையில் இருக்கு இல்லையா அதையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒத்தரம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது வந்து அது அப்போதைக்கு நான் எனக்கு டாக்டரை வந்து பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி, இப்போ நைட் ஆயிடுச்சு எனக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணும்போது பெயின் அந்த டைமில் குறையும், அடுத்த நாள் காலையில் போய் உங்கள் டாக்டரை பார்த்துக்கலாம்.
1: மேடம், நீங்கள் நம்ம ஆலோசனை நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக நீங்கள் நேயர்களுக்கு இந்த மூட்டு வலி அதுக்கான அந்த ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த மூட்டுகள் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நேயர்களுக்கு?
0: என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உணவு முறைகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த உணவு முறைகள் ஆகட்டும், நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம மீட்டெடுக்கணும். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா பேதிக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது 4 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்க வேண்டிய கண்டிப்பாக ஒரு ப்ரொசீஜர். ஸோ அப்போ அந்த வயிறை க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர் ப்ராப்பராக பண்ணணும், ஆயில் தேய்ச்சி ப்ராப்பராக குளிக்கிறதாகட்டும், இன்னொன்று உடற்பயிற்சிகளை வந்து ப்ராப்பராக அந்த சிறு வயதுலேருந்தே நம்ம மற்ற எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், பட் அந்த உடற்பயிற்சியில் வந்து குழந்தைங்களுக்கு படிப்பெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அந்த உடல் பயிற்சியை வந்து அவங்களுக்கு கரெக்டாக நம்ம வந்து சொல்கிறதாகட்டும், ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு உணவு முறைகள் கொண்டு போனால் தான் நம்மளோட லைஃப் வந்து ஆரோக்கியம்.

0: முக்கியமாக இருக்கும்னு அந்த குழந்தைங்களுக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபியூச்சரில் வராமல் நம்ம நல்லாவே நம்ம முன்னோர்கள் மாதிரி நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
1: நன்றி மேடம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அழகாக அந்த மூட்டு வலிக்கு எந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு ஏற்படுது, அது சித்த மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சை முறைகள், முக்கியமாக அந்த வர்ம சிகிச்சை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க. நன்றி மேடம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கு நேர்களே, இதுவரை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மூட்டு வலிக்கான காரணங்களும் சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பற்றிய நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் சித்த மருத்துவர் பாப்பா இவாஞ்சலின் அவர்கள். Come on, here we go. Hey-o. Do you wanna know? Ah. Fasten your seatbelts, let's take off now. Oh.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 127,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தாவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தாவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன், மோஹித் குமார் மற்றும் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலை 90.6 ஒலிபரப்பு. நேர்களினை கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:07 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 7:00 அறிவியல் தகவலுடன் திரை இசை, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம், 7:32 தொடர்ந்து அறிவியல் தகவலுடன் திரை இசை, 8:05 குக்கு நேர்ப்பு பாடல்கள், 9:00 இலக்கிய சாரல் ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி, 10:00 சுகமான ரகங்கள் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 11:05 நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:00 நிகழ்ச்சிகள் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், தொடர்ந்து திரை இசை, 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள், தொடர்ந்து திரை இசை, 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:00 தமிழை அமுதே உரை வழங்குவோர் செறி பாலகிருஷ்ணன் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குவோர் கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நிரல் நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் சொல்லும் வழிமுறைகள் என்னென்ன, 10:02 மனம் இருப்பதை நேரூர்ப்பு பாடல்கள், முற்பகல் 11:02 மணித்திருநாடு பூவார்த்தீவு, 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது, 1:00 நலம் தானா தோலில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிகர மகாதேவன் அவர்கள், 1:05 நலம் தானா இருக்கின் மருத்துவ பயன்கள், 2:00 அன்பின் வரிகள், 3:02 திரை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:00 புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும், 2016 ஆண்டு வெளிவந்த திரைப்பட பாடல்கள் நாளை நிகழ்ச்சியில் இடம்பெறும், 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:07 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 7:00 அறிவியல் தகவலுடன் திரைப்பட பாடல்கள், 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிகழ்வுகள், 7:32 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9:00 இலக்கிய சாரல், நாளைய இலக்கிய சாரல் தர காத்திருக்கிறது இலக்கியம் கற்றுத்தரும் தலைமை பண்புகள் எனும் தலைப்பில், 10:00 சுகமான ரகங்கள் தொலைபேசி வழி நேர்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 11:05 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நிலை 90.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நேர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி, இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரமாய் பக்தி மாலை நிகழ்ச்சி.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியினை. கிடைக்காததை எண்ணினால் கவலை பெருகும், கிடைத்ததை எண்ணினால் மகிழ்ச்சி பெருகும்.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி. நன்றி சொல்லும் இதயத்தில் குறைகள் குறையும், அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. ஒவ்வொரு விடியலும் இறைவன் தரும் புதிய வாய்ப்பு, அதை நம்பிக்கையுடன் தொடங்குவோம்.

இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நேரம் 6:30. நேர்கள் அடுத்ததாக கேட்கிற நிகழ்ச்சி நம்மை சுற்றி. நம்மை சுற்றில உங்களுக்கு தேவையான தகவல்களை தான் தேடி தேடி தர காத்திருக்கிறோம். அந்த வகையில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்க உதவித்தொகை பெறதுக்கான முகாம் அப்படிங்கிறது இந்த மாதம் 28/7/2026 அன்னைக்கு நடைபெற இருக்கு. எங்கே நடைபெற இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மானூர், நாங்குநேரி, ராதாபுரம், சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம் மற்றும் திசையன்வளை வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறுவட்ட வருவாய் ஆய்வாளர்களுடைய குடியிருப்பில் வைத்து காலை 11 முதல் பிற்பகல் 2 வரைக்கும் நடைபெற இருக்கு. முகாம் நடைபெறக்கூடிய நாள் அப்படிங்கிறது 28/7/2026. இதில் எந்த மாதிரி உதவித்தொகை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, உழவர் அடையாள அட்டை வச்சிருக்கக்கூடிய அவர்களுடைய உறுப்பினருடைய திருமண உதவித்தொகை, அதே போல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க 2026/27 இந்த ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை, மற்றும் அட்டை வைத்திருக்கக்கூடிய மூல உறுப்பினருக்கான விபத்து நிவாரணத் தொகை, மூல உறுப்பினர்களுடைய இறப்பிற்கான ஈமச்சடங்கு மற்றும் இயற்கை மரண உதவித்தொகை. இந்த உதவித்தொகை பெறதுக்கான விண்ணப்பம் அப்படிங்கிறது இங்கு விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. இந்த முகாமை உழவர் பாதுகாப்பு திட்ட அடையாள அட்டை வைத்திருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வருது, லேசா லேசா திரைப்படத்தில் இந்த பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளுடைய கோரிக்கைகள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க இருக்கிறாங்க. அதனால விவசாயிகள் குறை தீர்ப்புக்காக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்திற்கான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் 17/7/2026 அன்னைக்கு நடைபெற இருக்கு. அடுத்த தகவலும் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கானது. இது தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளுக்கானது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கான விவசாயிகளுடைய குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் அப்படிங்கிறது 16/7/2026 அன்று காலை 10 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முத்து அரங்கத்தில் வைத்து நடைபெற இருக்கு. தூத்துக்குடி மாவட்ட விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டம் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நடைபெற இருக்கு. 16/7/2026 அன்னைக்கு காலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முத்து அரங்கத்தில் வைத்து நடைபெற இருக்கு. இப்போ பாடல் வர காத்திருக்கு. உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலேருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 6:37 கேட்டுட்ருக்கீங்க. நிலை பந்தலை 102.6 நம்மை சுற்றியே. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜூலை 2026 விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம், ஜூலை 2026 விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் அப்படிங்கிறது 17/7/2026 அன்னைக்கு 3வது வெள்ளிக்கிழமை, அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 2ம் தளத்தில் உள்ள கூட்ட அரங்கில் வைத்து 10:30 மணி அளவில் நடைபெற இருக்கு.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நம்மை சுற்றி உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் தந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளுக்கானது தான். திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் தங்களோட பழைய திறன் குறைந்த மின் மோட்டார் பம்பு செட்டை மாற்றி புதிய பம்ப் செட் அமைக்கவும், புதிய மின் இணைப்பிற்கு புதிய பம்ப் செட் அமைத்திடவும் மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் இதர விவசாயிகள் பழைய திறன் குறைந்த பம்பு செட்டை மாற்றி புதிதாக பம்பு செட் வாங்குவதற்கும், புதியதாக மின் இணைப்பு பெறப்பட்ட கிணறுகளுக்கு புதிய பம்பு செட் வாங்குவதற்குமான மானியம் வழங்கப்படுது. பம்பு செட் விலையில் 50% அல்லது ₹15,000, இதில் எது கம்மியோ அந்த தொகை மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026-27 மொத்தம் 15 எண்கள் மின் மோட்டார் பம்பு செட் அமைக்க மொத்தம் 2.5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. வேளாண் பொறியியல் துறையால் 4-ஸ்டார் தரத்திற்கு குறையாமல் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ள மின் மோட்டாரினை விவசாயிகள் தங்களோட விருப்பத்திற்கேற்ப தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பக்கூடிய சிறு குறு மற்றும் இதர விவசாயிகள் தங்களுடைய விண்ணப்பத்தினை நுண்ணீர் பாசன இணையதளத்தில், அதாவது MIMIS போர்ட்டலில் பதிவு செஞ்சு பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இணையதளம் மூலமா ஏற்கனவே நுண்ணீர் பாசனம் அமைத்தவர்களும், புதிதாக நுண்ணீர் பாசனம் அமைக்க விரும்புபவர்களும் மட்டும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பக்கூடிய சிறு மற்றும் குறு மற்றும் இதர விவசாயிகள் பட்டா, அடங்கல், கிணறு அமைந்துள்ள வரைபடம், ஆதார் அட்டை நகல், மின்சார இணைப்பு அட்டை விவரம் மற்றும் வங்கி புத்தகத்தினுடைய நகல் இவற்றோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாளையங்கோட்டை மானூர் வட்டார விவசாயிகள், திருநெல்வேலி என்ஜிஓ காலனி டிராக்டர் வீதியில் இருக்கக்கூடிய உதவி செயற்பொறியாளரை தொடர்பு கொள்ளவும். அதே போல அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி, களக்காடு, முக்கூடல், நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் வள்ளியூர் வட்டார பகுதி விவசாயிகள், சேரன் மகாதேவி பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய மிளகு பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய உதவி செயற் பொறியாளர் அவர்களையும் அந்த அலுவலகத்தையும் நீங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இந்த திட்டத்திற்கான கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இணையதளம் மூலமாக, அதாவது MIMIS போர்ட்டல் மூலமாக ஏற்கனவே நுண்ணீர் பாசனம் அமைத்தவர்களும், புதிதாக நுண்ணீர் பாசனம் அமைக்க விரும்புபவர்கள் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற விரும்புகிறீங்க அப்படின்னா, பட்டா அடங்கல், கிணறு அமைந்துள்ள வரைபடம், ஆதார் அட்டை நகல், மின்சார இணைப்பு அட்டை விவரம் மற்றும் வங்கி புத்தகத்தோட நகல், இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வருது, உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பில் நம்மை சுற்றி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, குடும்ப அட்டைதாரர்கள் ஜூலை 15 கைவிரல் ரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் தங்களோட குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு சேர்ந்து தற்போது வரை கைவிரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடையில் கைவிரல் ரேகையை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை குடும்ப அட்டையில் இருக்கக்கூடியவங்க பணி நிமித்தமாக வெளியூரில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அருகில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடைக்கு சென்று இதை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த தகவலோட பாடல் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி சிறிய விளம்பர இடைவேளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியினுடைய பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் தகவல்கள். அதோடு இனிமையான திரைப்பட பாடல்களும் உலாவர காத்திருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். மனித மூளை அப்படிங்கிறது இயற்கையினுடைய அதிநவீன கணினி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக சிக்கலான உறுப்பு அப்படின்னு சொன்னாலும் அது மனித மூளை தான். இதனுடைய எடை அப்படிங்கிறது சுமார் 1.3 முதல் 1.4 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். ஆனால் உடலோட அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய மையமாக இது செயல்படுது. சிந்திப்பது, நினைவில் வைத்துக்கொள்வது, பேசுவது, நடப்பது, சிரிப்பது, அழுவது என அனைத்தையுமே மூளை அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. மூளையில் இருக்கக்கூடிய சுமார் 86 பில்லியன் நரம்பு செல்கள் தான் இவை எல்லாத்தையுமே செய்யுது. ஒன்றுக்கொன்று தகவல்களை மிக வேகமாகவும் பரிமாறிக்கொள்ளுது. தொடர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறதும், புத்தகங்கள் படிக்கிறதும், புதிர்கள் போடுவதும், இசையை கேட்பதும், உடற்பயிற்சி செய்கிறதும் மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அறிவியல் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம மூளையுடைய 10% மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா. ஆனால் மூளை பல பகுதிகளில் வெவ்வேறு பணிகளுக்காக தன்னை ஈடுபடுத்திக்கிடுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போது இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது. பாடலை கேளுங்க. துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியினுடைய பண்பலை 102.5.

மேகசின் ஒலிபரப்பில் திரைசை. அடுத்த அறிவியல் தகவல் என்ன அப்படின்னா, விண்வெளியில் ஏன் சத்தம் கேட்காது அப்படிங்கிற தகவல் தான். நம்ம பூமியில் பேசும்போது காற்றின் வழியாக ஒலி அப்படிங்கிறது பரவுது, ஆனால் விண்வெளியில் காற்று கிடையாது, அதனால் ஒலி அலைகள் அங்கு பயணிக்க முடியாது. இதன் காரணமாக இரண்டு விண்வெளி வீரர்கள் அருகருகே உட்கார்ந்து பேசினா கூட அவங்களுக்கு கேட்காது. அவங்க ஹெல்மெட்டில் இருக்கக்கூடிய அந்த தகவல் தொடர்பு கருவி இல்லாமல் ஒருத்தரோட குரல் இன்னொருத்தர் கேட்க முடியாது. அதுக்காகத்தான் ரேடியோ அலைகள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ரேடியோ அலைகள் அப்படிங்கிறது வெற்றிடத்துலையும் பயணிக்க முடியும். அதனால் இன்றைக்கி செயற்கைக்கோள்கள், விண்கலன்கள், விண்வெளி ஆய்வுகள் என அனைத்தும் இந்த அறிவியல் அடிப்படையில் தான் இயங்குது. விண்வெளி தொடர்பாக எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் பின்னணி இசை தான் சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா விண்வெளியில் அமைதி மட்டும்தான் நிலவும். நம்ம திரைப்படங்களில் பார்க்கறதுக்காக அவங்க பின்னணி இசை சேர்த்து நமக்கு தராங்க. ஆனால் உண்மையிலே விண்வெளி அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய இடம், ஏன்னா அங்கே காற்று இல்லை. இந்த தகவலோட இப்போ பாடல் வருது, பூவே உனக்காக, திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:14. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியினுடைய பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில். திரைப்பட பாடல்களோடு அறிவியல் தகவல்களும். அடுத்த தகவல் எதை பற்றி அப்படின்னா, தண்ணீரை பற்றி. தண்ணீருடைய வியக்க வைக்கும் தன்மை என்ன அப்படின்னா, பெரும்பாலான பொருட்கள் குளிரும் போது சுருங்கும், ஆனால் தண்ணி மட்டும்தான் உறையும் போது பனியாக மாறுது. தண்ணி பனியாக மாறும்போது தான் அது விரிவடையுது. தண்ணீரோட வியக்க வைக்கக்கூடிய தன்மை, தண்ணீர் அப்படிங்கிறது சாதாரண திரவம் மட்டும் கிடையாது, ஒரு உயிரோட அடிப்படை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும்போது விரிவடைகிறதுனால அது வந்து மிதக்குது. இது இயற்கையுடைய மிகப்பெரிய அருள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏரிகள்லேயும் குளங்கள்லேயும் மேல் பகுதி மட்டும் உறைந்தாலும் தண்ணீர் வந்து கீழே திரவமாக இருக்கிறதுனால மீன்கள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்கள் உயிர் வாழ முடியுது. இயற்கை அறிவியல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இயற்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த தகவலோட பாடல் வருது, என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நிலை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. திரை இசை அறிவியல் தகவல்களோட அடுத்த தகவல் மரங்களும் பேசும் அப்படிங்கிற தகவல் தான். மரங்களால் பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் வரலாம். ஆனால் மனிதர்களைப் போலவே வார்த்தைகளால் அல்ல, ஆனால் இயற்கையான முறையில் மரங்கள் தங்களோட தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள்லாம் சொல்லுது. மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய பூஞ்சை இலைகள், அதாவது மைக்காரிசல் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய வலைப்பின்னல் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய மரங்கள் ஒன்றுக்கொன்று ஊட்டச்சத்துக்களையும் சில வேதியியல் குறியீடுகளையும் சமிக்கைகளையும் பரிமாறிக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மரத்தை பூச்சி தாக்குச்சு அப்படின்னா அந்த மரம் வெளியிடக்கூடிய அந்த வேதியியல் சமிக்கை மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு எச்சரிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களும் தங்களுக்கு தேவையான அந்த பாதுகாக்கக்கூடிய வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய தொடங்குமா. இயற்கையாகவே இயற்கை அப்படிங்கிறது உயிர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு வாழக்கூடிய அற்புதமான உலகம் இதுதான் அப்படிங்கிறத இயற்கை ஒவ்வொரு நொடியும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த தகவலோட பாடல் வருது பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து.

அறிவியல் தகவலோடு திரை இசை பாடல்களை கேட்க இருக்கிறோம். தேனீக்களின் நடைமொழி. தேனீக்கள் வந்து சின்ன உயிரினம் அப்படின்னாலும் அதோட வாழ்க்கை முறை வந்து ரொம்பவுமே ஒழுங்கானதாக இருக்கும். ஒரு தேனீ பூக்களில் தேனை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா கூட்டுக்கு திரும்ப ஒரு சிறப்பான ஒரு நடனத்தை ஆடும். இதை வந்து வாக்கில் நடனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடனத்து மூலமாக பூக்கள் இருக்கக்கூடிய திசை, தூரம், இது மாதிரியான தகவல்களை மற்ற தேனீக்களுக்கு அது தெரிவிக்கும். அது மாதிரி மற்ற தேனீக்கள் வந்து நேராக அந்த இடத்துக்கு போயிடும். மனிதர்கள் வந்து வரைபடம் இல்லைன்னா செல்பேசி இது மூலமாக வழிகாட்டிய பயன்படுத்துறது மாதிரி தேனீக்கள் வந்து அவங்களோட நடனத்தை தான் தகவல் தொடர்பு மொழியாக பயன்படுத்துகிறாங்க. சிறிய உயிரினங்களுக்கும் மிகுந்த ஆற்றல் கொண்டவை என்பதை வந்து இந்த தேனீக்களோட நடைமொழி வந்து எடுத்துக்காட்டுது. நிகழ்ச்சியில் ஒரு பாடல்

கேட்டுட்டு இருக்கிறோம் அறிவியல் தகவலோடு திரை இசை பாடல்களை. நேரம் 7:40. நம்ம அடுத்ததாக கேட்க போகிறது என்னன்னா, சூரிய ஒளியோட பயணம் என்ன அப்படின்றத பற்றி தான் கேட்க இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு காலையில் எந்திரிச்ச ஒவ்வொரு நாள் காலையிலும் எந்திரிச்ச உடனேயுமே சூரியன் உதிக்கும் போது அதனோட ஒளி வந்து உடனடியாக நம்மளை அடையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் உண்மையில் சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி வந்து பூமியை அடையிறதுக்கு சுமார் 8:20 ஆகுது. ஒளி ஒரு வினாடிக்கு சுமார் 300,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தாலும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையான மிகப்பெரிய தூரத்தை கடக்க இந்த நேரம் தேவைப்படுது. அதனால தான் நாம் இப்போ பார்க்கக்கூடிய சூரியன் உண்மையிலே 8 நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்த சூரியனின் தோற்றமாக இருக்குது ஒவ்வொரு நாள் காலையிலேயும். இதன் மூலமாக விண்வெளியின் அளவிட முடியாத பரந்த தன்மையை நம்மளால் உணர முடியும். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கேட்டுட்ருக்கிறோம் அறிவியல் தகவல், ஒடுத்திரை இசை பாடல்கள். நேரம் 7:47. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற செய்தி என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்புல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்கள் உணவை செரிக்கிறதுக்கும், சில விட்டமின்களை உருவாக்குறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். பாக்டீரியா அப்படின்னாலே நமக்கு நோயை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற எண்ணம் வந்து தவறானது. பல பாக்டீரியாக்கள் நமக்கு நண்பர்களாகவே செயல்படக்கூடிய பாக்டீரியாக்கள், நல்ல பாக்டீரியாக்களாகவே இருக்கும். நல்ல உணவு, தயிர் மாதிரியான புளிப்பூட்டப்பட்ட உணவுகள் வந்து இந்த நல்ல நுண்ணுயிர்களின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான உடல் அப்படின்றது மனித உறுப்புகள் மட்டுமல்ல, நம்ம கூடையே வாழக்கூடிய இந்த நுண்ணுயிர்களின் ஆரோக்கியத்தையும் சார்ந்ததாக இருக்குது. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

கேட்டுட்ருக்கிறோம் அறிவியல் தகவலோடு திரை இசை பாடல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நேரம் 7:52. அடுத்ததாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல். நம்ம வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு ஒரு பழமொழி மட்டும் இல்லைங்க, அது அதில் அறிவியலும் இருக்குது. நாம் மனசு விட்டு சிரிக்கும் போது உடலில் என்டார்ஃபின் அப்படின்ற மகிழ்ச்சி ஹார்மோன் வந்து சுரக்கும். இதனால் மன அழுத்தம் குறையும், இரத்த ஓட்டம் வந்து மேம்படும், உடலுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். சில ஆய்வுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிரிப்பு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஆய்வுகளில். அதனால் தினமும் சில நிமிடங்களாவது நாம் மனம் விட்டு சிரிக்கலாம். அது நம்மளோட உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, மனதுக்கும் இயற்கையான மருந்தாகவே அமையும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு வந்துருங்க.

0: இதுவரை அறிவியல் தகவல்களோடு திரை இசை பாடல்களை கேட்டும் நான் இணைந்திருந்தேன் உங்களோடு உஷா. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள். அதனைத் தொடர்ந்து குக்கு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம், முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவ கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5,200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் 1ம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1ம் தேதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இது தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற

0: வாகம் என்று அறிவித்த தாவேகாவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தாவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசர்கனோவை வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 10 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அன்பு நேர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் குக்கு குறுஞ்செய்தி குரல் பதிவு மூலமா நீங்க பாடலை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வருது அப்படின்னா அருண்மூர்த்தி கலையரிசி இவங்களுக்காக வருது. இவங்க எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா வைக்காலிப்பட்டியிலிருந்து. அவங்களுக்காக பாடல் தோ கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது குக்கு குறுஞ்செய்தி கூறும் பாட்டு. வாட்ஸ்அப் உடைய நேர்கள் எல்லாருமே பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்கிறாங்க. உங்கள் பாடல் வேண்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்ப வேண்டிய எண்கள் 9443336079.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க யார் அப்படின்னா, கட்டேரிப்பட்டி அகிலா, அகிலன், அபிநயா இவங்களுக்காக பாடல் வருது. எங்க ஊரு ராசாத்தி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:19 இணைந்திருக்கிறோம். நிலை பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. டவுன்ல இருந்து ரேணுகா, அவங்களுக்காக பாடல் வருது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து.

குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வெங்கடேஸ்வரரும் பாலகிருஷ்ணன் மகேஸ்வரி. இவங்களுக்காக பாடல் வருது தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. வாட்ஸ்அப் வழியா நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சாயர்புரத்துல இருந்து முத்து மகேஸ்வரி, செல்வ கணபதி, ஆதிலக்ஷ்மி, கண்ணன் இவங்களுக்காக பாடல் வருது. ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, யாருங்கிறத கேட்டுக்கலாம்.
1: வணக்கம் சார், நான் தென்காசி மாவட்டம் ஆய்குடி ராம் நகரிலிருந்து வலதுர்க்கே மாரியப்பன். எனக்கு விருப்பமான பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல்.
0: அவருக்காக பாடல் ஏதோ காற்றலைகளில் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு. வாட்ஸ்அப் வழியா நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதற்கான வாட்ஸ்அப் எண்கள் 9443360794 9443360794. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க. அழகனிலிருந்து பாஸ்கர், அவருக்காக பாடல் வருது நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

8 மணி 46 நிமிடம் இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலில் விரும்பி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா, மேல அரியப்புபுரத்திலிருந்து தங்கராஜா, பார்கவி, பவிஸ்ரீ இவங்களுக்காக பாடல் வருது, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்தில் இருந்து.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி கருப்புசாமி, அவருக்காக பாடல் வருது சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பத்தல்மேடு கிருஷ்ணா ஹரிரம் அவங்களுக்காக பாடல் இதோ, தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9 மணி. நெஞ்சில் நிறைந்த நேய உறவுகளுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இன்று முதல் 1 மணி நேரம் ஒலிக்க காத்திருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தினமும். நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? தமிழ் இலக்கியத்தில் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுது. ஆனால் சில நூல்கள் மட்டும்தான் ஒரு வாழ்க்கை பாதையை நமக்கு காட்டுது. அந்த வகையில் அரிய இலக்கிய வகைதான் ஆற்றுப்படை. ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது வழிகாட்டுதல் அப்படிங்கிறது பொருள். சங்க காலத்தில் பரிசு பெற்ற புலவர்கள் மற்றொரு புலவரை தான் பரிசு பெற்ற அந்த கொடை வள்ளலிடம் அழைத்து சென்று, நானும் பரிசு வாங்கிட்டேன், நீயும் போய் பரிசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆற்றுப்படை அப்படிங்கிறதோட அடிப்படை. அதனால் ஆற்றுப்படை அப்படிங்கிறது ஒரு இலக்கிய வடிவம் மட்டுமல்ல, பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டின் அடையாளமும் கூட. இந்த மரபில் ஒரு அற்புதமான திருப்பத்தை ஏற்படுத்தினது எது அப்படின்னா, நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை. இங்கே ஒரு புலவர் இன்னொரு புலவரை வள்ளலிடம் அழைத்து செல்லவில்லை பரிசில் பெறுவதற்காக. ஆனால் வாழ்க்கையினுடைய உண்மை பொருளை தேடக்கூடிய மனிதனை முருகப்பெருமானுடைய அருளை நோக்கி வழி நடத்துகிறார் நக்கீரர். இதுதான் இந்த நூலை மற்ற ஆற்றுப்படை நூல்களிலிருந்து உயர்த்தி காட்டுது. நிறைய ஆற்றுப்படை நூல்கள் இருந்தாலும் அந்த நூல்கள் எல்லாமே வந்து வள்ளலிடம் அழைத்து சென்று பொருள் பெறுவதாகத்தான் அமைந்தது. ஆனால் இது ஒன்று மட்டும்தான் அருள் பெறுவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல். இலக்கிய அறிஞர்கள் சொல்கிறது போல திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது ஒரு பக்தி நூல் மட்டுமல்ல, அது மனிதனை வெளிப்புற தேடலிலிருந்து உள்ளார்ந்த தேடலுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆன்மீக வரைபடம் அப்படின்னு சொன்னால் அது மிகை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் சங்க இலக்கியத்தில் இதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதைத்தான் இன்றைய இலக்கியச்சால் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி எனும் தலைப்பில்

எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இலக்கிய சேனல் நிகழ்ச்சி. இலக்கிய சேனல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இன்றைய இலக்கிய சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி என்னும் தலைப்பில். சங்க இலக்கியங்களில் ஆற்றுப்படை நூல்கள் பல இருக்குது. அது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே பொருளை மையமாக வைத்து பொருளை பெறுவதற்காக பாடப்பட்டவை, மனிதனை வள்ளலிடம் அழைத்து செல்லக்கூடியவை. ஆனால் திருமுருகாற்றுப்படை மட்டும்தான் மனிதனை அருளிடம் அழைத்து செல்கிறது. இதுவே அது தமிழருக்கு தந்த முதல் ஆன்மீக பேரொளி. நக்கீரர் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை விதைக்கிறார். பொருள் கிடைத்தால் வாழ்க்கை வளமாகலாம், ஆனால் அருள் கிடைத்தால்தான் வாழ்க்கை நிறைவாகும். இந்த வேறுபாட்டை உணர்த்துறது தான் திருமுருகாற்றுப்படையினுடைய ஆன்மீக சிறப்பு. முருகப்பெருமானை அடைவது என்பது ஒரு கோவிலை அடைவதல்ல, அது மனம் அகந்தையை இழந்து பணிவை அடையக்கூடிய ஒரு தருணம். பொருளால் வாங்க முடியாத அமைதியை அருள் வழங்குகிறது. இதைத்தான் நக்கீரர் தன்னோட கவிதை முழுக்கவும் உணர்த்துறார். இன்னைக்கு மனிதன் செல்வத்தை தேடி உலகம் முழுவதும் ஓடுகிறான், ஆனால் நிம்மதியை தேடித்தான் மீண்டும் தன் உள்ளத்திற்கு திரும்புகிறான். அந்த உள்ள ஒளியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன நூல் திருமுருகாற்று.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இலக்கிய சார் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்னைக்கு இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்துட்டுருக்கு ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி எனும் தலைப்பில். திருமுருகாற்றுப்படை நமக்கு தரக்கூடிய அடுத்த ஆன்மீக பேரொளி அப்படிங்கிறது, இறைவன் அடையக்கூடிய பாதை வெளியில் இல்லை, அது மனிதனுடைய உள்ளத்தில் தான் இருக்குது, அங்கே தான் தொடங்குது அப்படிங்கிறது தான். நக்கீரர் முருகனை நோக்கி வழிகாட்டும் போது வெறும் திருத்தலங்களை மட்டும் வரிசைப்படுத்தலை, பக்தனினுடைய மனம் அந்த பயணத்துக்கு தயாராகணும் அப்படிங்கிறதையும் அவர் உணர்த்துறார். மனதில் பொறாமை, அகந்தை, வஞ்சகம் இது எல்லாமே நிறைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த புண்ணிய யாத்திரை அப்படிங்கிறது முழுமையடையாது. அதனால் அன்பு, பணிவு

இரக்கம் நிறைந்த மனம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அடியும் இறைவனை நோக்கிய அடியாக மாறுது. இதைத்தான் தமிழ் சைவ மரபும் பின்னர் அழகாக சொல்கிறது, உள்ளம் பெருங்கோயில் என்ற. அந்த சிந்தனையை, அந்த சிந்தனையின் விதையை சங்க இலக்கியத்திலே இலக்கியத்திலேயே நக்கீரர் நமக்குள் விதைத்திருக்கிறார். இன்றைய உலகில் நாம் பல இடங்களுக்கு பயணம் செய்கிறோம், ஆனால் நம்முடைய உள்ளத்தை நோக்கிய பயணம் செய்ய எத்தனை பேர் நேரம் செலவிடுகிறோம்? திருமுருகாற்றுப்படை அந்த அமைதியான உள்ள பயணத்திற்கே நம்மை அழைக்கிறது. மனம் தூய்மையடையும் இடமெல்லாம் இறையருள் தங்கும் திருத்தலமே.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சரல் நிகழ்ச்சியோடு. நிலை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்குறீங்க. இன்றைய இலக்கிய சார் நிகழ்ச்சி தந்துட்டுருக்குது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி என்னும் தலைப்பில். திருமுருகாற்றுப்படை அடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கையை இறைவனுடைய முதல் ஆலயமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான். நக்கீரர் முருகனை ஒரு கருவறைக்குள்ளே அடைத்து நிறுத்தவில்லை. மலைகளின் மேன்மையிலும் அருவிகளின் இசையிலும் கானகத்தின் அமைதியிலும் மலர்களின் மனத்திலும் முருகனினுடைய அருளை உணரச் செய்கிறார். இதனால் இயற்கை

ஒரு காட்சி பொருளாக அல்ல, இறை உணர்வை எழுப்பும் ஆன்மீக வெளியாக மாறுகிறது. சங்கத்தமிழரோட சிந்தனையில் இயற்கை மனிதனுக்கு வெளியே இருக்கும் உலகம் கிடையாது, அவனுடைய உயிரோடு இணைந்திருக்கக்கூடிய உலகம்தான் இயற்கை. இயற்கையை நேசிக்கிறது அப்படிங்கிறது இறைவனோட படைப்பை மதிக்கிறதா அர்த்தமாகும். அதனால தான் இயற்கையை பாதுகாக்கிறதும் ஒரு ஆன்மீக பொறுப்பாகவே திருமுருகாற்றுக்கு படை நமக்கு புரிய வைக்கிது. இன்றைக்கி சுற்றுச்சூழலை காப்போம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் நக்கீர சொல்லக்கூடிய செய்தி அதை விட ஆழமானது. இயற்கையை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது பூமியை மட்டும் கிடையாது, மனிதனுடைய மனத்தின் புனிதத்தையும் பாதுகாக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதுவே திருமுருகாற்று படை தந்த அழியாத ஆன்மீக பேரொளி அப்படின்னே சொல்லலாம். இயற்கையை இறைவனின் ஆலயமாக காணும் கண்களே உண்மையான பக்தியின் கண்கள் என்கிறார் நக்கீரர்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலைப்பண்பலை 102.6 இலக்கிய சால் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி. நேர்களே, இனிமேல் தினமும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலிக்க காத்திருக்கிறது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.

0: திருமுருகாற்றுப்படை நமக்கு கற்றுத்தரக்கூடிய மற்றும் ஒரு ஆழமான ஆன்மீக பேரொளி என்ன அப்படின்னா, இறையருள் அப்படிங்கிறது சிலருக்கானது இல்லை, அது அனைவருக்குமானது. சங்ககால சமூகத்தில் அரசர்களும் வள்ளல்களும் உயர்வாக போற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் நக்கீரர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பக்தனை முருகனை நோக்கி வழி நடத்துகிறார். அப்படி வழி நடத்தும் போது அவர் எந்த குலத்தைச் சேர்ந்தவர், எந்த வகையான செல்வத்தை உடையவர் அப்படிங்கிறத அவர் கேட்கல. அருளை பெற தகுதி அளிப்பது பிறப்பு அல்ல, பக்தியும் பணிவும் என்பதையே உணர்த்துகிறார் நக்கீரர். இதுவே திருமுருகாற்றுப்படையின் ஆன்மீக உயர்வு. இறைவனின் வாசல் எல்லோருக்கும் திறந்திருக்கிறது, அங்கே உயர்வு தாழ்வு இல்லை, அன்பும் அருளும் மட்டுமே இருக்கின்றன. இன்றும் இந்த சிந்தனை மிக பொருத்தமானது. மனிதனை பிரிப்பவை பல இருக்கலாம், ஆனால் மனிதனை ஒன்றிணைப்பது அருளும் அன்பும் மட்டுமே. அருள் கதவு தட்டப்படுவதில்லை, திறந்த மனங்களுக்கு அது தானாக திறக்கிறது. இப்போது அருணகிரிநாதர் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.
1: அத்திக்கிரை சத்திச்சரவன முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா. முத்தை தருபத்

இன்றைய இலக்கியசார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி எனும் தலைப்பில். திருமுருகாற்றுப்படை நமக்கு தரும் அறிவுரை, பக்தி என்பது ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு வாழ்வியல் நெறி என்பதுதான். நக்கீரர் முருகனை வழிபடச் சொல்வதோடு நின்றுவிடவில்லை. அந்த வழிபாடு மனிதனின் பண்பிலும் பேச்சிலும் செயலிலும் வெளிப்பட வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறார். கோயிலுக்கு செல்லும் கால்களை விட அறவழியில் நடக்கும் கால்களே இறைவனுக்கு நெருக்கமானவை என்ற உயர்ந்த சிந்தனையை அவரது பாடல்கள் நமக்குள் விதைக்கின்றன. அதனால்தான் திருமுருகாற்றுப்படை முருகனை அடையும் வழியை மட்டுமல்ல, மனிதன் மனிதனாக வாழும் வழியையும் காட்டுகிறது.

கேட்டுக்கிட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியில். மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி எனும் தலைப்பில். பக்தி என்பது மனிதனை பிரிக்கவில்லை, பண்படுத்துகிறது.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியில். மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். இது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி எனும் தலைப்பில். பக்தி என்பது மனிதனை பிரிக்கவில்லை, பண்படுத்துகிறது. இறைவனை உயர்த்துவதற்காக அல்ல, மனிதனை உயர்த்துவதற்காகத்தான் பக்தி என்ற உண்மையை நக்கீரர் அமைதியாக எடுத்துரைக்கிறார். இதுவே திருமுருகாற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி. ஒரு புனித தலத்திற்கு செல்வது யாத்திரை, ஆனால் திருமுருகாற்றுப்படை நமக்கு கற்றுத்தரும் ஆன்மீக பேரொளி என்ன என்றால், யாத்திரை என்பது கால்களால் தொடங்குவதல்ல, மனதால் தொடங்குவது என்பதுதான். நக்கீரர் முருகனை நோக்கி செல்லும் வழியை எடுத்துரைக்கும் போது அது வெளிப்பயணமாக மட்டும் நிற்கவில்லை, மனிதனின் உள்ளத்தை மாற்றும் ஆன்மீக அனுபவமாக உயர்கிறது அந்த பயணம். பக்தி அறமாக மலர வேண்டும், அறம் மனிதநேயமாக பூக்க வேண்டும். வழிபாடு ஒரு நிகழ்வு, அறவாழ்வு ஒரு நெடும் பயணம்.

97 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும். இலக்கியச்சார நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி எனும் தலைப்பில். மனதில் அகந்தை குறைந்து அன்பு பெருகி கருணை மலரும் போதுதான் இறையொருள் முழுமையாக உணரப்படுகிறது. இதை திருமுருகாற்றுப்படை நமக்கு சொல்கிறது. இறைவனை தேடி மலையேறுவதை விட மனதின் உயரத்தை அடைவதே பெரிய சாதனை. அந்த உயரத்தை அடைந்தவனுக்கே அருளின் ஒளி முழுமையாக புலப்படும். இன்று நாம் பல தளங்களுக்கு சென்று செல்கிறோம், ஆனால் நம் உள்ளத்தை பரிசோதிக்க எத்தனை முறை பயணம் செய்கிறோம்? அந்த கேள்வியை நக்கீரர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன் வைக்கிறார். இறைவனை அடையும் தொலைவு மைல்களில் இல்லை, மனதின் தூய்மையில் இருக்கிறது என்று.

நேரம் 9:45. இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இலக்கியச்சார நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி என்னும் தலைப்பில். இறையருள் அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதருக்குமே சொந்தமானதல்ல, அதை விரும்பக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்திற்கும் சொந்தமானது தான் இறையருள் என்பது. மற்ற ஆற்றுப்படை நூல்களில் ஒரு வள்ளலோட கொடை சிலருக்கு தான் கிடைக்கும், ஆனால் திருமுருக ஆற்றுப்படையில் முருகனுடைய அருள் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கிறது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு அங்கே இல்லை. பக்தியுடன் அணுகும் ஒவ்வொருவரையும் அரவணைக்கும் கருணையின் வடிவமாக முருகனை நக்கீரர் நமக்கு காட்டுகிறார். இதுவே இந்த நூலின் ஆன்மீக புரட்சி.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி எனும் தலைப்பில். இறைவன் சிலரோட உரிமை இல்லை, எல்லோருடைய நம்பிக்கை. அருள் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பரிசு அல்ல, மனதை திறப்பவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வரம். இந்த சிந்தனை இன்று நமக்கு மிக அவசியமானது. மனிதர்களுக்கிடையே வேறுபாடுகளை உருவாக்கும் உலகில் திருமுருகாற்றுப்படை ஒற்றுமையை விதைக்கிறது. இறையருள் அனைவருக்கும் பொதுவானது என்று அறிவிக்கிறது. இதுவே நக்கீரர் இயற்றிய ஆன்மீக பேரொளி. அருள் கதவுக்கு பூட்டு இல்லை, அன்பே அதன் திறவுகோல். அருளே உயர்ந்த செல்வம் என்றும், மன தூய்மையே இறைவனை அடையும் வாயில் என்றும், இயற்கையே இறைவனின் முதல் ஆலயம் என்றும், அறநெறியே பக்தியின் உயிர் என்றும் திருமுருகாற்றுப்படை எடுத்துரைக்கிறது. இந்த உயர்ந்த சிந்தனைகள்தான் அது தமிழுலகத்திற்கு தந்த ஆன்மீக பேரொளி. இறைவனை தேடிச் செல்லும் ஒவ்வொரு அடியும் மனிதநேயத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டுமே அது உண்மையான ஆன்மீக பயணமாகும். இந்த ஆன்மீக பேரொளி நம் சிந்தனையை செம்மைப்படுத்தட்டும், நம் வாழ்க்கையை வளப்படுத்தட்டும், நம் தமிழின் ஆன்மீக பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பொறுப்பை நமக்கு அளிக்கட்டும். இதுவரை ஆற்றுப்படை தந்த ஆன்மீக பேரொளி என்ற தலைப்பில் உங்களோடு இலக்கிய பயணம் செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு புதிய இலக்கிய சிந்தனையுடன் சந்திப்போம் நேர்களே.

0: நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். நேரம் 10 மணி. அன்பு உறவுகளுக்கு பண்பான வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பிலும். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நிரல் நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0462 2256 1132 மற்றும் ஒரு இலக்கம் 2561133. நிகழ்ச்சியில் முதலாவதாக இணையும் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பாபு.
0: வணக்கம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: வணக்கம். வெள்ளாமலேருந்து பாபு பேசுறேன். எனக்கு இந்த வைத்தியை காசிந்தால் படத்துல இருந்து மேகங்கள் கையில உள்ள தேகம் குளூருதாடி இந்த பாட்டு தாங்க.
0: பாடல் கொடுத்துடலாமா சார்? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி சார்.

0: நேரம் 10:05 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்களில் இணையும் அன்பு உள்ளம் வருக வணக்கம்.
1: அன்பு தம்பி மணிமுத்தார் கணேசுக்கு இரவு வணக்கம் சொல்லுவது மஞ்சள் காயிலிருந்து திங்காரவேல் தூத்துக்குடி மாவட்டம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் ஐயா. இந்த 16 வயது நிலவர துள்ளலிசை பாடல் மஞ்ச கூலிச்சு அள்ளி முடிச்சுங்கிற பாட்டை ஒளிபரப்பு
0: கொடுத்தல ஐயா. நன்றி, நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டது. நன்றி.

0: சுகமான ராகங்களில் நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: முதல் மரியாதை படத்துல இருந்து பூங்காற்று திரும்புமா அந்த படத்துல
0: கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சி கலந்துக்கிட்டதுக்கு.

0: நேரம் 10:15 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். இனிய வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சார், நலமா இருக்கிறோம் சார்.
0: யார் பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
1: நான் புதுக்குடியில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு நீயா படத்துல இருந்து உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சரிப்பதில்லை இந்த பாட்டு எங்க சார்.
0: உங்களுக்காக பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.

0: நேரம் 10:21 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அன்பு உள்ளம் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தெர்தானில இருந்து மாரி சார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: அன்னக்கிளி ஒன்னு தேடுறேன், அந்த படத்துல இருந்து அதே பாட்டு சார்.
0: உங்களுக்கு அந்த பாடலை கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.

0: நேரம் 10:26 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டு ரசிச்சு இருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலை கேட்க வரக்கூடிய நேர் வருக. வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க? மகிழ்ச்சிமா, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: எனக்கு ஊமை விழிகள் படத்துல இருந்து தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சி.
1: நன்றி.

இருந்தும் கண்ணில்

0: சுமைகள் சுகங்களாகும் நேரம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம், சுகமான ராகங்களில்.
1: வணக்கம் ஐயா, இரவு வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார்?
1: குறுக்குத்தூரிலிருந்து ஆதி மூலம்.
0: ஐயா வணக்கம் சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: திருமதி பழனிசாமியில இருந்து நடு சாமத்துல சாமந்தி
0: அந்த பாடல் உங்களுக்காக வருது. நன்றி, நிகழ்ச்சி
1: ரொம்ப நன்றி ஐயா.

0: இரவை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் சுகமான ராகங்களை மீட்டவரும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அறிமுகம் வழங்குறதுக்கு அன்பறிப்பார் வணக்கம் சொல்வது உங்க அன்பு நிலையம் பார்க்கலாம் வசந்தா. நல்லா இருக்கீங்களா
0: சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: நல்ல திறந்து
0: கதை படிச்சு படிச்ச பாட்டு உங்களுக்காக நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு
1: நன்றி சார். நன்றி.

0: நேரம் 10:42 இணைந்திருக்கிறோம். இது சுகமான ராகங்கள், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த அன்பு உள்ளம் வருக.
1: தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கும் எனது உடலை கேட்க அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் மற்றும் அன்பான அறிவிப்பாளர் அவர்களுக்கு ஒரு இனிய ராத்திரி வணக்கம் சார்.
0: வணக்கம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார். நம்ம பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே நீங்க நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம் சார். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது என்ற பாடல் தாங்க சார்.
0: உங்களுக்காக பாடலை கொடுத்துடலாம். நன்றி நிகழ்ச்சிகள் நிக்கிட்டதுக்கு.
1: நன்றிங்க சார்.

0: சோகங்கள் தூரங்கள் ஆகக்கூடிய நேரம் இது. சுகமான ராகங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1100 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. இரவுக்கும் ஜெயசுதாஸ் அவருடைய குரலுக்கும் மிக நெருக்கம் போல. என்ன ஒரு அருமையான ஒரு பாடல். சரி, அடுத்து வரக்கூடிய நேர் யார் அப்படிங்கறது கேட்டலாம். வருக, வணக்கம். சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு மாநகர காவல இருந்து தோழி ராகம் பாடவா.
0: இந்த பாடல் கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. பாடல் ஒலிக்கிறது கடையநல்லூர் மகாலட்சுமி அவருடைய விருப்பத்தில்.

0: நேர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் 11:05 வரைக்கு ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சி நினைக்கும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூந்தி கனகரத்தினம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன் சார், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: சொல்லுங்க சார், நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க?
1: வந்து சின்ன கவுண்டர் படத்திலிருந்து முத்துமணி மாலை
0: உங்களுக்காக இந்த

0: சுகமான ராகங்களின் நிறைவான நேயர் வருக. வணக்கம். வணக்கமா?
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, இங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ.
0: வணக்கமா, இணைப்புல வந்துட்டீங்க, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம், பேப்பரத்துல இருந்து ராசாத்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராசாத்தியமா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: பொன்மணில இருந்து கார்த்தி பாட்டு, நெஞ்சுக்குள்ளே என்னன்னு சொன்னால் தெரியுமா?
0: அந்த பாடலை கொடுத்துடலாமா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.

ஒலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 11:05. நேர்களினை கேட்கலாம். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். தொடர்ந்து திரை இசை. 6:55 சூழல் காப்பது.

குடும்பம் சூழல் ஒளி வழங்குவோர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள், தொடர்ந்து திரை இசை. 7 மணிக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் சேரி பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவோர் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரல் நிகழ்ச்சி பங்கேற்பவராய் முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். நாளை காலை 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குவோர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள், தொடர்ந்து திரை இசை. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பொங்காற்று, நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் சொல்லும் வழிமுறைகள். 12:00 மனமிரும்பதை நேரிருப்பு பாடல்கள். 11:00 மணித்திருநாடு பூவார் தீவு குறித்த தகவல்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, உங்களுடைய எந்த பருவம் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 1:00 நலம் தான நிகழ்ச்சியில் தோளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவோர் சித்த மருத்துவ நிபுணர் ஹரிஹர மகாதேவன் அவர்கள். 1:05 நலம் தானா எருக்கின் மருத்துவ பயன்கள். 2:00 அன்பின் வரிகள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:00 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 2016 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:07 பக்தி மாலை. 6:30 நம்மை சுற்றி. 7:00 அறிவியல் தகவலுடன் திரைப்பட பாடல்கள். 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிகழ்வுகள். 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு. 9:00 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. இலக்கியம் கற்றுத்தரும் தலைமை பண்புகள் எனும் தலைப்பில். 10:00 சுகமான ராகங்கள். 11:05 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள்.

நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேரம் 11:40. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது திரைகானம்.

0: அன்பு கிங்குடா கிங்குடா அண்ணன் கிங்குடா.
1: ஏய் டர்னா கண்ணா கண்ணா.

0: ஏ மாமே, பிரதர் கிங் ஆகும்.
1: ஒலித்த உள்ளம் கொள்ளை போகுதே பட பாடல்களை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிஹரன், தேவன், ஹரிணி, உதித் நாராயணன், மனோ, பிரபுதேவா, யுவன் சங்கர் ராஜா ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து பூவெல்லாம் உன்வாசம் படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. இந்நிகழ்ச்சியில் சாந்தி நிலையம், நம் நாடு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது சாந்தி நிலையம் படத்தின் பாடல்கள்.

0: ஒலித்த நம் நாடு திரைப்படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எல் ஆர் அஞ்சலி, எஸ் என் ஷோபா, பி சுசீலா ஆகியோர். நிகழ்ச்சி நிறைவாக இருகோடுகள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், ஜம்னா ராணி, ஸ்வர்ணா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: மூன்று தமிழ் தோன்றி விளையா

ஆடையை நானா குறைக்க சொன்னே, அறிவை தானே கூட்ட சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னே, அடிமைத்தனத்தை காடச் சொன்னேன், அடக்கம் விட்டா

விடுதலை, பரவரோடு புறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. எழுதலை என்னும் தருதலைகளுக்கா விடுதலை வேண்டி பாடினேன் நான், விடுதலை வேண்டி பாடினேன். ஒரு தலையாத பொருள் குவியாமல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் பூந்தளிர் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உரைக்கும் முதல் பாடல்

எஃப்எம் கோல்டு வணங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். இளையராஜா குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்.

டேய் பசங்களா, சைக்கிள் மதுவத்தலன் என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் முதலில் விஸ்வாமோகன் பட் அவர்களின் மோகனை விஜயம் மோகனை வீணா இசையம், அதைத் தொடர்ந்து பண்டிட்ஸ் ராஜன் மிஸ்ரா சாஜன் மிஸ்ரா ஆகியோரின் பாட்டும் கேட்கலாம்.

இனியராகும் நிகழ்ச்சியில் இதுவரை விஸ்வமோகன் பட் அவர்களின் மோகனவீணை இசையும் பண்டிட்ஸ் ராஜன் மிஸ்ரா சாஜன் மிஸ்ரா ஆகியோரின் பாட்டும் கேட்டீர்கள்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பரங்கிமலை எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த நிதிச்சால சுகமா தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாப்பு தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் தசாவதாரம் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் கமல்ஹாசன் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

0: தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வைகாசி புறந்தாச்சு திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா குரல்களில் ஒலிக்கும் பாடல்.